நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 13 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 19 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4 தேதி செவ்வாய்க்கிழமை. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தற்போது குரல் அமுதம்.

0: அருளாகிய பொருளை ஆய்ந்து அறிந்த அறிவுடைய மேலோர் பொருளை மட்டுமே கருத்தில் கொண்டுள்ள பரத்தையரின் பொய்யான இன்பத்தை நாடமாட்டார்கள். குறள் எண் 914 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: பொருட்பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொருளாயும் அறிவினவர்.
0: அருளாகிய பொருளை ஆய்ந்து அறிந்த அறிவுடைய மேலோர் பொருளை மட்டுமே கருத்தில் கொண்டுள்ள பரத்தையரின் பொய்யான இன்பத்தை நாடமாட்டார்கள். குறள் எண் 914 அதிகாரம் வரைவின் மகளிர்.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களுடன் 4வது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான போதைப்பொருள் இல்லாத இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சார்பில் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வரும் முதலீடு தொடர்பான அறிவிப்பு திட்டம் போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்களை தவிர்க்கும் வகையில் அவர்களுக்கான மனோதர்மன் என்ற முன்முயற்சியை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் காவிரி தாய்க்கு யானை மீது சீர் வைத்து வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா உத்தரவிட்டுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே ஆம்னி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். பக்தி நேரம்.
1: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 6:03 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பக்தி பாடல்களோடும் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். மலர்ந்திருக்கும் இனிய காலை பொழுதின் வேளையில் இனிய பக்தி பாடல்கள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வர காத்துக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக TM சௌந்தரராஜன் இசையிலும் குரலிலும்

பக்தி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:07 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை FM ரெயின்போ 101.4. தொடரும் இனிய பாடல் நல்ல தம்பி இசையமைப்பில் முகிலன் வரிகளில் வீரமணிதாசன் பாடிய பாடல்.

நேரம் 6:14 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை FM ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் உபேந்திரகுமார் இசையமைப்பில், பூவை செங்குட்டுவன் வரிகளில், டாக்டர் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் குரலில்.

நேரம் 6:19 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். இனிய உற்சாகமான காலை பொழுதில் இனிய பக்தி பாடல்களின் வரிசையில் தொடரும் பாடல் ரகு இசையமைப்பில், தவசீலன் வரிகளில் பி. சுசீலாவின் குரலில்.

இனிய பாடலை கேட்ட நேரம் 6:23 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். ஆக்கமும் ஊக்கமும் தரும் இனிய காலை வேளையில் இதமான பக்தி பாடல்கள் இதோ வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த பாடல் எல் கிருஷ்ணன் இசையமைப்பில் கவிஞர் புத்தனேரி சுப்பிரமணியம் வரிகளில் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

இதமான பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:27 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் வீரமணி கண்ணன் இசையமைப்பில் வாராஸ்ரீ வரிகளில் பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்.

வாழ்வில் முயற்சிகள் ஒரு நாளும் வீணாவதில்லை. அதை விடாமுயற்சியாக்கி முயன்றால் வெற்றி நிச்சயம். நேரம் 6:33 கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் தேவா இசையமைப்பில் பா விஜய் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்

இனிய காலை வேளையின் நேரம் 6:39 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் சூரிய பிரகாஷ் இசையமைப்பில் வாராஸ்ரீ வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

உற்சாகமான இனிய காலை நேரம், 6:46 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். அழகான காலை வேளையில் இதோ இதமான பக்தி பாடல்களின் வரிசையில் அடுத்த பாடல் ஹேமாஜான் பாடியது.

நேரம் 6:50 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில், நாகூர் சலீம் வரிகளில், எஸ் சரளாவின் குரலில்.

0: நேரம் 6:55. தொடர்வது.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள

0: ராஜேஷ்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கனவு காணுங்கள், கனவை நனவாக்குங்கள்னு அடிக்கடி தனது பேச்சில் குறிப்பிடுவார். உடனே இதற்கு நல்லா தூங்கணும், தூங்கும்போது தான் கனவு காணணும்னு நம் ஆட்கள் நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, எப்பவும் நமது நோக்கம் என்னவோ அதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும். நமது குறிக்கோள் நமது மனதில் எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவரது ஆலோசனை அறிவுரை. சரி, பொதுவாக நமது செயல்பாடுகள் நல்லா இருக்கணும்னா நல் உணவு நல் உறக்கம் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7-8 மணி நேரமாவது தூங்கணும். தூக்கம் குறைஞ்சாலே சிடுசிடுப்பு வந்துடும், மன அழுத்தம் ஏற்படும். மன மகிழ்ச்சியாக இருக்க அடிப்படை தேவை நல்ல தூக்கம். ராஜேஷ்குமார் சார், தூங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே சாப்பிட்டுடணும் இரவில். பிறகு ஒரு 20 நிமிடம் கழித்து 1 கப்பு பால், இளஞ்சூடான பால் குடிக்கலாம். தூக்கம் கண்களை சுத்தம். தூங்க போகிறதுக்கு முன்னால் காஃபி குடிப்பதோ புகைப்பிடிப்பதோ கூடாது. அதே போல் வயிறு முட்டை சாப்பிட வேண்டாம். எப்பவும் வயிற்றில் 1/3 இடம் காலியாகவே இருக்கணும். நீங்கள் படுக்கும் இடம் அதிக சூடாவோ அதிக குளிர்ச்சியாவோ இருக்கக்கூடாது. மிதமான சூழல் தான் உகந்தது. ராத்திரியில் ரொம்ப நேரம் தொலைக்காட்சியில் ஏதாவது பார்த்து கொண்டிருப்பது, கையில் கைபேசி இருக்குன்னு அதில் ஏதாவது பார்த்து கொண்டிருப்பது, கேம்ஸு விளையாட்டு விளையாடுவது போன்றவற்றை அவசியம் தவிர்க்கணும். சுத்தமான படுக்கை, உயரம் அதிகமில்லாத தலையணையும் தூக்கத்தின் சிறந்த நண்பர்கள். இரவில் லேசான ஒளி வர்ற அளவுக்கு ஒரு விளக்கு வெளிச்சம் கட்டாயம் தேவை. இரவில் வெதுவெதுப்பான வெந்நீரில் ஒரு குளியல் போடலாம். இரவில் தளர்வான காற்றோட்டமான பருத்தி ஆடை அணிவது நல்லது. மனதை நிம்மதியாக வைத்திருக்கும் புத்தகங்கள் தூக்கத்தை வரவழைக்கும் ஒரு நல்ல துணைவன். இன்னைக்கு நமது வாழ்க்கை முறையே மாறிப்போச்சு. காலையில் விரைவாக எழுந்து இரவில் நேரத்தில் படுக்கும் பழக்கம் இருந்தது. இப்போ அப்படியான்னு ஒரு கேள்வி கேட்டுக்குவோம். பின்தூங்கி முன் எழணும், அதாவது கடைசியாக எல்லா வேலைகளையும் செய்து முடிச்சுட்டு அப்புறம் படுத்து காலையில் சீக்கிரம் எழுந்துடணும். அதுதான் நல்ல பழக்க வழக்கம். இன்றைக்கெல்லாம் இரவு 11, 12, 1 மணிக்கு படுத்துட்டு காலையில் 8, 9 மணிக்கு எழுந்திருக்கும் இளவட்டங்களை நாம் பார்க்குறோம். இதையும் நாம் நியாயப்படுத்துகிறோம். நல்லா சாப்பிடணும், நல்லா உழைக்கணும், உடம்பிலிருந்து வியர்வை வர்ற அளவுக்கு உழைக்கணும். கிராமத்தில் இருப்பவர்கள் நிறைய உழைப்பை வெளிப்படுத்துகிறாங்க, அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நகர்ப்புறவாசிகள் உடல் உழைப்பை வெளிப்படுத்துறது இல்லை. அதற்காகத்தான் காலை நேரம் அல்லது இரவு நேரத்தில் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறாங்க. சிலர் உடற்பயிற்சி எக்ஸசைஸ் செய்கிறாங்க, சிலர் ஏதாவது கேம்ஸ் விளையாட்டு விளையாடுறாங்க. ராஜேஷ்குமார் சார், நீங்கள் என்ன செய்கிறீங்க? இன்னைக்கு நல்ல தூக்கம்ங்கிறதே பலருக்கு பகல் கனவாக தான் இருக்குது. தூக்கத்தை தொலைத்தோருக்கு பல வியாதிகள் வருது, அல்லது வியாதிகள் எங்கன்னு தேடி வருது. ஒவ்வொருத்தரும் சரியான நேரத்துக்கு தூங்கணும். தூக்கத்தின் அளவை சரியாக வைத்திருந்தால் எந்த வியாதியும் நம்மை அண்டாது. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் விட்டுவிட்டு பிற்காலத்தில் நோய் வந்து தூக்க மாத்திரை போட்டு தூங்க முயற்சிப்பது தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சிருக்கிற மாதிரி, அது நடக்காமல் பார்த்துக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்.

அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 7:01 ஆயிட்டிருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் 91.4. இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. எஸ், காற்றோடும் இசை ஊற்றோடும் விதமான பாடல்களோடும் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மீண்டும் இணைஞ்சிருக்கிறேன். எஸ், இந்த 1 மணி நேரம் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ரொம்ப ஜில் கூலான பாடல்களோட, ரொம்ப அழகான உணர்வுகளோட அப்படியே எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருக்க போற இந்த வாழ்க்கையில நம்மளோட தேடல்களை நோக்கி. சில சுவாரஸ்யமான விஷயங்களோடு ஒரு கேள்வியும் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியுடைய முதல் பாடலா, ரொம்ப அல்டிமேட் ஆன அப்படி வருடக்கூடிய ஒரு அழகான ஒரு பாடல் தாங்க அவர் காத்துட்டு இருக்கு. சோ இந்த பாடல் இளையராஜாவோட இசையமைப்புல அனிதா பாடியிருக்கிறாங்க. சோ மேகா திரைப்படத்துல இருந்து இதை உங்களோடு தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதுலே.

உலகினர்களை நேரம் சரியாக 7:07 தொடுகிற வேலையில கேட்டுருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பையன் பேசிட்டு இருக்கேன். பாட்டு எப்படிங்க இருந்துச்சு மேகா திரைப்படத்துல இருந்து அப்படின்னு, செம்மையான ஒரு பாட்டு. இதோட ஓல்டு வெர்ஷன் அந்த பாட்டும் இதே மாதிரி தான், செம்ம ஃபீலா இருக்கும். ஸோ அந்த ஃபீலோட இந்த பாடலை கேட்டு முடிச்சிங்க. அடுத்த பாடலும் கூட இதே மாதிரியான ஒரு உணர்வுகளை கடத்துற வகையில காத்துட்டு இருக்கு. நம்ம வணக்கம் சென்னையில் ஒரு கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த காமன்வெல்த் போட்டிகள் எங்கு எந்த ஆண்டு நடைபெற உள்ளது? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்வி எங்க கேட்டிருக்க அப்படின்னா, இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் நம்மளுடைய முகநூல் பக்கமான, அதாவது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற நம்மளோட முகநூல் பக்கத்திலேயே அந்த கேள்வி கேட்டிருக்கேன். இந்த கேள்விக்கான பதிலை நீங்க அங்கேயே போஸ்ட் பண்ணலாம். இப்ப வரவிருக்கிற பாடல் வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து அல்டிமேட்டான ஒரு சாங், அனல் மேலே. எஸ், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில், தாமரையோட வரிகள்ல சுதா ரகுநாதன் பாடிய அந்த பாடல். இதோ உங்களோடு தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. எங்க எல்லாமே சமதூளே.

ரைட் நேர்களே, நேரம் சரியாக 7:13 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை. உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். மார்னிங் டைம் எப்பவுமே வைப் ரொம்ப பிளசண்டா இருக்கும். கண்டிப்பா நம்ம காலையில நம்ம உணர்வுகள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இந்த டே ஃபுல்லாவே நம்ம இருக்க போறோம் அப்படிங்கிறது கண்டிப்பா நல்லாவே தெரியும். ஸோ அதனால காலையிலேயே வந்து எப்படியான உணர்வுகளாக இருந்தாலுமே கூட அதை நம்ம பாசிட்டிவா வச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பி மோட்ல நம்ம கிரியேட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா இந்த டே உண்மையாவே நம்ம நினைக்கிற மாதிரி ஏழை விஷயங்கள் நடக்கும். அந்த ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பாடல் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கிறது. பைசன் காலமாடன் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடலுங்க இது. தென்னாடு தேசத்தில வாழும் கூட்டம், எஸ் நிவாஸ் கே பிரசன்னாவோட இசையமைப்புல மாரி செல்வராஜ் வரிகள்ல சத்யன் மகாலிங்கம் பாடியிருக்கிற இந்த பாடல் தான் வர காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்துல கேட்டுட்டு இருந்தேன், என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த காமன்வெல்த் போட்டிகள் எங்கு எந்த ஆண்டு நடைபெற உள்ளது? இந்த கேள்வி, இந்த கேள்விகளுக்கான பதில்களை ஆல்ரெடி நேயர்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. எஸ் இன்னும் கூட எதிர்பார்த்துட்டே இருக்கேன் அது என்னென்ன பதில் அப்படிங்கிறத நல்லா பார்க்கலாம். மற்றும் ஒரு முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வதேச அளவில் மிக முக்கியமான ஒரு டே இன்னைக்கு, வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் 2026 அப்படிங்கிறது. ஆகஸ்ட் 1 முதல் 7 வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், குழந்தைகள் மேல அக்கறை செலுத்தணும், தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வு நம்ம எல்லோருக்கும் இருக்கணும், குறிப்பா அந்த தாய்க்கு இருக்கணும், அந்த குடும்பத்துக்கு இருக்கணும், பெற்றோருக்கு இருக்கணும், எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு அவசியமானது, மிக மிக அத்தியாவசியமானது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் வந்து இந்த வீக் வந்து வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் 2026 அப்படின்றத நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பா என்ன அப்படி, இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய்ப்பால் அப்படிங்கிறது குழந்தையுடைய முதல் மற்றும் மிகச்சிறந்த உணவு ஆகும். இது குழந்தையினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய அத்தியாவசியமான ஒன்று, தாய்க்கும் சேய்க்கும் இடையினான பிணைப்பை வலுப்படுத்துகிற ஒன்று அப்படிங்கிறது. அதனால வந்து எல்லாருமே கவனத்தில் வச்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எஸ் நம்மளோட நிகழ்ச்சியில் அடுத்த படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைசன் காலமடன் திரைப்படம் தென்னாடு தேசத்தில் தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதுளை.

சின்னாஞ்சிற்கிய லப்பர் பந்து திரைப்படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம் இந்த பாடல். சீன் ரோல்டன் இசையமைப்பில் மோகன்ராஜன் வரிகளில் கே சிவாங்கி பிரதீப் குமார் இணைஞ்சு பாடியிருந்தாங்க. செம்மையான சூப்பரான ஒரு பாடல். நேரம் 7:25 தொடுகிற வேலையில் கேட்டுட்டு வணக்கம் சென்னை. இப்ப கேட்க போற பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதவன் திரைப்படத்திலிருந்து வரையோ வரையோ மோனாலிசா. எஸ் தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ FM 101.4. எங்கெல்லாமே இசை மதுலே.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். சைபால்
1: ஒரு காலத்தில் பிரஷ்யா அப்படின்னு ஒரு தேசம் இருந்தது. இப்போ ஜெர்மனி இருக்குல்ல, இதோட பெரும்பகுதி ஒரு காலத்தில் பிரஷ்யாங்கிற பேரில் இருந்தது. அப்போ அதுக்கு அரசராக இருந்தவர் மகா ஃப்ரெடரிக், அதாவது ஃப்ரெடரிக் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், நாம் பல வகையான வரிகளை விதித்து வசூல் பண்ணுறோம், அப்படி பண்ணி வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போகுதே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இதுதான் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகம். ஒரு சமயம் அந்த அரசர் தம்முடைய அமைச்சர்களையும் பிரபுக்களையும் தளபதிகளையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சார். விருந்து முடிஞ்சதும் அவங்கள பார்த்து இந்த சந்தேகத்தை கேட்டார், வரிகள் அதிகமாக விதித்து வருமானம் குறையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். பல பேருக்கு இதுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல. அனுபவசாலியான ஒரு தளபதி எழுந்திருச்சார், அரசே அது எப்படிங்கிறத

0: இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னார். உடனே ஒரு பெரிய பனிக்கட்டி ஒன்று தன்னுடைய கையில் எடுத்தார். அதை அப்படியும் எப்படியும் திருப்பி பார்த்தார். அப்புறம் அடுத்தவர்கிட்ட கொடுத்தார். அவர் அதை அப்படியும் அப்படியும் திருப்பி பார்த்துட்டு அடுத்தபடியாக இருந்தவர்கிட்ட கொடுத்தார். இப்படியே இதை ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்துட்டு ஒவ்வொரு கையாக மாறி கடைசியில் மன்னர் கைக்கு போய் சேர்ந்தது. மன்னர் கைக்கு அந்த பனிக்கட்டி போய் சேர்ந்தப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி ஒரு பட்டாணி கடலை சைஸுக்கு ஆயிட்டுது. மன்னர் யோசனை பண்ணார், வரி அதிகமாக போட்டாலும் வந்து சேர்றது குறைவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. காலம்தான் மாறிக்கிட்டு இருக்கே தவிர இந்த கையூட்டு வாங்குகிற பழக்கம் மாறினதாக தெரியல. இன்னொரு ராஜா இருந்தார். அவர் தன்னுடைய ராஜாங்கத்தில் லஞ்ச ஊழலே சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சார். அவர்கிட்ட பல்வேறு துறைகளுக்கும் பொறுப்பாக இருந்த பல பேரும் ரொம்ப சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் எல்லார்கிட்டையும் லஞ்சம் வாங்கிட்டே இருந்தார். அவரை வேறு வேறு துறைகளுக்கு மாற்றி பார்த்தார். அந்த ராஜா என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, எந்த வேலையை கொடுத்தாலும் அதுலேயும் லஞ்சம் வாங்கிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிக்கு வர அந்த ஆள். ராஜாவுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக போட்டுது. இவர் என்ன பண்ணுறது, இவருக்கு என்ன வேலையை கொடுக்கறது, கொஞ்சம் கூட லஞ்சம் வாங்கிறதுக்கு சான்ஸே இல்லாத ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டார். ஒரு நாள் அவருக்கு அந்த உத்தரவும் போட்டுட்டார். அதாவது அவருக்கு என்ன வேலைன்னா, கடற்கரையில் தான் அவருக்கு ஆஃபீஸ், அங்கேயே இருந்துக்க வேண்டியது. தினமும் எத்தனை கடல் அலை கரையில் வந்து மோதுது அப்படிங்கிறத கணக்கு எடுத்து ராஜாவுக்கு தெரிவிக்க வேண்டியது. இதுதான் அவருக்கு வேலை. பேசாமல் அலை எண்ணிட்டு உட்காந்துருக்கிட்டோம், அப்போவாவது அவர் லஞ்சம் வாங்குகிற சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடும் அவருக்கு அப்படின்னு நினச்சார் ராஜா. இந்த ஆள் கடற்கரைக்கு போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டார். ஒரே மாதத்தில் அங்கே சொந்தமாக ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டிவிட்டார். ராஜாவுக்கு இது பெரிய ஆச்சரியமாக போச்சு. அலையை என்ற வேலையில் அந்த ஆள் எப்படி பணம் சம்பாதிச்சார் அப்படின்னு விசாரித்து பார்த்தார் அக்கம் பக்கத்தில். அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கடற்கரையில் போய் பொறுப்பை ஏற்றுக்கிட்ட உடனே அங்கே இருந்த மீனவர்கள்கிட்ட எல்லாம் இந்த கரையில் வந்து ஒரு நாளில் வந்து மோதுகிற அலைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கார். அது எப்படிங்க தெரியும்ன்றிருக்காங்க அவங்க. தினமும் அந்த எண்ணிக்கை தெரியணும். நம்ம ராஜாவுக்கு தினமும் அறிக்கை அனுப்பணும், டெய்லி ரிப்போர்ட்டு. தவறுனா நீங்கள் இந்த கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு ராஜாவோட அனுமதி கிடைக்காது அப்படின்ட்டுருக்கார். உடனே மீனவர்களும் பயந்து போயிட்டாங்க. கடலுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னா பட்டினி கிடக்கிறது மாதிரி ஆகிடுமே. மெதுவாக அந்த ஆளுகிட்ட போனாங்க. காதோட காதாக சொன்னாங்க, ஐயா எங்களால் வந்து கடல் அலையை வந்து எண்ண முடியாது, தினமும் எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு பணமாக கொடுத்துட்றோம். நீங்கள் தான் ராஜா கிட்ட சிபாரிசு பண்ணி நாங்கள் தொடர்ந்து மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. பணம் தினமும் வந்து சேர ஆரம்பிச்சுட்டுது. பதவியில் மற்ற பதவியோட இந்த பதவி எவ்வளவோ மேல் அப்படின்னு நினச்சிட்டான் அந்த ஆள். அது மட்டும் இல்லை, தயவு பண்ணி என்னை இந்த இடத்த விட்டு மாற்றிவிடாதீங்க சார் அப்படின்னு வேற கேட்க ஆரம்பிச்சுட்டானா.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால். சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். அன்பினர்களே, நேரம் சரியாக 7:34 ஆயிட்டிருக்கு. கேட்டுறீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். மார்னிங்ல ரொம்ப அழகான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சு வந்துகிட்டு இருக்கிறோம். அடுத்த பாடல் உங்களுக்காக ப்ளூ ஸ்டார் படத்துல இருந்து ஒரு காத்துட்டு இருக்கு. ரொம்ப அழகான வரிகள் கொண்ட ஒரு பாடல் இது. அப்படியே உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்குள்ள அவ்வளவு உணர்வுகள், நேசம், பாசம் எல்லாமே பொதிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டே வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக தாய்ப்பால் வாரம் 2026 அப்படிங்கிறது அந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கை வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம கண்டிப்பாக சொல்லணும், அவசியமாக சொல்லணும். தாய்ப்பால் எந்த அளவுக்கு மிக மிக முக்கியம் அந்த பச்சிளம் குழந்தைக்கு அப்படிங்கிறது. இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோருமே அறக்க பறக்க வேலைக்கு ஓடுறது. ஒரு குழந்தை பிறந்த ஒரு 3 மாதத்துலேயே, 4 மாதத்துலேயே, 6 மாதத்துலேயே வந்து வீட்டில் இருக்கிற அப்பா கிட்டே, அம்மா கிட்டே, மாமனார் மாமிக்கிட்டே, யார்கிட்டே விட்டுட்டு நம்ம வந்து இல்லைங்க ஓடிதாங்க ஆகணும் மருத்துவர்கள் சரியா சொல்றது என்னவோ அதை உடல் நல்லா இருந்தா தான், அந்த குழந்தையுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தா தான் அது வளர வளர வந்து அதனுடைய திறன் இருந்து எல்லாமே இந்த சமூகத்தில் ஒரு நல்ல குழந்தையா வளர முடியும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து மிக முக்கியமாக நாம் வந்து ஒவ்வொரு தாயும் பெற்றோரும் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளும் இந்த சமூகமும் அதுக்கு வந்து ரொம்ப பொறுப்பேற்று அதன்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறோம் நம்ம.

எஸ் பேசிட்டே இருக்கிற இந்த நேரத்துல ப்ளூ ஸ்டார் படத்துல இருந்து இந்த பாடல் உங்களுக்காக கோவிந்த் வசந்தா இசையமைப்புல அறிவோட வரிகள்ல அறிவு மற்றும் கரிஷ்மா இணைந்து பாடியிருக்காங்க. இந்த பாடல் ரொம்ப அழகான பாடல், ரயிலை தள்ளும் மேகமே. தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதோலு.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:40. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

வணக்கம் ஜன கேட்டு நேரம் 7:40 ஆயிட்டு இருக்கு. சிட்டாவா பறந்துகிட்டு இருக்கு, நேரத்தை கையிலேயே பிடிக்க முடியல. இந்திரா கோபாலு, இந்திரி இந்திரி அஞ்சலி அப்படிங்கிற மாதிரி காலையில வந்து எழுப்பிட்டு இருப்பாங்க. இன்னும் கூட இல்லம்மா இப்பதாம்மா 3 ஆயிட்டு இருக்கு, இதுக்குள்ள எழுப்புறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. ஏ டைம் சரியா 8 நெருங்கி ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம 7:30 தொட போற நம்ம வெதர் வேற பயங்கரமா இருக்குல்ல. சென்னையோட வெதர் வந்து அப்படியே நைட்டெல்லாம் மழை வந்து அப்படியே சூப்பரா அப்படியே ஜில்குலா இருக்கு, லேசான தூரம் அப்படிலாம் பார்க்கும்போது ஆடலாம் நல்லா இருக்கு அப்படின்னா. ஆனா பாத்தீங்கன்னா ரைட் டைம் நவ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த உஷ்ணம் அப்படிங்கிறது வந்து அப்படியே கிளம்புதுங்க. மழை ஆரம்பிக்கிற சமயத்துல அந்த வெயிலும் மழைக்கும் நடுவில் வந்து ஒரு உஷ்ணம் கிளம்புல, அந்த மாதிரி அந்த பாடி எல்லாம் ஒரே உஷ்ணமா

இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து அந்த பாடியோட டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி உணவுகளை, நீர் ஆகாரங்களை நாம் வந்து சரியாக கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம் இது. குறிப்பாக குழந்தைகளுக்கு, முதியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, அந்த குழந்தை பேர் பெறக்கூடியவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து கவனமாக நம்ம வந்து பார்த்து பண்ணணும். அதே போல் ஏதாவது நோய் வாய்ப்பட்டிருக்காங்க வீட்டில், யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கும் வந்து இந்த உடல் வெப்ப தட்ப வெப்பநிலையை வந்து சரியாக பராமரிக்க வேண்டிய ஒரு நேரம் இது. அடுத்த பாடல் உங்களுக்காக 96 படத்துல இருந்து வர காத்துக்கிட்டு இருங்க. செம்மையான ஒரு பாடல், கரை வந்த பிறகே அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்த் வசந்தா இசையமைப்புல கார்த்திக் நேகாவோட வரியில பிரதீப் குமாரோட குரல்ல இந்த பாடல் தொடர்ந்து கிளங்க. ரெயின்போ FM 101.4 எங்க எல்லாமே சமதுலே.

நேர்களை நேரம் சரியாக 7:48 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை FM 101.4 வணக்கம் சென்னை. உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். எப்ப கேட்டிய ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் எல்லாம் நாங்க அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கோம். எப்பதான் சொல்ல போறேன் நீ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வந்து மனசுக்குள்ளேயே வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, ஃபீல் ஆகுது. எஸ் நம்ம கேட்டிருந்த ஒரு கேள்வி, அதாவது நம்மளுடைய முகநூல் பக்கம் சென்னை FM 101.4 அந்த முகநூல் பக்கத்தில் கேட்டிருந்தேன். அடுத்த காமன்வெல்த் போட்டிகள் எங்கு எந்த ஆண்டு நடைபெற உள்ளது, இந்த கேள்விக்கான பதில சொல்லிட்டு இருக்கீங்க. சோமணி சொல்றாங்க குட் மார்னிங் டு எவ்ரிஒன் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா பதில காணோமே அப்படிங்கிற மாதிரி நான் வந்து குவெஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அண்ட் விஜயகுமார் சொல்றாரு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்சர் இஸ் குஜராத் அகமதாபாத், அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்ல 2030 நடக்க போகுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதே போல சபரி மனோஜ் 2030 இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் நடைபெறவிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் பி கே பூபாலன் வணக்கம் சென்னை, பதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் தாங்க, அது தெரியாது அவங்களுக்கு என்னங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குவெஸ்டின் போட்டு கேட்டிருக்கிறாரு. அதே போல பிரகாஷ் அவரு வந்து கேட்டிருக்காரு, இல்ல சொல்லி இருக்கிறாரு இனிய காலை வணக்கத்தை மட்டும் சொல்லி இருக்காரு, பதிலே காணோம் அங்க, ஆனா நிகழ்ச்சி சூப்பருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பூபாலன் பள்ளப்பாளையத்துல இருந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் வணக்கத்தை சொல்றாரு. கும்பிடுறங்க கும்பிடுறங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேங்க, யாருமே பக்கத்துல போறவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க, மனசாட்சியே இல்லைங்க. என்னங்க காலையில ஒரு வணக்கத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கு, நானும் சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. சூப்பரான விஷயம் தானே, பாசிட்டிவான ஒரு வைப் தானே. அன்பு ராணி குட் மார்னிங், ஹாவ் ஏ பியூட்டிஃபுல் அண்ட் ஜாய்ஃபுல் டே அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதே போல ஆன்சர் இஸ் 2030 காமன்வெல்த் கேம் நம்மளுடைய இந்தியாவில் குஜராத்ல அகமதாபாத்ல நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. அண்ட் ஆனந்த முருகன் இனிய காலை வணக்கத்தோட பதில் பார்த்தீங்கன்னா அதே தான் பதிவிட்டு இருக்கிறாரு. அண்ட் சக்தி சொல்றாங்க பதில் அதே தான் அப்படின்னு சொல்றாங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்ல இருந்து காலை வணக்கத்தோட பதில் பார்த்தீங்கன்னா 2030 அப்படின்னு அந்த டீடைல் தான் பதிவிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே மாதிரியான பதில் தான், ஒரே பதில் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஹரிஹரன் அடுத்த காமன்வெல்த் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு 24 பதிப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல் தகவலோட போட்டு சொல்லியிருக்கிறாரு பதில். அண்ட் அதே போல சிவன் அருண் ஆன்சர் இஸ் 2030 அக்டோபரில் நடக்க போகுதுங்க, இடம் பார்த்தீங்கன்னா அகமதாபாத் இந்தியா அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் சந்திரசேகர் ஆன்சர் இஸ் இந்தியா அப்படின்னு சுருக்கமாக சொல்லியிருக்கிறாரு. எஸ் இன்னும் ஏக்கச்சக்கமான பதில்கள் வந்து நம்மளுடைய நேயர்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அது சரியான பதில் என்ன அப்படிங்கிறது பின்னால் பதிலாம். இப்போதைக்கு உங்களுக்காக வரக்கூடிய பாடல் அல்டிமேட்டான பாடல் கால்லா படத்துலேருந்து தங்கசல பாட்டு, அடாடாடா நீ ஏன் தங்கச்சில்லு அப்படின்னு சூப்பரான ஒரு பாடல். சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் இந்த பாடல், அருண்ராஜா காமராஜோட வரிகளில் சங்கர் மகாதேவன் பிரதீப் குமார் அண்ட் அனந்து இணைந்து பாடியிருக்கிறாங்க. கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ FM 101.4 எங்கெல்லாமே சமதுலு.

அப்பா என்ன பாட்டு, வாடிய தங்கச்சில நீ இல்லாட்டினா ஒண்ணும் இல்ல. வீட்டுல வந்து கோபமா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கோபமா இருக்காங்கன்னா, இந்த பாட்டு பாடுறது ஒரு பிஜாலா ஆயிடுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 7:55 தாண்டி வச்சு ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை. கேட்டிருந்த கேள்வி, அந்த கேள்விக்கான பதில்களை அள்ளி தொள்ளிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த காமன்வெல்த் போட்டி எங்கு எந்த ஆண்டு நடக்க போகுது, அந்த கேள்விக்கான பதில்களை இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. கேசவன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிய காலை வணக்கம் கேசவன் காஞ்சிபுரம்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காரு, பதிலை காணோமப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே போல பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் சொல்லியிருக்காரு, மேலப்பீடு தயாளன் சொல்லியிருக்காங்க, சக்தி சொல்லியிருக்காங்க, பாபு முல்லக்காடு அகமதாபாத் இந்தியா அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாரு, செய்யார் சந்திரசேகர் சொல்லியிருக்கிறாரு, சூளை ரீஜா மனோகரன் சொல்லியிருக்காங்க, ராமா சொல்லியிருக்காங்க, திருமூலஸ்தானம் வீர சுந்தரி சொல்லியிருக்கிறாங்க, அண்ட் நாகராஜ் சொல்லியிருக்கிறாங்க, அடையாளம் போட்டு ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறாங்க, மந்திரமூர்த்தி சொல்றாரு, அண்ட் ஜெயசீலன் திருமழி இசை அஸ்வினி

நாகராஜ் இவங்கெல்லாம் கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கப்பா. நம்ம பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி. எஸ் எக்ஸாக்ட்லி, நீங்க சொன்ன மாதிரி 2030 இந்தியாவில் அகமதாபாத்ல தாங்க நடக்க போகுது அப்படிங்கிறது சரியான பதில். ஸோ சரியான பதில் சொல்லியிருக்கிற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இந்த காமன்வெல்த் போட்டி முடிஞ்சு போச்சு இல்லையா, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்து நாட்டினுடைய கிளாஸ்கோ நகரில் July 23 August 2 வரைக்கும் நடந்துச்சு. இந்த போட்டிகளில் இந்தியா மொத்தம் 39 பதக்கங்களை, அதாவது 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் அப்படின்னு பதக்கப்பட்டியல் வந்து 4வது இடத்தை பிடிச்சி சும்மா தூள் கிளப்பிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பா தமிழகத்தைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் மும்முனை தாண்டுதல், அதாவது ட்ரிபிள் ஜம்ப் அப்படிங்கறதுல வெள்ளி பதக்கமும், செல்வா பிரபு திருமரன் வந்து வெண்கல பதக்கமும் வென்று சாதனை படைச்சிருக்காங்க. அதெல்லாம் மறக்க முடியுமா, நெஞ்ச தட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்ல தமிழக வீரர்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் சொல்லலாம். சோ பதில்களை சொன்ன அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இப்ப நிகழ்ச்சியுடைய நிறைவு படலாம். யூத் படத்துல இருந்து முட்டை கடைக்கு உங்களுக்காக ஒரு காத்துட்டு இருக்கேன். தொடர்ந்து கிளம்பி 101.4 எங்களை மிஸ் அம்மதுலே.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அர்ப்பணிப்பு மற்றும் தொடர் முயற்சியின் மூலமே திறமைகள் மெருகேற்றப்பட்டு செம்மைப்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ வீரர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று கலந்து கொள்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான போதைப்பொருள் இல்லாத இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக

அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. திருச்சி சமயபுரம் அருகே ஆம்னி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 8:04 ஆயிட்டிருக்கீங்க. சென்னை 101.4 இந்த நிகழ்ச்சி ரஷ் ஆர் ரெயின்போ. மீண்டும் உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் தாங்க. எஸ் இந்த ஒரு மணி நேரம் எப்படியான பாடல்கள் கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பட்டே கிளப்புற மாதிரி ஜாலி மோட் ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் எல்லாமே உங்களுக்காக அவரை காத்துட்ருக்கீங்க. அப்படி ஒரு பாட்டு கொஞ்சம் அப்படியே ரிதமிக்காக இருக்கக்கூடிய ஒரு பாட்டு என்னப்பா பாட்டு நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் சாங் அப்படின்னு காவலோடு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? எஸ் யூத் திரைப்படத்துலேருந்து ஆல்தோட்ட பூபதி நானடா அப்படிங்கிற பாடல் தான். மணி சர்மா இசையமைப்பில் கபிலன் வரிகளில் சங்கர் மகாதேவன் பாடியிருக்கிற இந்த பாடல் இதோ உங்களோட வர காத்துட்டு இருக்கேன். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ FM 101.4 எங்கள் அமை சமதுலே.

0: ஆல்தோட்ட பூபதி பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 8:09 ஆயிட்டிருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ.
1: ஆமாம், ரஷ்ஷாக இருக்குப்பா, ஒரே ட்ரெயின் பஸ்ஸு அப்படின்னாலும் ரஷ்ஷாக இருக்குப்பா அப்படின்லாம் சொல்லப்படாது. நம்ம வந்து ரிலாக்ஸாக ட்ராவல் பண்ணணும். ரஷ்ஷாக இருக்குன்னா இறங்கிட்டு அடுத்த ட்ரெயினில் அடுத்த பஸ்ஸில் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்மளோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? அட் த சேம் டைம் இந்த டைமில் சென்னையோட டிராஃபிக் கொஞ்சம் அப்படியே ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாலை விதிமுறைகளை சரியாக கடைபிடிச்சு யாருக்கும் எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காம போயிட்டே இருக்கணும். இவங்க மூணு பேரும் இணைந்து பாடிய இந்த பாடல் இது உங்களோட தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமைச்சர் மதுவில்.

0: புள்ளினால இனி எல்லாமே தூளு.
1: ரஷ்யா ரெயின்போ கேட்டு இருக்கிற நேரம் 8:15 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். சும்மா செம்மையான பாடல்கள் ரக்கித்த ரக்கித்த ரக்கித்த கேட்டு முடிச்சீங்க. அடுத்த பாடல் வந்து ஹாஜாரே மேரே முஸ்தபா முஸ்தபா அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு படத்துல இருந்து கேட்க போறீங்க. செம்மையான ஒரு பாடல்ல தேவோட இசையமைப்புல மனோ மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடி அல்டிமேட்டான சாங். இதோ உங்களுக்காக ஜாலி மொட கேட்டுட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே செம்மதுலே.

0: 봐.
1: 남자는 공부할 만해. 주의자는 살만 하네. 난 털에 쩔다 하네.
0: 아, 내 봐.
1: 니 발에 액도 되네.
0: 아지.

வாவ், சூப்பரா இருந்துச்சுங்க, சம ஃபீலா இருந்துச்சுங்க. இந்த பாடல் கேட்கறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஜாலி மோட்ல இருந்துச்சு. எஸ், 8:21 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களுடன் நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். ஹாஜாரே மேரே முஸ்தபான்ற பாடல்கள் எல்லாம் போட்டு தூள் கிளம்பிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அடுத்த பாட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேட்டையின் படத்துல இருந்து

0: ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆசைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் 5 லட்சம் கிட்ட ஆகுமா? இதுக்கு ஏன் கவலைப்படுற? நம்ம ATDC இருக்கே சிறந்த பாடத்திட்டம், குறைந்த கட்டணம், சுய தொழிலும் செய்யலாம், 100% வேலை வாய்ப்பும் உறுதி. தொடர்புக்கு ATDCIndia.co.in 9840416769.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேர்களே, நேரம் சரியாக 8:31 ஆயிட்டிருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். மார்னிங் டைம் ரொம்ப ஃப்ரீயா ஹாப்பியா ஜாலி மோட்ல நம்ம நம்மளோட வேலைகளை ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அட் த சேம் டைம் மார்னிங் டைம்ல மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற காலை உணவு நம்ம அவசியம் தவிர்க்கவே கூடாது, அவசியம் சாப்பிடணும் அப்படிங்கிறது மட்டும் தான். சரி, ஏன்னா உடல் ஆரோக்கியமோ மன ஆரோக்கியமோ இந்த நாளுக்கு மட்டும் கிடையாது, என் நாளுக்குமே அது நமக்கு அவசியம் அத்தியாவசியம் இல்லையா? நம்மளோட

நிகழ்ச்சியில் மார்னிங் டைமில் ரொம்ப ஜாலியான பாடல்கள் வரிசையில் இப்போ கேட்க போகிற பாடல் ரொம்ப தூக்கலான ஒரு பாடல்கள், ஆட்டமாக பாட்டமாக கொண்டாட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு பாடல். இந்த பாடல் கோடிட்ட இடங்களை நிரப்புக திரைப்படத்துலேருந்து டுமுக்காட்லா டுமுக்காட்லான்னு ஒரு காத்துட்ருக்குங்க. எஸ், சத்யா இசையமைப்பில் லோகன் வரிகளில் டி ராஜேந்திர பாடியிருக்கிற ஒரு பாடல் தான் இது. தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் எல்லாமே இசமதுளே.

0: டெமுகோட்ல பாட்டில் கேட்டு முடிச்ச நேரம் 8:35 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. எத்தனை பேருக்கு நாம டுமுக்கு அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கிட்ட வந்து நிறைய வேற வேற மாதிரி மாற்றி மாற்றி பேசி அலைய விட்டு அப்படியே வந்து ஒரு சிரிப்பு சிரிப்பும் பாரு. அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள நிறைய நடந்துகிட்டு இருக்கோம். நட்பே நட்பே நட்பே அப்படிங்கிற மாதிரி நிறைய நட்புகள் வந்து அப்படியே என்னமா கொஞ்சம் குழாவுறாங்கப்பா, என்னென்னலாம் பகிர்ந்துக்கிறாங்கப்பா, அன்பு பாசம் நேசம் டிஃபன் பாக்ஸு ஃபுட்டு ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ஜாலியாக இருந்ததுனா வாழ்க்கையே ரொம்ப கொண்டாடமா இருக்குங்க. சூப்பர் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஜாலி மோட்ல சூப்பரான ஒரு பாடல் ஜெயம் படத்திலிருந்து ஒரு காத்துக்கிட்டு இருங்க. திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா, சூப்பரான ஒரு பாட்டில் ஆர்பி பட்நாயக்காவோட இசையமைப்பில் நாமத்துக்குமாரோட வரிகளில் இந்த பாடல் உங்களுக்காக அவரை காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமை சமதுளை.
1: ஏண்டா அழுகுற, அவளை காணுமேடா. டேய் உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
2: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையாடா.

0: திறக்க பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்ற ஞான பழம்.
0: ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருஞ்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம், மாம்பழம், மதுளம் பழம், பலா பழம்.

வாவ், சம்ம ஃபெஸ்டிவல் மூட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சம்ம சம்மதியான ஒரு பாடல். திருவிழான்னு வந்தா இவ கோயில் வரவே மாட்டேங்கிறாப்பா, என்னப்பா பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் ஆடி மாதம் ஆடி வெள்ளியில் அப்படின்னு பாட்டு பாடி அப்படியே கலகலப்பா தெருவெங்கும் வந்து அப்படியே ஆடி மாத பாடல்கள் வந்து அரோகரான பாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு பாட்டு கேட்கும்போது காலையிலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா பக்தி மோட் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த பாடல் கேட்டு முடிச்ச நேரத்தில். அடுத்த பாடல் உங்களுக்காக ரோமியோ ஜூலியட் திரைப்படத்துலேருந்து ஒரு காத்துக்கிட்டு இருங்க. இந்த பாடல் வந்து டண்டனக்கா அன்னக்கா அன்னக்கா அப்படி சூப்பரான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சுருக்கி சொல்லக்கூடிய ஒரு பாட்டுங்க. டிஎம்ஆரோட இசை மனசில் ஜி ராகேஷோட வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரன் இவங்களாம் சேர்ந்து பாடிக்கிற ஒரு பாட்டு, சூப்பரான ஒரு பாட்டு தாங்க இது. தொடர்ந்து கேட்குற ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்களை இசமதுலே.

0: பத்தி சொல்றேன். தமிழையா
1: நன்றாக பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 8:45 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை எஃப்எம் 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். மனிதநேயமே இல்லப்பா இப்பெல்லாம் நிறைய பேருக்கு அப்படின்ற மாதிரி சென்னை மெட்ரோ சிட்டியில் வந்து யாருக்கு என்ன நடந்தாலும் அப்படியே கடந்து போகிறது வந்து சகஜமாக நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம அங்கங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராவலில் போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து ஆம்புலன்ஸ் வந்து பயங்கரமாக ஹார்ன் அடிக்கிறது, அதாவது ஆம்புலன்ஸோட அந்த சைரன் சத்தம் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அதை விட எமர்ஜென்சி அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக ஹாரனையும் சேர்த்து அந்த ஓட்டுநர் வந்து அடிக்கிறாரு. ஆனாலும் நம்ம மக்கள் வந்து விலகின மாதிரி இல்லை, வழிவிட்ட மாதிரியே கிடையவே கிடையாதுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங்கில் ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கோபப்படுற அளவு கூட ஆயிடுச்சு. ஏங்க ஓரமாக வாங்க, மிரரில் பார்க்குறீங்களா இல்லையா, ஹார்ன் அடிக்கிறது கேட்குதா இல்லையா, சைரனில் கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க நம்ம மக்கள்கிட்ட புரிய வைக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மனிதனையும் வந்து தயவு செஞ்சு நமக்கு எத்தனையோ யோசனைகள் எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட மற்றவங்களுடைய கஷ்டங்களையும் கொஞ்சம் செவி சாய்க்கணும், கொஞ்சம் கண் கூர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கனிவோடு கேட்கிறேங்க.

இப்போ நம்ம நிகழ்ச்சியில் டண்டனக்கா பாடலுக்கு அப்புறம் ஜித்தன் படத்துலேருந்து எப்பாங் சுப்பாங் எப்பாங் சுப்பாங் ஆ முதல் அக்கு தரடா அந்த பாடலை கேட்க போகிறீங்க. ஸ்ரீகாந்த் தேவாவோட இசையமைப்பில் கபிலன் வரிகளில் சங்கர் மகாதேவன் குரலில் இதோ உங்களோட தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாமே சமதுளே.

ஆமுதல் அக்குதானடா பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 8:51 ஆயாச்சுங்க. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் அவர் ரெயின்போ. ஸ்கூல் ஸோன் பள்ளி பகுதி அப்படின்னு வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏச அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஒரு நேரம், அது எப்படி வேணாலும் போவாங்க. அதாவது பைக்கில் போவாங்க, நடந்து போவாங்க, அம்மா கூட போவாங்க, பாட்டி கூட போவாங்க, நிறைய போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. எனக்கு டைம் ஆகி போச்சு, உடா வண்டிய சண்முகம் அப்படிங்கிற மாதிரி சிட்டாலெல்லாம் பறந்துட்டு நம்ம போயிட்டு இருந்துச்சுங்களா, நமக்கு சமூக பொறுப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால கூடுதலாக அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் வேகத்தை கம்மி பண்ணி ரொம்ப கவனத்தோடு அவங்களுக்கும் வழி விட்டு நாமளும் வந்து அழகாக ஒதுங்கி போயிட்டே இருந்துச்சுங்களா, சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பள்ளி பகுதிகளை எந்த விதமான கவனமும் அக்கறையும் அந்த குழந்தைங்களை யாருக்குமே இல்லை அப்படிங்கிறது நிறைய கண் கூட நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல தான் பிபி வந்து உச்சத்தை தொடுகிறது எல்லோருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஜாலியாக போயிட்டு இருந்துச்சுங்களா, செம்ம ஜாலியாக சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜில்லோ படத்துலேருந்து வர காத்துட்டு இருக்கேன். எப்போ மம்மா மம்மா ட்ரீட்டு எஸ் தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கே எல்லாமே சமதுலே.

ஸ்ட்ரீட் எல்லாம் வந்து பல விஷயங்களுக்கு பல பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா விடுவோம் பாருங்க ரூட்டு வேட்டு அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருப்போம். அப்படிலாம் பண்ணப்படாது. நண்பர்கள் வந்து கேட்குறாங்கன்னா ஏதாவது பெருசாக இல்லைன்னா கூட சிறு சாவாச்சை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ட்ரீட்டு. 8:57 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு நிறைவான பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால்கள் ஆடக்கூடிய ஒரு பாடல் தான் நேரம் படத்துலேருந்து ஒரு காத்துக்கிட்டு இருக்குங்க, பிஸ்தா பாடல். எஸ், மீண்டும் 10:02 உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க இது ரெயின்போ FM 101.4. எங்க எல்லாமே சமத்துளே.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இளைய தலைமுறையினரின் அறிவாற்றல், சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். அர்ப்பணிப்பு மற்றும் தொடர் முயற்சியின் மூலமே திறமைகள் மெருகேற்றப்பட்டு செம்மைப்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ வீரர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று கலந்து கொள்கிறார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. அண்மையில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை தில்லி மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது.

முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

நேரம் 9:04 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க ரெயின்போ ரா வித் மீ அஜே கவிதா. அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு சூப்பரான பட்டைய கிளப்புற பாட்டெலாம் உங்களுக்காக ப்ளே பண்ண வந்திருக்கேன். ஸோ வந்து எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே விறுவிறுன்னு ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தவனையும் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு உங்கள் நாளை அழகாக்கிறதுக்கு வந்து நல்ல எண்ணங்களை அங்கங்கே தூவி வைங்க. ஒரு சின்ன புன்னகை உங்களோட சின்ன புன்னகை யாரோ ஒருத்தரோட சந்தோஷத்துக்கு காரணமாக இருந்தால் அதை விட பெரிய சந்தோஷம் என்னங்க இருக்குது. ஸோ இந்த சந்தோஷத்தோட பாட்டுக்கு போயிடலாமா? சிவாஜி படத்துலேருந்து நிகழ்ச்சியோட முதல் பாட்டெல்லாம் சிவாஜி படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு வரப்போது, சூரியனோ சந்திரனோ செம்மையான வைபான பாட்டு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் குழுவினர் சேர்ந்து பாடின பாட்டு. நாமத்துக்குமார் வரிகளில் ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே சமதோல்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டிலி தடவென தடவென அதிர்கிற ரயில் கட கட

மக்கார காரிச காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு

0: cool.
1: ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல,

0: ஓ, இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்ன. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

நேரம் 9:12 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ ராப் வித் மீ ஆர்ஜே கவிதா. சூப்பரான பாடலாம் வந்து கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில வந்து ரெயின்போ ராப்ல அடுத்தா என்ன பாட்டு கேட்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, பைக்கில் போகிறவங்களா இருந்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் போகிறவங்களா இருந்தால் படிக்கட்டில் அஃப்கோர்ஸ் வந்து படிக்கட்டில் தொங்கிட்டு போகாதீங்க. காரில் போகிறவங்களா இருந்தால் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. ஸோ வந்து ட்ராவல் பண்ணும்போது ரோட் ரூல்ஸை வந்து கண்டிப்பாக மதிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுட்டு போங்க. ஹெல்மெட் போடுறது முக்கியம் இல்லை, ஹெல்மெட் போடுறதோட அதை லாக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஹெல்மெட் போட்டேன் அப்படிங்கிற பேரில் வந்து லாக் பண்ணாமல் போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு வேகமாக போகும்போது பறந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. ஸோ சேஃபாக போங்க, ஜாலியாக போங்க. ஸோ நிகழ்ச்சியில் வந்து ரெயின்போ ஆப்பில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி கடை படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டுங்க, எஞ்சாமி தந்தானே அப்படிங்கிற பாட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ தனுஷ் அண்டு அரியோட வாய்ஸில், தனுஷோட லிரிக்ஸில், ஜி பிரகாஷோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தூள்.

நேரம் 9:20 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ ரேப் தான். ஸோ ரெயின்போ ரேப்பில் நிறைய வந்து சூப்பரான பாடல்கள்லாம், டான்ஸ் ஆடுற மாதிரி பட்டைய கலப்புற பாடல்கள்லாம் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் அடுத்து என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன்லேருந்து ஒரு சூப்பரான பாட்டு, பொன்னி நதி பார்க்கணுமே அப்படிங்கிற பாட்டு தான் வந்து அடுத்ததாக வர உங்களுக்காக ப்ளேயாக இருக்குது. ஸோ கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோலு.

101.4 இங்க எல்லாமே தூளு. நேரம் 9:26 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ ரேப்ல அடுத்த என்ன பாட்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா, தேசிங்கு ராஜா படத்துலேருந்து நிலாவட்ட நித்தியில் அப்படிங்கிற பாட்டு. இதுவும் ஒரு சமையான பாட்டு தான். உன்னிகிருஷ்ணன் அண்ட் ஹரணியோட வாய்ஸ்ல, யோகபாரதியோட வரிகளில், டி இமானோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதோலு.

நேரம் 9:31 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ஆப் தான் கேட்டுருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே கவிதா. 1 hour இருக்குன்னு சொன்னேன், 1/2 hour முடிஞ்சு போச்சுங்க. அடுத்ததான் வந்து ரெயின்போ ஆப்பில் என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாட்டு. என்ன எல்லாத்துக்குமே சூப்பரான பாட்டு அப்படிங்கிறீங்கன்னா, ஆமாம் அப்படி தான் இருக்குது, அப்படி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ தமிழ் படம் அப்படிங்கிற படத்துலேருந்து குத்து விளக்கு அப்படிங்கிற பாட்டு, உஜயனியோட வாய்ஸில் தியாரோட லிரிக்ஸில் கண்ணனோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

மாப்பிள சிங்கம் படத்துக்காக எதுக்கு மச்சான் காதல் அப்படிங்கிற பாட்டு, வேல்முருகன் அண்ட் குழுவினர் சேர்ந்து பாடின பாட்டு, இகுபாரதியோட வரிகளில், என்ஆர் ரகுநந்தனோட மியூசிக்கில் கேட்டு முடிக்கும் போது நேரம் 9:43 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ ராப் வித் மீ ஆர் ஜே கவிதா. நிகழ்ச்சியில் அடுத்து தான் என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனா படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு, ஜிங் சிக்கா அப்படிங்கிற ஒரு பாட்டு. ஸோ யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலா சாய் அண்ட் கல்பனாவோட வாய்ஸில் இகுபாரதி தான் எழுதியிருக்காரு. டிஎம்ஆரோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

வாரிசு படத்திலேருந்து ரஞ்சிதமே ரஞ்சிதமே அப்படிங்கிற தொழிலாளர் பாட்டு, விஜய் அண்ட் குழுவினர் சேர்ந்து பாடின பாட்டு, விவேக்கோட வரிகளில் தமனோட மியூசிக்கில் கேட்டு முடிக்கும் போது நேரம் 9:52 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ

ரேப் தான் கேட்டுட்டு இருக்கீங்க ஆர்ஜே கவிதா கூட. ரெயின்போ ரேப்ல அடுத்ததான் வரப்போற பாட்டு தலைவன் தலைவி படத்துக்காக பொட்டல முட்டாயி அப்படிங்கிற பாட்டு. சந்தோஷ் நாராயணனோட வாய்ஸ்ல, விவேக்கோட வரிகள்ல, சந்தோஷ் நாராயணோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

நேரம் 9:56 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 103.4 இவ்வளவு நேரம் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அந்த ஷோ வந்து ரெயின்போ ராப் வித் மீ அஜய் கவிதா. ஆமாங்க, நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக வந்து என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூதுகவும் படத்துலேருந்து காசு பணம் தொட்டு மணி மணி அந்த பாட்டு, கானா பாலா அண்ட் ஆண்டனிதாசன் சேர்ந்து பாடின பாட்டு. கானா பாலோட லிரிக்ஸில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 103.4, இங்கே எல்லாமே சமதோல். அடுத்து தான் 10:02 வந்து நானும் ஒரு கிரேட் ராஜே சங்கர் பிரியன் கூட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்.

0: Hey dude.
1: Hi Anthony.
0: What's up? What's happening?
1: Nothing much da.
0: So sad.
2: Kuchaku, kuchaku, kuchaku, kuchaku naji, kuchaku, kuchaku, kuchaku.
1: காசு பணா கொட்டு மணி மணி காசு பணா கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணா கொட்டு

காசு காசு காசு.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இளைய தலைமுறையினரின் அறிவாற்றல், சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு மற்றும் தொடர் முயற்சியின் மூலமே திறமைகள் மெருகேற்றப்பட்டு செம்மைப்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ வீரர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொள்கிறார். 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. அண்மையில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை தில்லி மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 105,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: அன்புடையர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இதமான இனிய காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 10:03 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. எஸ், இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. இந்த நிகழ்ச்சியில நான் மட்டும் கிடையாதுங்க, நம்மளோட சேர்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு
1: பாத்தீங்கன்னா,
0: நீங்களே சொல்லுங்க.
1: இப்பதான் வந்து உங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான வந்து ஒரு ஓபனிங் ஒன்று கொடுத்துட்டு வந்தேன், அது க்ளோசிங் சொல்லலாம். நான் தான் வந்து ஆர்ஜே கவிதா
0: அணிஞ்சிருக்கேன். எஸ், சங்கர் பிரியன் அண்ட் கவிதா தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி கபடி கபடினு விளையாட போற கவிதா.
1: கண்டிப்பா விளையாடலாம்.
0: எஸ், நிறைய வார்த்தைகள் வச்சிருக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கான பதில் வந்து நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. அதுக்கு முன்னாடி கால் பண்ணணும். அதுக்கான அழைப்பு எண்கள் 298600038 மற்றும் ஒரு எண் 295200554. ஒரு வார்த்தையினுடைய முன்பின் எழுத்துக்களை மட்டும் நான் சொல்லுவேன், நடுவில் இருக்கிற எழுத்துக்கள் ஏனாங்கிறது நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. அதுக்கு கண்டிப்பா பக்க வளவா நானும் கவிதாவும் வந்து நிறைய க்ளூஸ் எல்லாம் கொடுத்துட்டே
1: இருப்போம். கேள்வி கிடையாது,
0: நேர்களுக்கிட்ட கேட்டுருவோம். கவிதா
1: ஒன்னும்
0: முதல் நேயர் யார் எங்கிறது? வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
2: வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
1: புஷ்பலதா,
0: மிக்க மகிழ்ச்சியமா புஷ்பலதாமா, விளையாட்டுக்கு போயிடலாமா?
2: அதிரசம்
0: கரியாதோ, அது என்ன சொல்றது, நடுவுல வந்து ஒரு 5 எழுத்துக்கள் வரும், குட்டி குட்டியா இருக்கும், இனிப்பா இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும். இந்த கோடை காலங்கள் அதிகம் கிடைக்கும், குட்டி குட்டியா இருக்கும், இனிப்பா இருக்கும், நாவு, அதாவது நாக்கு இருங்க வர, அதெல்லாம் கூட வந்து நல்லா சாயமா படிக்கிற மாதிரி இருக்கும். இயற்கையான ஒன்றுதான், சாப்பிடக்கூடியது, கோடை காலங்கள்ல கிடைக்கும். பத்தோண்டம் இந்த புட்டம்பு, ஆமா அப்படிதான்,
2: பழம்தான்,
0: பழம்தான். என்ன பழம்னு கண்டுபிடிங்க.
2: அன்னாசி பழம்.
0: நடுவுல 5 எழுத்துக்கள் போட்டு சொல்லுங்க போகலாம். அது குட்டி குட்டியா இருக்கும் சொன்னா, அன்னாசி பழம் எவ்வளவு வருஷம் இருக்கும்?
2: இல்ல சார், நவா பழம். நானும்
0: ரொம்ப கோழி குண்டு மாதிரி, கோழி குண்டு மாதிரி இருக்கும், மணி மாதிரி இருக்கும்.
2: கோழி குண்டிமா, கோழி
1: சாப்பிட்டா என்ன கலர்ல சாயம் படியும் சொல்லுங்க.
2: சூரப்பழமா சார்? இந்த அப்ப சின்ன பிள்ளையில சாப்பிடுவேன். சூரப்பழத்துக்கு வேற பேர் இருக்கா?
0: இல்லம்மா,
1: சூரப்பழம்
0: ஆல தொடங்கி இம்மல முடியுது. ஓகே, நல்ல முயற்சி, அடுத்த நேரம் கேட்டலாம். நன்றி சார் அப்படிங்கிறாங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இருக்குது?
3: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. ஆ, கோபி ஐயா.
3: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. ஆல தொடங்கி இம்மல முடியுது, அந்த வார்த்தை என்ன ஐயா?
3: முடியுதுங்க
0: ஐயா, ஆள தொடங்கி இம்மல முடியுதுங்க ஐயா, நடுவுல 5 எழுத்துக்கள் ஐயா. பழங்கறதெல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க, அது என்ன அப்படின்றதுதான் இப்போ கேள்வி. ஓகே, நல்ல முயற்சி, நன்றி.

0: ஐயா வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்காரு, அது யோசனைக்கே டைம் சரியா ஓடிட்டு இருக்கு நினைக்கிறேன். அடுத்த நேரம் கேட்டலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இருக்குது?
1: வணக்கம் சார், எலேனா இருந்து சண்முகத்துல பேசுறேன் சார்.
0: மிக்க மகிழ்ச்சிங்க. அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சேன்.
0: சொல்லுங்க ஐயா, பாக்கலாம்.
1: அத்திப்பழம்,
0: அத்திப்பழம் சேவப்பா இல்ல அத்தமாவ சேவப்பா இல்லையா? இது நடுவில் மட்டுமே ஐந்து எழுத்துக்கள். ஆமா, நடுவில் மட்டுமே ஐந்து எழுத்துக்கள். அத்திப்பழத்துக்கு எத்தனை எழுத்து மொத்தம்? அத்திப்பழத்துக்கு மொத்தம் எத்தனை எழுத்து? போலாமா? ஆமா, கம்மியா இருக்குங்களா ஐயா? நான் நடுவில் மட்டுமே ஐந்து எழுத்துக்கள்
1: சொல்லியிருக்கேன்.
0: நான் சொல்ல மாட்டேன், நேர்களாகிய நீங்கள் தான் சொல்ல வேண்டும். மிக்க மகிழ்ச்சி, நன்றி ஐயா. இந்த கல்விக்கான பதில் ஒருவேளை உங்களுக்கு தெரியுது, கால் பண்ணி சொல்லுங்க. 298-60-0-3-8 மற்றும் அறியன் 295-0-5-5-4. செமையான ஒரு பாடல் உங்களுக்காக அவரை காத்துக்கிட்டு இருங்க. கில்லி படத்துல இருந்து அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு சோழா அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கல்வி 101.4
2: எல்லாமே சமதோல்.

0: நேரர்களே, நேரம் சரியாக 10:13 நிமிடம் ஆயிடுங்க. சிட்டாவா பறந்துகிட்ட நேரத்துல கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ. நம்ம கேள்விக்கு பதில் யார் எப்படி சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டலாமா? வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
1: அரசம்பழமா?

0: கல்விக்கு பதில் யார் எப்படி சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டலாமா? வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
1: நடுவுல
0: ஐந்து எழுத்துக்கள் வருதா? அரசம் பழம். சரி, இப்ப வேணா சொல்றேன், இது கிடையாதுனா? இது வந்து எப்படின்னா, நாவல் பழத்தோட கலரை ஒத்து இருக்கும், அதோட இனமா மாதிரி இனம் மாதிரியே இருக்கும்.
1: கருப்பா இருக்குமா?
0: அதெல்லாம் கூட எப்படி சொல்லுவாங்க ஐயா, இனம் அதை ஒத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ற, அது எந்த இனம்ன்றது, சுவையா அல்லது இதுவா அப்படின்றது நீங்க தான் பாத்து சொல்லணும், சரிங்களா? ஐயாவுக்கும் தெரியவில்லை. அடுத்து யார்? வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் ராஜலட்சுமி வேசுமா. உங்ககிட்ட பேசுறதும் உங்க குரலை கேக்குறதே ஒரு அலாதி சந்தோஷம்,
0: மிக்க மகிழ்ச்சி. அம்மா, ஆள தொடங்கி இம்முல முடிகிற வார்த்தையை ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கமா? அது ஒரு பழம், நாவல் பழம் இனத்தை ஒத்த வகையில இருக்கும், அதே மாதிரி கோழி குட்டு மாதிரி குட்டி குட்டியா இருக்கும். ஆள தொடங்கு, ரொம்ப பெருசு அது, இதோட கம்பேர் பண்ண பாத்தீங்கன்னா 1000 பழம் இது சேர்த்தா தான் அது வரும்னு நினைக்கிறேன்
2: நான். தமிழ்நாட்டுல இருக்கிறதா வெளிநாட்டுல?
0: ஐயோ, நம்ம தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் கிடைக்கும் அது, ஆனா அதை வந்து நம்ம மறந்துருக்கிறோம், அதனாலதான் நினைவூட்டுற வகையில நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். அதோட சுவையை கூட நம்ம மறந்துருப்போம். கிராமப்புறங்கள நான் எல்லாம் சின்ன வயசுல அவ்வளவு சாப்பிடுவேன், சேரு கணக்குல, அதாவது இந்த படி இருக்குள்ள சேரு, அதுல வந்து அளந்து அளந்து கொடுப்பாங்க, அவ்வளவு கிடைக்கும் கூடையில கொண்டு வந்து, நாவல் பழத்தையும் இந்த பழத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. ஓகே, நல்ல முயற்சிமா.
3: என்னமா
0: குரில் தான் நிறைய இடங்கள்ல, கிராமப்புறங்கள்ல நிறைய கிடைக்கும், காடுகள்ல நிறைய கிடைக்கும். சாப்பிடுற பழம் தாங்க, சாப்பிடுற ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுற, நான் அதை அவ்வளவு சாப்பிட்டுருக்கேன் நான். நாவல் பழத்தை ஒத்த இனம் அது,
3: பிரவுனா
0: இருக்குமா, செவப்பா இருக்கும். ஓகே, முன்னாடி
4: முன்னாடி பின்னாடி
0: பர்பிள் கலர் அப்படிங்கிற மாதிரிமா, கருநீலம்,
3: பர்பிள் கலர்,
0: கருநீலம் அப்படி வச்சுக்கலாமா?
3: தெரியலையே.
0: ஓகே, நன்றி நன்றி நன்றி. என்னங்க இது கேள்விக்கான பதில் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கவிதா, உங்களுக்கு ஏதாவது தோணுதா, ஒரு ஐடியா வருதா?
3: என்னன்னு
2: சரியான
0: பதில், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றியம்மா, நன்றியம்மா. கவிதா, இப்ப சொல்லுங்க, அல்லிப்பழம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல்ல
4: அல்லிப்பழம்னா வந்து இந்த மணத்தக்காளி பழம் மாதிரி குட்டி,
0: அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாவே இருக்கும்,
4: அதான் கையில சாறு மாதிரி வரும்,
0: அதே தான் நாவல் பழம் மாதிரி தான் இருக்கும், அதை விட இன்னும் கொஞ்சம் குட்டியா இருக்கும், அவ்வளவுதான். நாவல் பழத்துல சிறு நாவல் இருக்குல்ல, நம்ம கிராமப்புறங்களில் கிடைக்கிறது, அந்த நாவல் விட பாதி அளவுல சைஸ்ல இருக்கும், அதே கலரு, அதே மாதிரி தான் இருக்கும், ஆனா சுவை கொஞ்சம் வேறுபடும், ஆனா செம்மையா இருக்கும், அல்டிமேட்டா இருக்கும் அல்லிப்பழம்.
3: வணக்கம்.
0: சிறப்பா இருக்கிறோம், உங்களுக்கான கேள்வி கேட்டுங்களா?
3: சொல்லுங்க.
0: குரில்

0: எழுத்து வந்து முதல் எழுத்து குறில் கோ, கடைசி எழுத்து இல்ல. ஆமா, நடுவுல வந்து நான்கு எழுத்துக்கள் இருக்கு. அவர் வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடியவர். அவரை வந்து இந்த பேரை சொல்லி பாராட்டுவாங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா முன்னாடி எல்லாம் நிறைய அந்த மாதிரி இருந்ததுனால
1: நான் கண்டுபிடிச்சிட்டே.
0: நிறைய மத்தவங்களுக்கு வந்து நன்மை செய்வாங்க. இல்ல, ஆமா
1: கண்டுபிடிச்சாங்க.
0: ஆமா, சின்ன இல்ல, நிறைய பேருக்கு நன்மை செய்யறது. தனக்கு இல்லைனா கூட பரவாயில்ல அப்படின்னு செய்யற நன்மைக்கு யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு இந்த பேரை சொல்லுவாங்க. தெரிய மாட்டேங்குது. நல்லது செய்யறவங்களா இருந்தா தான் தெரியும் போதா அப்படிங்கிறீங்களா? அத்திப்பழம் சொல்லி முடிச்சாச்சு. எல்லா பழத்தையும் கண்டுபிடிச்சு கடைசியில அல்லிப்பழத்தை கண்டுபிடிச்சு சொல்லியாச்சு. சிரிப்பெல்லாம் தெய்வீக சிரிப்பா இருக்கு, பதில் தான் காணோமே. ஒரு வார்த்தை தான் இது, கோலை தொடங்கி இல்ல முடியுது. கவிதா, நீங்க பதில் தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாது. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா?
1: தெரிஞ்சிருச்சு.
0: என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்றது தெரியும். எத்தனை எழுத்துக்கள் நடுவில் அதை மட்டும் சொல்லுங்க.
1: நான் சொல்லிட்டா?
0: இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிங்கன்னா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதற்கான அழைப்பு எண்கள் 298600038 மற்றும் ஒரு எண் 295205544. நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைம் சரியா 10:20. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் சரியாக 10:21 ஆயிடுச்சு. நம்ம வந்து கெட் செட் கோ நிகழ்ச்சிக்குள்ள நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். கவிதா, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: நான் கண்டுபிடிச்சிட்டேன், சொல்லட்டுமா?
1: வேணாம் வேணாம் வேணாம், நம்ம நேயர்கள் கிட்டே கேட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்குது?
2: வணக்கம்.
3: வணக்கம், சரஸ்வதி பேசுறேன்.
2: சரஸ்வதி பேசுறீங்களா? சைலண்டா பேசுறீங்க, சொல்லுங்கம்மா. அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: என்ன
1: பண்றோம் தெரியல. பரவாயில்ல, நம்ம பெரிய கொடை வள்ளலா இல்லனா கூட சின்ன கொடை வள்ளலாவது
3: கண்டிப்பா பண்ணுவோம். பெரிய கொடை குடுக்கலனால சின்ன மழைக்கான ஒரு கொடை குடுப்போம்.
1: ஆமா, சின்ன ஒரு துண்டாவது கொடுத்து அனுப்புவோம்.
2: கொடையே குடுக்கறேன்னு சொல்றாங்க.
1: அதை விட இன்னும் கொஞ்சம் எளிமையா ஒரு துண்டு தலையில போட்டு போங்க, தலையிடையாம பாத்துங்க. நன்றி அம்மா,
3: நன்றி.
1: அடுத்த இருக்கட்டும், அடுத்த கேள்வி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
4: வணக்கம்.
2: வணக்கம்,
1: பயங்கரமா இருக்க. வணக்கம்
4: கவிதா மேடம்க்கும் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
4: நான் பத்மாவதி, கடலூர்ல இருந்து.
2: கடலூர்ல இருந்து பத்மாவதி, சொல்லுங்கம்மா. சூப்பர், வார்த்தை சொல்லாமா?
4: சொல்லுங்க.
1: என்ன அப்படின்னு கேட்டீங்க, முதல் எழுத்து குறில் மோ.
4: மோவா?
1: ஆமா, குறில் மோ. கடைசி எழுத்து டை.
4: டை.
1: இந்த மாதத்துக்கு ரொம்ப பேர் போனது, வாட் இஸ் தட்? ஆடி வெள்ளிக்கிழமையிலே அத்தா உன் கோயிலில. இந்த மாதத்துக்கும் இன்னும் அடுத்தடுத்த மாதம் இருக்கு.
4: எத்தனை எழுத்து?
1: அதெல்லாம் சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்களே. குறில் மோல தொடங்கி டைல முடியுது.

0: என்ன சிரிப்பா சொல்றாங்க பாத்தீங்களா, இது தானே கேட்டீங்க மொட்டை தானே அப்படின்னு
1: ஈஸியா
2: கண்டுபிடிச்சாங்க. சொல்லிட்டாங்களா
0: என்னது?
2: கோகுரில்.
0: ஆமா, நீங்க என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க?
2: கொடைவள்ளலை
0: தொடர்ந்து மொட்டை அடித்து விட்டாச்சு, அடுத்த வார்த்தை கேட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாரு?
3: கார்த்திக் பேசுமா?
0: கார்த்திக், உங்களுக்கான வார்த்தை
3: கேக்குறீங்களா?
0: முதல் எழுத்து குரில், சோ. சோ சோ. கடைசி எழுத்து இரு. நடுவில் வந்து மூன்று எழுத்துக்கள் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கும், ஆனா அங்கேயே பல பேர் இருப்பாங்க, பல பேர் எங்கெங்கயோ போயிருப்பாங்க, ஆனா நல்லது கெட்டதுனாக்கா அங்க போவாங்க. எல்லோருக்கும் இருக்கும், பல பேர் அங்கேயே இருக்கிறாங்க, சில பேர் எங்கெங்கயோ இருக்கிறாங்க, நல்லது கெட்டதுன்னா அங்க போவாங்க. என்னோட உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கானவர்கள் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
3: தெரியல
0: நடுவில் அதான் சொன்னேன்னு, எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னா மூன்று எழுத்துக்கள். வேற ஏதோ சவுண்ட் வருதுங்க ஐயா,
1: சண்டை போடுறாங்க போல இருக்கு.
0: ஆமா, நன்றிங்க ஐயா. ஐயாவோட பேக்ரவுண்ட்ல ஒரே நாய்ஸா இருக்கு, பல சத்தங்களா இருக்கு, அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் பேசுனீங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேள்விக்கான பதில தேடுறதுக்குள்ள சமையான ஒரு பாடல்காக ஒரு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆயன் படத்துல இருந்து பல பழக்கிற பகலானி, எஸ் ஹாரி ஜெயராஜ் இசையமைப்புல, நான் முத்துக்குமாரோட வரிகள்ல ஹரிஹரன் குரல்ல இந்த பாடல். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே சமதோல்ல.

நேரம் 10:30. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரம் சரியாக 10:30 ஆயாச்சு. கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மற்றும்
1: கவிதா
0: பேசிக்கிட்டு இருக்கோம். கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கோம், கேட்டிருக்கிற கேள்விக்கான பதில தேடிக்கிட்டு இருக்கோம். யார் சொல்ல போறீங்க? வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் சொல்லுங்க. குரில் சோல தொடங்குது, இருள முடியுது, நடுவுல மூன்று எழுத்துகள். சோல தொடங்கி இருள முடியுது, எல்லாருக்கும் இருக்கு, பல பேர் அங்கே இருக்காங்க, பல பேர் எங்கெங்கயோ இருக்கிறாங்க, இருந்தா கூட நல்லது கெட்டதுன்னா போவாங்க வருவாங்க. என்னோட உரிமை அப்படின்னு
2: சொல்லுவாங்க.
0: உறவுகள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தான் உறவுகள் இருக்காங்க. ஆனா சோல தொடங்கி இருள முடியுது, ரெண்டுத்துக்கும் ரெண்டு எழுத்துக்குமே பொருந்தலையே. சோரு அப்படியா?
1: எங்க போனாலும் இதை மறக்க முடியாது.
0: இரு, அவருக்கு வரக்கூடிய இருள முடியும். முதல் எழுத்து வந்து குரில் சோல தொடங்குது. சோ
2: சோ
0: சோ சோ
2: சோ
0: ஓகே மேடம், நன்றி மேடம்.
2: தேங்க்யூ சார்.
0: ஓகே மேடம், மேடம் தமாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நேரிட்டு வணக்கம் ரெயின்போ எஃப்எம்
2: இருக்கு. ரமா ரவி பேசுறேன்.
0: ரமா ரவி அம்மா சொல்லுங்கம்மா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: எந்த ஊர் என்றவரே, எந்த ஊரை சொல்லவா?
0: சூப்பர்மா கண்டுபிடிச்சிட்டீங்க. சொந்த ஊர் என்பது சரியானது. எல்லாருமே இருக்குல்ல,
1: கட் பண்ணிட்டு போயிட்டாங்களா? வணக்கம் ரெயின்போ எஃப்எம், அடுத்து யாரீங்க இருந்து பேசுறது? வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க.
1: சூப்பரா இருக்கும். சொல்லுங்க சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க?
3: சோ இல்ல ஆரம்பிச்சு இருள முடியுது,
1: அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சு

0: ஒரு மணி நேரம் ஆச்சு. சந்திரசேகர், உங்களுக்கான வார்த்தை வேற ஒண்ணு கேக்குறேன்.
1: அண்மையில
0: இந்த நாள் ரொம்ப
1: என்னங்க
0: வெள்ளிக்கிழமை மட்டுமா கூழ் குடிச்சிட்டு இருக்க? தினமும் போற வழியில எல்லாம் எங்கெங்கெல்லாம் கோயில ஊத்திக்கிட்டு இருக்க, குடிச்சிக்கிட்டு தானே
1: இருக்கு.
0: என்ன வார்த்தை சொல்லுங்க? நீங்க கேட்கவே இல்லையா? சொந்த ஊர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
2: வணக்கம்
0: வணக்கம்
3: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருவேட்டூர் பத்மாவதி சங்கர் பிரியனுக்கும் காவியாவா?
0: ஓவியா,
3: ஓவியா.
0: காவியமோ ஓவியமோ,
2: ரெண்டு பேருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
3: பேர் சொல்றது, பேரை கண்டுபிடிக்கிறதா உங்களுக்கு கேமே? பையன் பேர் என்ன கண்டுபிடிங்க
2: சொல்லுப்பா.
0: ஆமா, உங்களுக்கு ரொம்ப சூப்பரா ஒரு சாதாரண கேள்வி.
2: நடுப்புறம்
0: ஒரே ஒரு
2: எழுத்துதான்.
0: உங்களுக்கு வேணா எனக்கு வேணா, காத்துல விட்டுருங்க அப்படிங்கிறீங்க. அம்மா தாயே, கோல தொடங்கி டைல முடியுது, நடுவுல ஒரு எழுத்து இருக்கு. நம்மளை காக்கின்ற ஒரு அரண், நம்மளை காக்கின்ற ஒரு அரண். இப்ப ரொம்ப சின்ன சின்னதா இருக்குது, அப்பெல்லாம் மன்னர் ஆட்சி காலத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும்.
3: மன்னன் சொன்னோடனே கண்டுபிடிச்சிருக்கணும்.
0: அதுதான் ரொம்ப எளிமையா இருக்க இருக்கணும்ன்றதுக்காக அம்மா கேக்க சொல்லி இருக்கிறேன். மன்னர் ஆட்சி காலத்துக்கு போனீங்கன்னா இதை
2: பாப்பீங்க,
0: கடைக்கு போயிட்டு
2: வரீங்களா?
0: பாட்டு கேட்க போறோம். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஞ்சனா படத்துல இருந்து செமையான ஒரு பாடல், காயே கருப்பங்கா. இந்த பாடல் வர காத்துக்கிட்டு இருக்கு. எஸ் தமன் இசையமைப்புல விவேகா வரிகள்ல வேல்முருகன் பாடி இருக்கிற இந்த பாடல் இது உங்களோட தொடர்ந்து கழுது ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: இங்க எல்லாமே சமதுல.

0: நேரம் 10:41 ஆயிருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட் செட் கோ. எஸ், கேட் செட் கோ நிகழ்ச்சியில தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடி கபடி கபடின்னு ஆடிக்கிட்டு இருக்கோம். வார்த்தையினுடைய முன்பின் எழுத்துக்களை மட்டும் நான் சொல்லுவேன், நடுவில் இருக்கிற எழுத்துக்களை கண்டுபிடிச்சு அந்த வார்த்தை என்னன்றதை நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கால் பண்ணி சொல்லணும், பேசணும் அப்படின்னு நினைச்சுன்னா கால் பண்ணுங்க. 2986000038 மற்றும் ஒரு எண் 2952055544. அடுத்த நான் இருக்கட்ட அடுத்த கேள்வி. வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
1: வணக்கம்
0: வணக்கம், மாலிதேவி அம்மா, நல்லமா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கிறோம். சூப்பர் சூப்பர். அல்லிப்பழம் நீங்களா சாப்பிட்டுருக்கீங்களா இல்லையா?
1: அது ஆந்திரா பக்கம் இருந்தது. அங்க வந்து குட்டி குட்டியா இருக்கும் அந்த நாவல்
0: பழம். சூப்பர், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சூப்பருங்க. உங்களுக்கான கேள்வி
1: கேட்டீங்களா?
0: அதே மாதிரிதான் இருக்கும். சூப்பர். உங்களுக்கான கேள்வி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரில் ஆள தொடங்குது, கடைசி எழுத்து டைல முடியுது. ரெண்டு வார்த்தைகள் கொண்ட ஒரு வார்த்தையா தான் கேட்டிருக்கேன், ஆனா ரெண்டு வார்த்தையா அதை பிரிச்சு இது பண்ணலாம். வேலை செய்யற எல்லாருக்கும் இது இருக்கும், எல்லாருக்குமே இது இருக்கும், ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது இருக்கும். ஒவ்வொரு குடிமகனுக்கும் பிறந்த குழந்தையிலிருந்து எல்லாருக்கும் இது இருக்கும். அடிப்படை. ஆமா, அடிப்படை எல்லாருக்கும் இருக்கணும். அடிப்படையில நடுவில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2, 3, 4, 5 இருக்கு. ரெண்டு வார்த்தையா சேர்ந்த மாதிரி வரும், ஆனா எல்லோருக்குமே இருக்கு. எல்லோருக்குமே ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 4-5 இருக்கும். இத வச்சு நீங்க யாரு, என்ன ஆறு, என்ன ஏது, என்ன எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். கவிதா, நீங்க கண்டுபிடிச்சீங்களா?
2: இல்லையே.
0: ஆள தொடங்கி டைல முடியுதுங்க.
2: ஆடை,
0: ஆடை இல்ல, குரில் அடைன்னு வேணா வச்சுக்கலாம். நடுவுல பாத்தீங்கன்னா 5 எழுத்துக்கள் இருக்கு.

0: என்ன மேட்டர்னா எல்லாருக்கும் இருக்கும், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, ஒரு அஞ்சு ஆறு கூட இருக்கும். இத வச்சு அவங்க யாரு எந்த ஊரு என்ன பேரு எல்லாத்தையும்
1: கண்டுபிடிச்சிருங்க.
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
2: காலை வணக்கம் சார் இருவருக்கும்.
1: காலை வணக்கம், யாருக்கு இருந்து பேசுறீங்க?
2: கவி அண்ட் பிரியன் சார் இருவருக்கும் காலை வணக்கம். அதாவது ரங்கராஜன் தேவநாயகர், எப்படி இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. அடுத்த கேள்வி வணக்கம் ரெயின்போ எஃப்எம் இனிமையான இசையை கொடுக்கறாங்க. அடுத்த நேரம் கேட்கலாமா? வணக்கம் யாருங்கிறது?
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: மிக்க மகிழ்ச்சிங்கய்யா, இதெல்லாம் தெம்ப நல்லா பலமா வளமா இருக்கு. இப்ப கேள்வி கேட்கறேன், அதே மாதிரி பதில் சொல்லுங்க.
3: எழுத்துக்கள்
0: இருக்கு, ரொம்ப மனமிக்க ஒரு இடம், காலையில இந்த இடத்துக்கு கட்டாயமா போவாங்க எல்லாரும். மனம், மனம்னா வாசம், ரொம்ப பிடிச்சமான ஒரு வாசம்,
1: மனவாசம்.
0: காலையில இந்த இடத்துக்கு போவாங்க,
1: மன்வா
0: போயிட்டு அங்க இருக்கிறத எடுத்துக்கிட்டு தாங்களும் பயன்படுத்திக்கோங்க, மத்தவங்களும் பயன்படுத்திக்கிறதுக்கும் வியாபாரமும் பண்ணுவாங்க. மனமிக்கது, ஆமா, வெள்ளை நிறத்துல இருக்கும்.
1: ஓஹோ,
0: என்னங்க ஐயா?
3: பூக்கள் இருக்குமா?
0: அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுங்களே, நீங்களே திருப்பி திருப்பி மனமிக்க இடம். கிட்டத்தட்ட பாதி பதில் ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க, அது எந்த ஏரியான்னு பர்டிகுலர் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆமா,
3: மலர் மலர் மலர் அங்காடி, மலர் மலர் வளாகம்.
0: இல்லையே, இம்மட தான் முடியுது. ஆனா அது வந்து, இது வந்து விற்பனை ஆகிற இடம், அது உற்பத்தி ஆகிற இடத்துக்கே போயிட்டீங்கன்னா அதை
3: கண்டுபிடிச்சிடலாம்.
0: ஓ, ஓகே, நன்றி. கவிதா, உங்களுக்கு ஏதாவது தட்டுப்படுதா? பொதுவான பேர்ல சொல்றீங்க நீங்களும் சரி, முன்னாடி நேரம் சரி, அந்த பொதுவான பேர்ல இருந்து பர்டிகுலர் பண்ணி ஒரு ஒருத்தோட பேர் தான், ஒன்னுத்தோட பேர் தான்.
1: இடையில எத்தனை எழுத்து சொன்னீங்க?
0: மொத்தம் ஐந்து எழுத்துக்கள். காலையில எழுந்திருச்சு போய் அந்த மனமீசர் இடத்துக்கு போயிட்டு அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு செம்மையான ஒரு பாடல். தேவா படத்துல இருந்து சின்ன பையன் சின்ன பொண்ணு காதலிச்சா, இந்த பாட்டு தாங்க வரக்காது இருக்கு. தேவாவோட இசையமைப்புல வாலிவுட் வரிகள்ல எஸ் என் சுரேந்திரா அண்ட் ஸ்வர்ணலதா இணைந்து பாடியிருக்காங்க இந்த பாடல். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே சமதுலே.

0: நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் கேட்டு பார்த்து எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. 10:51 ரெயின்போ 91.4 கெட்ஸ் இட் கோ தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்களை கூட நான் வந்து ஆர்ஜே கவிதா மற்றும்
1: சங்கர் பிரியன் பேசிக்கிட்டு இருக்கேங்க. இப்போ என்னன்னா வேற மாதிரி ஒரு டேர்ன் மாறப்போகுது. கவிதா என்ன பண்ண போறீங்க?
0: உங்களை கேள்வி கேட்க போறேன்.
1: பரவாயில்ல கேளுங்க.
0: கேட்டு டார்ச்சர் பண்றீங்களா?
1: உங்க லாஸ்ட் ஒரு நமக்கு ஒரு 3 மினிட்ஸ் இருக்கு, கேளுங்க. அதுக்குள்ள சொல்லிடுறேன்.
0: 3 நிமிஷத்துல அவ்வளவு சீக்கிரம் நீங்க கண்டுபிடிச்சிருங்க நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து நெடில் தா.
1: ஓகே.
0: லாஸ்ட் எழுத்து வந்து இன்.
1: இன் தாள தொடங்கி இன்.
0: இன்
1: இரண்டு சுழியா மூன்று சுழியா?
0: இரண்டு சுழி. இன்.
1: ஆ சரி, க்ளூ கொடுங்க.
0: க்ளூ வந்து உங்களுக்கு க்ளூ கொடுக்க முடியாது.
1: ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லி நம்பிக்கை வைக்கிறீங்கனால சொல்லுங்க.
0: ஓகே, இது வந்து எப்படி சொல்றது, முக்கியமான. ஐயோ, சொன்னா கண்டுபிடிச்சிருங்களே.
1: பரவாயில்ல, வேற மாதிரி ஏதாவது சொல்லுங்க.
0: வேற மாதிரி என்ன சொல்றது?
1: நேர்ல நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. என்ன வந்து நீங்க தான் காப்பாத்தணும். தாள தொடங்கி இன்னல முடியற அந்த வார்த்தை என்ன?
0: அப்படியே ஈஸியா கண்டுபிடிச்சாலும் நீங்க கஷ்டமா இருக்க மாதிரி கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும். ஓகேவா? ஒரு உறவு முறை, முக்கியமான உறவு முறை.
1: தாத்தா
0: தாத்தா
1: தாத்தா இன்னல முடியுது. சரி, நேயர்கிட்ட கேட்டுற தெரியலன்னு நான் சொல்றேன். ஓகே
0: சரி.
1: ஓகே, வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
2: வணக்கம் சங்கர் சார் அண்ட் கவிதா மேடம்.
1: எஸ் வணக்கம் ஐயா.
0: நீங்க என்ன பேசுறீங்க?
2: ராயப்பேட்டை வெங்கட் சார்.
1: மிக்க மகிழ்ச்சி ஐயா. மொத்தம் 5 எழுத்துக்கள் கொண்டு அந்த வார்த்தையை கேட்டிருக்காங்க. தாள தொடங்கி இன்னல முடியுது
0: கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம், நீங்க சொல்லக்கூடாது.
2: உங்க ப்ரோக்ராம்ல கடைசி நேயர் நான் தான், தாய் மாமன்.
1: அடாடாடா, சூப்பரா சொல்லிட்டாங்க, பதிலையும் சொல்லிட்டாங்க. மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றி நன்றி நன்றி. இன்னும் ஒரு கேள்வி கூட கேட்கலாம் நினைக்கிறேன். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா. கவிதா, இன்னொரு கேள்வி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. கேக்குறேன்
0: தூள் ஆரம்பிச்சு

0: இல்ல இல்ல முடியறது. நடுவுல ரெண்டு எழுத்து இருக்கு. இது வந்து ஒரு சாப்பிடுற பொருள்.
1: சாப்பிடுற பொருள் தூள ஆரம்பிச்சு இல்ல இல்லையா? நான் கூட சாப்பிட்ட பிறகு ஏதாவது வரக்கூடியது
0: என்னதான்
1: இருக்கும் அது? ஐயா துவையல் ஐயா, கரெக்டா? மிக மகிழ்ச்சியா. நீங்க என்ன காப்பாத்த வாங்கினு நான் கூப்பிட்டு இருந்தா உங்களை நான் காப்பாத்த வேண்டிய நிலைமையா இருக்கு.
0: நீங்க எல்லாரும் கொடுத்து ஆன்சர் நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: ஓகே நல்லதுங்க, நன்றிங்க ஐயா.
2: நன்றி
1: நன்றி நன்றி. இன்னொரு கேள்வி கேட்டலாமா? வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இருக்குது?
2: வணக்கம்
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம
0: வணக்கம் வணக்கம். யார் எங்கிட்டு பேசுறீங்க? யார் எங்கிட்டு பேசுறீங்க?
1: புளியங்காய். புடலங்காய்.
0: வேற ஏதாவது காய் இருந்தா சொல்லுங்க. அப்படியே
1: என்ன சொல்றது?
2: எனக்கு தெரிஞ்சது அந்த
1: புங்கன்காய்.
0: இல்ல இல்ல, அவரு நீங்க என்ன சொன்னீங்க சார்? நீங்க என்ன சொன்னீங்க?
1: அதுக்குள்ளான பதில தேடி கண்டுபிடிச்சு சொன்ன அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். ஏப்பா எனக்கும் பதில் தெரியுமா, போன் எடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லப்படக்கூடாது. பட் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களோட முயற்சிக்கும் வாழ்த்துக்கள். இன்னொரு நிகழ்ச்சியில இதே மாதிரி சூப்பரான ஒரு கேம்ல விளையாட போறோம். இப்போதைக்கு இங்கிருந்து நான் மட்டும் கிளம்பிக்கிறேன். நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். ஆனால் கவிதா உங்களோடவே தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்து இருக்க போறாங்க. நிகழ்ச்சி நிறைவு பாடலாக அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல், இது காதலின் சங்கீதம். எஸ் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில், பழனி பாரதி வரிகள்ல, ஜெயச்சந்திரன் பாடியிருக்கிற அல்டிமேட்டான ஒரு பாடலுங்க. தொடர்ந்து கிளம்பி ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: இங்க எல்லாமே சமதுல முக்கியமான வரிகள்லாம் இருக்கு, கண்டிப்பா நோட் பண்ணுங்க.
1: ஓகே.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இளைய தலைமுறையினரின் அறிவாற்றல், சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ போட்டிகளில் பதக்கம் வென்றவர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொள்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லாத இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆதரவு தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிக்குவது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. அண்மையில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை தில்லி மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெற அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 18,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 11:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ, உங்களுடன் தான் நாஜே கவிதா. ஸோ உங்களுடன் ரெயின்போல இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து வழக்கம் போல எல்லாமே ஒரு சூப்பரான டாபிக் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வழக்கம் போல அப்ப நல்லா இருக்காதுன்னு கேக்குறீங்களா? வழக்கம் போல அட்டகாசமா இருக்கு, இன்னைக்கு அதை விட அட்டகாசமா இருக்க போது. ஸோ என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம், அது வந்து சாரியா இருக்கலாம், தேங்க்ஸா இருக்கலாம், இல்ல வந்து நம்மளோட அன்பா இருக்கலாம், வந்து மிஸ்யூவா இருக்கலாம், ஏதோ ஏதோ ஒண்ணு இருக்கலாம். அந்த மாதிரி சில பேர்கிட்ட வந்து சில டைமிங்ல வந்து நம்ம சொல்லாம விட்டுருப்போம். இப்போ வந்து நம்ம அதுதான் அவங்களை மீட் பண்றதோட கடைசி டைமா இருக்கும், இல்ல திருப்பி மீட் பண்ணாம முடியாம கூட போகலாம். ஸோ வந்து அந்த டைம்லயே சொல்லிருக்கலாமே அப்படின்னு தோணும். சில விஷயங்களை சொன்னதுனால சில உறவுகள் பிரிஞ்சு போயிருக்கும், சில சொல்லாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம், இல்லை சொல்லாமலே இருந்திருக்கலாம் சே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சுச்சுவேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ரெண்டு சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ண தருணம் எது அப்படின்னு சொல்லி தான் வந்து நீங்கள் இன்னைக்கு என்கிட்ட வந்து பகிர்ந்துக்க போறீங்க. பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோனை எடுங்க, 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு போடுங்க, 298-6-00-38 மற்றும் 295-0554 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். திரும்பியும் நம்பர் சொல்கிறேன், 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 298-6-00-38 மற்றும் 295-0-55-54 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. ஸோ நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் பிரபாகரன் படத்துலேருந்து ஒரு பாட்டு ஒன்று வந்துட்டுருக்கு, பாசமுள்ள பாண்டியரே அப்படிங்கிற பாட்டு. மனோன் சித்ராவோட வாய்ஸில், இளையராஜாவோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவேளையும் கூட.
1: ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆசைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் 5 லட்சம் கிட்ட ஆகுமா? இதுக்கு ஏன் கவலைப்படுற? நம்ம ATDC இருக்கே, சிறந்த பாடத்திட்டம், குறைந்த கட்டணம், சுய தொழிலும் செய்யலாம், 100% வேலை வாய்ப்பும் உறுதி. தொடர்புக்கு ATDCIndia.co.in 9840416769.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்,
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: நேரம் 11:12 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 103.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுடன் ரெயின்போ வித் மீ ஆர்ஜே கவிதா. இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், பேச போறோம் அப்படின்னு சொன்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில வந்த ஒரு ரெண்டு சுச்சுவேஷன், அதாவது சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா சொல்லாமலே இருந்திருக்கலாம், இந்த ரெண்டு சுச்சுவேஷனை உங்க வாழ்க்கையில எப்போ ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கறத பத்தி தான் வந்து கேட்டிருந்தேன். நேயர்கள் கால் பண்ணி என்கிட்ட பேசலாம், 044 அப்படிங்கிற முன்னெடுப்பை போட்டு 298600038 மற்றும் 295205554 இந்த ரெண்டு நம்பருக்கு முதல் காலர் யாருங்க பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ,
1: கார்த்திக் பேசுமா?
0: சொல்லுங்க சார்.
1: நான் வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு கிட்ட தான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்ப என்னாச்சு, 2016 சண்டை போட்டு தெரிஞ்சிட்டோம்.
0: சண்டை போட்டு,
1: ஆமா. அப்புறம் நான் 2020 ரோட்ல பார்த்தேன். அப்புறம் அவன் தான் என்ன சொல்லணும்னா, சாரி நம்ம சண்டை போடாம இருந்துக்கலாம் சொல்லுவேன்.

0: சொல்லாத கூடாதுன்னு பாத்தீங்கன்னா சொல்லவே கூடாது.
1: ஓகே சார், நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். திருவள்ளூர்ல காமராஜ்.
1: சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், சொல்லுங்க சார்.
2: என்னுடைய நண்பன் வந்து பாத்தீங்கன்னா என் தங்கச்சி மேரேஜ் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் தேவைப்படுது. அந்த நேரம் டக்குன்னு கொடுத்து உதவும்.

0: என் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகுறதுக்கு ஒரு 15,000 ரூபாய் தேவைப்படுது. அந்த டக்குன்னு கொடுத்து உதவும் உடனே அவனுக்கு நன்றி
1: சொன்னேன்.
0: எதுக்குப்பா நன்றி அப்படின்னா அன்னைக்கு அதாவது அவங்க ஏத்துக்கிடல அந்த அளவுக்கு வந்து அந்த வார்த்தைக்கு வந்து அவங்க வந்து நமக்கு மேல உள்ள ஒரு பிரியத்துல. அதே மாதிரி நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்க ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இல்ல, எங்க வீட்டுல கொஞ்சம் ஏழ்மையான நிலைமை, ஆசிரியரே வாங்கி
1: கொடுத்தாங்க.
0: அவர்கிட்ட நான் நன்றி சொல்லல, ஒரு 2-3 நாள் கழிச்சு சார் உங்ககிட்ட நன்றியோட சொல்லலன்னு. அதெல்லாம் எதுக்குப்பா, என்னுடைய மானம் நல்லா இருக்கணும் அப்படின்னாரு. அதே ரெண்டு பேருமே வந்து எதிர்பார்க்கறது, நான் சொன்னேன் அவன் எதுக்கு வேண்டாங்கிற அளவுக்கு போவான், நான் சொல்லாம இருந்துட்டு திருப்பி சொன்னேன் அதுவும் அவங்க வேண்டாங்கிற அளவுக்கு.
1: அவசியம் இருக்காது,
0: அவங்க வந்து அதை பெருசா எடுக்கல, சொல்லாம இருந்தா அவங்க பெரியதா எடுக்கல ஆசிரியர். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு உற்சவங்களா இருக்கையில வந்து பாத்தீங்கன்னா எதையுமே பெருசா எடுக்க மாட்டாங்கிறது என்னுடைய கருத்து.
1: ஆமா சார், சூப்பர் சார், நன்றி சார்,
0: நன்றி.
1: ஆசிரியரோட பெருந்தன்மைதான் அது காட்டுது. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, பட் இருந்தாலும் நம்ம வந்து ஸ்பாட்ல சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து கவலையே கிடையாது. ஸோ நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடோடி பாட்டுக்காரன் படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்போமா. நிறைய பூ வந்து பூ பூன் முடியும், வனமெல்லாம் செண்பக பூ அப்படிங்கிற பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியோட வயசுல, கங்கை அமரனோட வரிகள்ல, இளையராஜாவோட இசையில வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 11:22 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 உங்கள்ட்ட ரெயின்போ தான் கேட்டு இருக்கீங்க. உங்க கூட நான் ஆர்ஜே கவிதா. சோ இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க ஃபேஸ் பண்ண இந்த ரெண்டு தருணம், அதாவது சொல்லியிருக்கலாம் சொல்லாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரெண்டு தருணத்தை எந்த டைம்ல ஃபேஸ் பண்ணீங்க, அது என்ன அப்படிங்கிறதா வந்து கேட்டிருந்தேன். நேயர்கள் வந்து கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிப்பு போட்டு 298600038 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேரம் யாருங்க பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. கலக்கல் கலா, நல்லா இருக்கீங்களா? சிரிப்பழகி கலான்னு வச்சிடலாமா? அப்ப சரி சரி, இப்ப சொல்லுங்க பாப்போம் அந்த சிச்சுவேஷன் என்னன்னு.
1: எங்க அக்கா தான் மேல எனக்கு ரொம்ப படிச்சு எல்லாத்தையும் அக்கா தான். ஆனா சொல்லுவோம் பேசி தேந்திர நல்லா படிச்சு முன்னு வந்து உங்க லைஃப் நல்லா பாத்துட்டோம், யாரும் தாங்க மாட்டாங்க சொல்லுவாங்க. அதான் ஃபாலோ பண்றேன் மேடம். எங்க அக்கா தான் எனக்கு அம்மாவோட அம்மா இருக்காங்க, ஆனா ரொம்ப ஹெல்ப்ல எங்க அக்கா தான். எங்க அக்கா மறக்கவே முடியாது மேடம்.
0: இல்ல, மறக்க முடியாத நபர்கள் வந்து கேக்கல. நான் வந்து என்ன கேட்டிருந்தேன்னா, உங்க வாழ்க்கையில வந்து சொல்லிருக்கலாம் இல்லன்னா சொல்லாம இருந்திருக்கலாம், அப்பவே சொல்லிருக்கலாம், ஐயோ சொல்லாமலே இருந்திருக்கலாம், ரெண்டு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிருப்பீங்கல்ல. ஓ சரி சரி, ஓகே, நன்றி நன்றி நன்றி.
1: அம்மா சொல்லுவாங்க போயிருங்க, அதை பார்த்து நானு கேட்கமாட்டேன். இப்போ உணர்ந்தது அவங்க அவங்க காலம் போயிடுச்சுன்னா அப்ப யார் நமக்கு சின்ன இருப்பாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். அதுக்கு அக்கா சொல்லுவாங்க யோசனை பண்ணல, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: அப்பயே படிச்சிருக்கலாம் அப்படி அந்த மாதிரி
1: அப்படியே படிச்சு முடிச்சுட்டு மேடம் இருந்தாலும் அப்போது

0: அப்படின்னு தெரியாது.
1: சரி சரி சரி, புரிஞ்சு புரிஞ்சு, நன்றி நன்றி. சரி ஓகே, நன்றிமா. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யாரிங்க பேசுறீங்க? உங்க இணைப்புல ஏதோ பிரச்சனை நினைக்கிறமா? வணக்கம், யாரிங்க பேசுறீங்க?
2: ராயப்பட்டில இருந்து மாலா பேசுறேன். ராயப்பட்டா
1: சொல்லுங்க. மாலா சொல்லுங்க.
2: நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணங்க, கிடைக்கவே இல்ல. ஒரு நம்பர் எப்படி எப்படியோ கண்டுபிடிச்சி எழுதிட்டேன், ஒரு நம்பர் எழுத முடியல. இப்ப கூட கேட்டுதான் இருந்து போன்
1: பண்ணேன். நம்பர் தெளிவா சொல்லையா? நன்றி. ஸோ வந்து 11:25 உங்களிடம் ரொம்ப கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வந்து சூரியன் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு, கொட்டுங்கடி கும்மி. அந்த பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் ஜானகி சேர்ந்து பாடின பாட்டு. வாலியோட வரிகளில் தேவாவோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே சமதோலு.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 11:32 ஆயிட்டு இருக்கு. உங்களுடன் ரெயின்போ தான் கேட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே கவிதா. சோ இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில நீங்க சந்திச்ச இந்த ரெண்டு தருணம், அதாவது சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா சொல்லாமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற தருணங்களை வந்து கேட்டுட்டு இருக்கோம். நேயர்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 2986003 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். அந்த நேரம் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யார் எங்கேருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்கிட்டு பேசுறீங்க? பெரும்பாக்கம் வனஜா, சொல்லுங்கம்மா. சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? இப்ப சொல்லுங்க, வாழ்க்கையில ரெண்டு நீங்க சந்திச்ச அந்த ரெண்டு சிச்சுவேஷன், சொல்லி இருக்கலாம் சொல்லாமலே இருந்திருக்கலாம், ரெண்டு வேற வேற சிச்சுவேஷன் சொல்லுங்க. நீங்க சந்திச்ச அந்த சிச்சுவேஷன்
1: என்ன? சண்டை போட்டுப்போம் அப்படி இருந்தா அது அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சரியானா? அது ஒண்ணு. இன்னொன்னு, எங்க வீட்டுக்கார பக்கம் திட்டில இருப்பேன், பாவமா இருக்கேன், ஏன் நம்ம அப்பப்ப சும்மா நம்ம திட்டிலே இருக்கோம் அப்படின்னு தோணும்.
0: மாத்த முடியலையே, வழக்க தோஷமாயிருச்சு.

0: பாவமா இருக்கும், ஆனா அவங்க பேச பார்த்தோன்னே திட்டணும் போலயே இருக்கும். பாவங்க திட்ட கூடாது, சாரி சொல்றேன்னா சொல்லிருங்க. ஓகே நன்றிமா, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் இங்கிட்டு பேசுறீங்கம்மா?
1: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கங்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன், சொல்லுங்கம்மா.
1: அதாவது எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல எப்ப பார்த்தாலும் ராத்திரியில சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு உங்க வீட்டுக்காரம்மாட்ட. சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும், எல்லா வீட்டுக்கும் கேக்குற மாதிரி இருக்கும், தூங்கவே முடியாது யாருனாலுமே. அப்போ நான் என்ன செஞ்சேன், மறுநாள் என்ன செஞ்சேன், அவர்கிட்ட போய், ஏன்னா எல்லாருமே பயப்படுவாங்க அவருக்கு, எதுவும் பேசினா அவருக்கு புரியாம பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி நீங்க சத்தம் போடுறது சிறு ஊரா எல்லாருமே அவர் மாதிரியா நினைக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் இப்ப பேசுறதுன்னா பகல்ல நீங்க எதுவும் சத்தம் போட்டுக்குங்க பேசிக்கோங்க, பாவம் அக்காவும் என்ன செய்வாங்க, அவங்கள பேசிக்கிட்டே இருந்து என்ன அவங்க மனசு வேதனைப்படாதா, பெண்கள் நல்லா இருந்த தானே வீடு நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன். சொல்லிட்டு வந்த உடனே ஒரே அடியா அடிச்சிருக்காரு வீட்டுக்காரம்மாக.
0: ஐயோ
1: நீ எப்படி, நீங்க போய் அவங்கள்ட்ட சொல்றியா பேசுறது நான் இது பண்றதுன்னா, அவங்களுக்கு அப்படி தெரியும், ஆனா அவருக்கு தெரியல, எல்லாருக்குமே சத்தம் கேட்கும்னு அவருக்கே தெரியல. அதான் கோபம் கண்ணை மறைக்கும்னு சொல்றாங்க பத்தியெல்லாம், கோபம் அறிவையும் மறைக்கும் கண்ணையும் மறைக்கும், யாரு எது பேசுவாங்களே அப்படிங்கறது கூட தெரியாம அந்த அம்மாவை போட்டு அடிச்சிருக்காரு. அந்த அம்மா வந்து சொல்லிச்சு, ஐயோ நீங்க வந்து கேட்டுக்கிட்டு எங்க வீட்டுக்காரர் புரியாதவரு என்னை அடிச்சாரு அப்படின்னு. அப்புறம் அப்பதான் நான் ஐயோ சொல்லாம விட்டுருக்கலாமே, அந்த மாதிரிக்கு என்னன்னு எல்லாருமே பேசாம இருக்காங்க, இதுதான் காரணம் போல. நம்ம மட்டும் பாவம் அந்த அனுதாபத்தினாலதான் அந்த பெண் வந்து கஷ்டப்படுறாங்களே, தினம் அழுதுறாங்களே சொல்லிட்டு நம்ம சொல்லாம இருந்திருந்தா பாவம் அவங்களுக்கு ஒரு தொல்லை வந்திருக்காது அப்படின்னு அந்த நேரத்தை நினைச்சேம்மா, நினைச்சு தோணுச்சு. சில நேரங்கள்ல புத்தி இல்லாதவங்களுக்கு சொல்லாமே இருக்கிறது ஒரு நல்லது இல்லையா, அந்த வேலையை அந்த அன்னைக்கு செய்யாம விட்டுட்டேனே, நம்ம தேவையில்லை நம்ம இது செய்தலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் சொல்லு சொல்லாம விட்டது, சொல்லாம விட்டது எப்படின்னா, இந்த வண்டியில போற பசங்க பூராமே இதோ போடாம போவாங்க, அந்த கீழே கம்பி நீட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப பாப்பேன் நான் சில நேரம், ஐயோ இப்படி போகுதுகளை பிள்ளைங்க அப்படின்னு நினைப்பேன். ஆனா சொல்லி சொல்லாம விட்டுருக்கேன், ஏன்னா நேரம் வேகமா போறாங்களா, சொல்லினாலும் காதலை விழுக மாட்டேங்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கேட்டு அங்கிட்டு போய் அப்படியே சரணம் போய் விழுவாங்க. ஒரு தடவை விழுந்துட்டு ஒரு பையன் விழுந்துட்டு என்னன்னா, இந்த வண்டி இந்த மாதிரி கம்பி நீட்டிக்கிட்டே போனதுனாலதான் அவங்கள வாரி விட்டுருச்சு. அப்ப நான் போய் ஐயோ இது சொல்லி இருக்கலாமே, இதை சொல்லாம விட்டுட்டேன், ஏன்னா இந்த ஆபத்து மட்டும் இல்ல உயிருக்கு கூட ஆபத்தா முடிகிற தருணம் இல்ல, அதனால யாரா இருந்தாலும் அந்த வண்டியில போய்கிட்டு இருக்கிறவங்க சாலை அது பாட்டுக்கு தொங்க போடுறதையும் அந்த கம்பி இந்த நீட்டிக்கிட்டு இருக்கிற கம்பியை மடக்கி விட சொல்றதையும் கட்டாயமா எப்படி இருந்தாலும் கட்டி உறக்கமாவது சொல்லியே ஆகணும், சொல்லாம விடக்கூடாதுன்னு அந்த நேரத்துல நினைச்சேங்கம்மா. இது ரெண்டும் தான்.
0: சூப்பர்மா சூப்பர், ரெண்டு விஷயமே வேற வேற எக்ஸ்ட்ரீம்ல இருந்தாலும் ரெண்டு விஷயமே உண்மையாமே சூப்பரான விஷயம் தான். சமயம் சொல்றீங்க பாருங்களேன், அவங்க ஆனா அவங்க அவசரத்துல போகும்போது ஷால் பறக்கிறது தெரியாம கூட போறாங்க. ஆனா எல்லாருமே பறக்க டிராவல்னு எடுத்தாலே நம்ம வந்து ஷால் வந்து ஒழுங்கா கட்டிருக்கோமா பின் பண்ணிருக்கோமா அப்படின்னு பாக்குறது, ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்கோமா பாக்குறதுலாம் வந்து கண்டிப்பா நல்ல விஷயம் தான்.
1: அப்படியா போனாலுமே நம்ம பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறவங்களோ வெளியில இருக்கிறவங்களோ அதிகமா இது மணிக்குமா முடிச்சு போட்டுக்கோமான்னு கத்தணும். அப்புறம் அந்த வண்டியில சரியா போய் சரியா போப்பா வண்டியேன்னு கத்தணும், கத்தினாத்தான் அதுகளுக்கு உரைக்கும். இளைய சமுதாயத்துக்கு என்னத்த சொன்னாலும் உரைக்குது இல்ல, ஏதோ வண்டியில உட்காந்தவனே பிளேன்ல உட்காந்த மாதிரி நினைக்குதுங்க. ஆனா கொஞ்சம் உஷாரா அதுங்க எல்லாம் நிதானமா செயல்பட்டுச்சு. ஏன்னா என்ன காரணம்னா, அந்த கைபேசி ராத்திரி பூரா பாக்குதுங்க, காலையில அரை உரையமா எந்திரிக்குது, காக்கா குளியல் குளிச்சுட்டு அவசரமா எல்லாத்தையும் தேடி காட்டி குடிச்சு எடுத்து குழப்பமான சூழ்நிலையிலேயே வண்டியை ஓட்டுதுங்கம்மா. அதெல்லாம் தவிர்க்கணும்னா ராத்திரிக்கே அதுங்க தன்னை தயார்படுத்திக்கிறேன், செல்ல ஏற்றி எடுத்து 9 மணிக்கு நான் ஓரம் கட்டிக்கிறேன்னு நல்லா 6 மணி நேரம் தூங்கணும், நிதானமா எந்திரிச்சு குளிச்சுட்டு அவங்க போகும்போது எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணுவாங்க, நிதானத்தை கடைபிடிப்பாங்க அப்படிங்கறது என்னோட கருத்து.
0: கண்டிப்பா கண்டிப்பா சூப்பரா சொல்லிருக்கீங்கம்மா, நன்றிமா.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
2: வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயசீரன் கொடபாடு பட்டிமா.
0: வாழ்க வளத்துடன் சார், சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கமா, நீ நல்லா இருக்கீங்களாமா?
0: நான் நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், உங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்ண அந்த ரெண்டு தருணங்கள்.
2: ஒரு தருணம் சொல்றேம்மா, என்னுடைய நண்பருக்கு நான் அறிவுரை
0: சொன்னேன்.
2: அதாவது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லி அவர் வந்து ரூபாய் கேட்கறாரு, கொடுக்க

0: ஆமாப்பா என்ன கேட்டாரு. நான் இல்லப்பா அவர் என்கிட்ட ஏற்கனவே என்கிட்ட வாங்கி கொஞ்சம் லேட்
1: பண்ணிட்டாரு.
0: குடுப்பில் வேற சிறப்பான ஆள் இல்ல, கொஞ்சம் ஏதாவது பின்னால் இப்பயே சொல்லிடுப்பா இல்லன்னு சொல்லி போப்பான்ட்டேன். அவர் அப்படியே போய் அப்படியே சொல்லிட்டாரு அவர்கிட்ட. அவர் எங்கிட்ட ஒரு சண்டை பண்ணிட்டாரு, ஏன்டா இவருக்கு அறிவு சொன்னாலும் ஆயிப்போச்சு. இப்போ அவர் பேச மாட்டாரு, சரி பேசலாம் கவலைப்படல.
1: சரி சரி சரி பரவாயில்ல, நன்றி சார், நன்றி சார். ஸோ நேயர்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் கேட்டிருந்த கேள்வி என்னன்னா, ரொம்ப சிம்பிளான கேள்வி, சொல்லியிருக்கலாம் இல்லைனா சொல்லாமலே இருந்திருக்கலாம், இந்த ரெண்டு சுச்சுவேஷனாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ண தருணங்கள் என்ன அப்படின்னு தான் கேட்டுருக்கேன். நேயர்கள் வந்து கால் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 2986000038 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி என்கிட்ட பேசலாம். ஸோ நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, அண்ணாமலை படத்துலேருந்து ஒரு பாட்டு, அண்ணாமலை அண்ணாமலை அப்படிங்கிற பாட்டு, நல்ல பாட்டு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் சித்ராவோட வாய்ஸில், வைரமுத்தோட வரிகளில், தேவாவோட இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சம்மந்தம். தொடர்ந்து ஒரு இடைவேளைக்கு பிறகு பாட்டை கேட்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: நேரம் 11:45 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்களோட ரெயின்போ வித் மீ ஆர்ஜே கவிதா. சோ இன்னைக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்லியிருக்கலாம் சொல்லாமலே இருந்திருக்கலாம். இந்த ரெண்டு சுச்சுவேஷனையும் உங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்ண அந்த தருணங்கள் தான் கேட்டுருக்கேன். நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் சொல்றேன் பாத்துக்கோங்க. 044 அப்படிங்கிற முன்னெடுப்பு போட்டு 298-6-0-0-3-8 மற்றும் 295-2-0-5-4 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேர் யாரு எங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கற்பாடியில இருந்து பேசுறேன்.
0: சூப்பர், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு கவியா மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் காவியா மேம். இல்லங்க,
1: சாரி பேர மாத்தி சொல்லிட்டேன். ஓகே,
0: கவிதா கவிதான்னு சொல்லி கூவிட்டு இருக்கேனே.
1: அந்த கேவ ஞாபகம் இருக்கு. செகண்ட் இது
0: சரி. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கோங்க, காவியாவோ கவிதாவோ. சோ நம்ம வந்து நிகழ்ச்சிக்குள்ள போலாமா?
1: கண்டிப்பா மேம். என்ன பொறுத்த வரைக்கும் மேம், என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வாட்டி நீ செஞ்சத தப்பு அப்படின்னு நான் சொன்னேன் மேம்.
0: தப்பு?
1: ஆமா, அவன் செஞ்சத தவிர நான் சுத்தி காமிச்சேன். நீ இது மாதிரி பண்ணிருக்க கூடாது, நீ இப்படி பண்ணிருக்கணும், எனக்கு என்னமோ நீ பண்ணினது பிடிக்கலன்னு முகத்துக்கு நேரம் சொன்னேன். அதுல இருந்து என் கூட பேசுறது இல்ல மேம், அவன் என்ன விட்டு விலகிட்டான். அப்ப நான் யோசிச்சேன், நல்ல ஃப்ரெண்டு, நம்மளுடைய திக்க ஃப்ரெண்டு, சொன்னா கேட்டுக்குவான். நான் டைரக்டா மத்தவங்க மாதிரி சொல்லாம மனசுக்குள்ள வச்சிருக்கலாம், ஆனா நான் சொல்லி இது மாதிரி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டேன். அப்ப உடனே ஒண்ணு மட்டும் நான் நினைச்சுக்கிட்டேன் மேம், உலகத்துல எல்லாருக்கும் நல்லது மட்டும் தான் சொல்லணும், அவங்க செய்யற தப்ப சுத்தியே காமிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு, இப்போ யாரு ஏதோ செஞ்சுட்டு போட்டோம் அவங்களா வந்து நான் செய்யறது கரெக்டா தப்பான்னு கேட்டா நான் சொல்றேன், இல்லன்னா நானாகவே வாண்டடா கேட்டு இல்ல இந்த மாதிரி செய்யறது தப்பு அப்படின்னு சுத்தி காமிக்கல அப்படிங்கறத நான் கத்துக்கிட்டேன் மேம். நான் யோசிச்சேன், இவங்க கிட்ட தப்ப சொல்லி அவங்க கிட்ட வாக்குவாதம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் முறிஞ்சு ரெண்டு பேரும் போகாதுக்கு பேசாம நான் அந்த தப்ப சுத்தி காமிக்காம அப்படியே அமைதியா இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு மேம்.
0: சரி சார், சூப்பர் சார். ஆனா வந்து ஒரு விஷயம் சொல்றோம் பாருங்களேன், ஒரு தப்ப வந்து நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஃபேமிலி க்ளோஸா இருந்தாலும் சரி, தப்ப வந்து தப்பு பண்றாங்கன்னா அவங்க கிட்ட சுட்டி காட்டுறதுதான் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கோ நல்ல இதுக்கு அழகு. அதனால அவங்க விட்டு போறாங்கன்னா அது உங்க மேல தப்பே கிடையாது. எப்ப பார்த்தாலும் தப்பு பண்றவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கே தெரியாம அவங்களோட வளர்ச்சியை பாதிக்கும்.
1: சூப்பர் மேம், அப்ப நீங்க சொன்னதை எடுத்துக்கிறேன், கரெக்டா நான் சுத்தி காமிச்சிடுறேன், வரத கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான்.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா உன் மேல தப்பு இருக்கு நான் சொல்றேன், நீ அதே நல்லது செஞ்சாலும் நான் உன்னை பாராட்டுவேன், அந்த ஸ்டேஜ்ல இருக்குதான் நல்லது.
1: பாராட்டுனா எல்லாரும் ஏத்துக்கிறாங்க மேம், ஆனா தப்புன்னா நம்ம அவங்களை குறை கண்டுபிடிக்கிறோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க, அதுதான் எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு.
0: அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார், அவங்க வந்து யாரு வந்து குறை சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கிறாங்களோ அவங்க வந்து வளர்ந்து போயிட்டே இருப்பாங்க.
1: அடுத்த
0: நேயர் வணக்கம்.

0: வணக்கம், ராஜலட்சுமி. ராஜலட்சுமி வெட்டமாம்பலத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
1: ராஜலட்சுமிமா, நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன், சொல்லுங்கம்மா.
0: என்ன
1: கேள்வி? வந்து சொல்லிருக்கலாம், இல்லனா சொல்லாமலே இருந்திருக்கலாம். இந்த ரெண்டு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண அந்த தருணங்கள் தான் கேட்டுட்டு
0: இருக்கேன். ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பா அவங்களும் இதாயிட்டாங்க, எங்க அக்கா அத போன மாசம்தான். ஒவ்வொரு நடையும் திருவாரூர் கிட்ட ஊரு, அவங்களுக்கு முடியலன்ட்டுதான் பாக்க போவேன். போயிட்டு வராம்பா அது அந்த விபூதியை எடுத்து வச்சுட்டு உக்காந்துருப்பாங்க அவங்க எங்க அக்கா. எனக்கு அவங்க இதை பூசிக்கிறதுக்கு என்னன்னா, நம்ம இறந்துருவோம் பூசணும்னு அவங்க நினைக்கிறாங்களே, நம்ம இன்னொரு வர்றப்ப அவங்க நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையில பூசிக்காத வந்துருவான்.
1: ஓ, சரி சரி சரி.
0: ஆனா இப்ப மறுபடியும் போன மாசம் போனப்ப ரொம்ப அன்கான்சியஸா போயிட்டாங்க, ஜீவன் இருந்துச்சு, ஆனா அவங்க கையால விபூதிய பூசிட்டா மறுநாள் தான் இறந்தாங்க. அது ஒரு திருப்தியா போயிட்டது. அதுதான் எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம்.
1: சரி, ஓகேமா, சூப்பர்மா, நன்றி.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். ஹலோ,
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார்.
2: படிச்சு பாஸ் ஆகி வந்தனா அவங்க காசே வாங்கல. அது சின்ன வயசுல, அரியா வயசுல ஒரு நன்றி கூட சொல்ல மறந்துட்டேன். இப்ப அந்த டீச்சருக்கு ரொம்ப நன்றி.
1: ஓகே,
2: மூலமா நான் சொல்றேன். அவங்க பேரு ரேவதி டீச்சர்.
1: ரேவதி டீச்சர், ஓகே ஓகே.
2: ஆமா ஆமா,
1: சூப்பர் சார், நன்றி சார்.
2: ஆமா ஆமா, நன்றி மேம், நன்றி வறுமை,
1: நன்றி நன்றி. நிறைவு காலர் யார் இங்க இருந்து பத்தரலாம்? வணக்கம்.
3: அம்மா காலை வணக்கம்மா.
1: காலை வணக்கம் சார், சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் ஈரோடு சூரம்பட்டி வலசு இருந்து இளங்கோ பேசுறேமா.
1: சூரம்பட்டி குளமா?
3: சூரம்பட்டி வலசு.
1: சரி, ஓகே சார், சொல்லுங்க சார். நீங்க
3: ஈரோடு மாவட்டம்.
1: ஈரோடு
3: தெரியுங்க, தெரியுங்களா? இப்ப என் நண்பர் ஒருத்தர் வந்து, ஒருத்தர் வேறத்தர் கூட சொல்ல, நண்பர் கூட சொல்லன்னு நம்ம அங்க தஞ்சாவூர் போலான்னாரு. சரி, போனா சொல்லுங்க, நானும் வரேன் அப்படின்னு. அவர் இன்னொருத்தர் போறதா சொன்னாரு, போகும்போது சொல்றேன், நம்ம எல்லாம் போலான்னாரு. அவரு சொல்லவே இல்லை. ஆனா அவரு வந்து, நான் நேற்றுக்கு விசாரிச்சப்ப அவர் போயிட்டு வந்ததாகவும் அவர் பாத்துட்டு வந்ததாகவும் சொன்னாரு. உடம்பு சொல்ல அவர, இவர் என்ன சொன்னா, ஒன்னா அவர் சொல்லாம இருக்கலாம் இப்படி விஷயத்த, போறப்ப போலான்னு சொல்லாம இருக்கலாம், உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போறப்ப சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லாம போய் பாத்துட்டு வந்தது எனக்கு அவ்வளவு பிடிக்கல.
1: சரி,
3: அதனால நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயத்தை யாருக்கிட்ட சொன்னாலுமே ஒன்னா கரெக்டா சொல்லணும், போலானா
1: தெரியும்.
3: அதை என்ன பத்தி அப்படிதான், நண்பலா இருங்கள், ஆனா வந்து கரெக்டா இருக்கணும். என்ன பத்தி என்ன கரெக்டா இருக்கணும், சொன்னா சொன்ன மாதிரி நடந்துக்கணும், வரலங்கிறது நான் சொல்லணும் அப்படிங்கறது நான் என்னுடைய கருத்துமா.
1: ஓகே சார், சூப்பர் சார்,
3: நன்றி
1: நன்றி சார், நன்றி சார். ஓகே, நிறைவு காலத்தை பேசி முடிச்சாச்சு, நான் கிளம்ப

வேண்டிய நேரமும் வந்தாச்சு. அதாவது நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து கால் பண்ணி பேசியிருக்கீங்க, சொல்ல வேண்டியது சொல்லாமல் விட்டுறது எல்லாமே சேர்த்து. ஸோ அதில் ஒரு நேர் அதாவது சந்திரசேகர் சொல்ல விஷயந்தான் வந்து நான் வந்து சொல்லணும்னு நினச்ச விஷயமே. அதாவது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாம் யாராவது இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், எல்லோரும் முன்னாடியும் சப்போர்ட் பண்ணுவோம், ஓகே. ஆனால் தனியாக இருக்கும்போது, இப்போ நம்ம வந்து அவங்கள தனியாக மீட் பண்ணும்போது சந்திக்கும்போது நம்ம வந்து அவங்கக்கிட்ட சொல்லணும், இந்த விஷயம் நீ பண்ணுறது தப்பு, இது வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னாதான் அவங்க வந்து அந்த மிஸ்டேக்கை வந்து குறைச்சிக்கிட்டு இல்லை அடுத்தது வந்து நல்லதாக மாறுறதுக்கு ஒரு அடுத்த வாய்ப்பு நான் அவங்களுக்கு உருவாகும். இல்லை நீங்கள் சொல்லவே இல்லை என் ஃப்ரெண்டு நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது சப்போர்ட் பண்ணுறதா இல்லை வந்து அவங்க முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்ட போகிற மாதிரி ஜால்ரா அடிக்கிறதா அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு புரியாமல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக மாற்றணும், அதுதான் வந்து என்னுடைய கருத்து. அதாவது தப்போ சரியோ நம்ம முகத்துக்கு நேராக பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசுக்கும் உள்ளதும் வந்து ஆறிடும், அவங்களும் வந்து ஓகே எடுத்துக்கிறது எடுத்துக்காதது அவங்களோட இஷ்டம்தான். ஸோ இதை மாதிரி உங்களுக்கும் வந்து நிறைய கருத்துக்கள்லாம் இருக்கும், ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீங்களும் வந்து கமெண்ட் போடலாம். ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு பாருங்கள், காதில் வந்து கடைசி வரைக்கும் நான் சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா நல்லது அப்படின்னு இப்போ தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் போட்டிருக்காரு. உங்களுக்கும் என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் போட்டிருக்க போஸ்ட் கீழே வந்து நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்தாச்சு அப்படிங்கிறதுனால நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில் காலை படத்துலேருந்து ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு, பள்ளிக்கூடம் போகலாமா அப்படிங்கிற பாட்டு. எஸ் ஜானகி அண்ட் எஸ்பி பாலசுப்ரமணியம் சேர்ந்து பண்ண பாட்டு, கங்கையமரனோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள். இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் இல்லை, அடுத்தது ஒரு மணிக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். பழைய பாடல்கள் நிறைய பாடல்கள் வரிசையாக லைன் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ரெடியாக வந்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் வந்து ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எங்கேயும் போயிடாதீங்க, அடுத்தது 12 மணிக்கு உங்களுக்காக ஒரு அற்புதமான ஆர்ஜி வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. திவ்யா தான் அவங்க கூட வரப்போகிறாங்க. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: நேரம் 12 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. டிஜிட்டல் வங்கி நடைமுறைகளை முறைப்படுத்துவதற்கான மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ போட்டிகளில் பதக்கம் வென்றவர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொள்கிறார். 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. அண்மையில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை தில்லி மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெற அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 18,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர், 7 பேர் காயமடைந்துள்ளனர். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. முதல் ஆட்டத்திற்கு திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 12:02, தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: நேர்கள் நீ கேட்கவிருப்பது சம்ரத் திட்டம் குறித்த சுற்றுரை. நாடு முழுவதும் தொழில் முனைவு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பை மேம்படுத்துவதற்காக புத்தொழில் நிறுவனங்களுக்கு வலுவூட்டுவதே மெய்டி புத்தொழில் மையத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். இந்த முன்னெடுப்புகளால் நாட்டின் புத்தொழில் சூழல் பெருமளவில் பயனடைந்துள்ளதுடன் தொழில் முனைவு நோக்கிய ஒட்டுமொத்த சூழலையும் மேம்படுத்தியுள்ளது. இந்த முன்மொழியின் பின்னணியில் உள்ள நோக்கம் ஏற்கனவே தங்கள் தயாரிப்புக்கு சிறந்த தீர்வுகளையும் கருத்தாக்க சான்றையும் கொண்டுள்ள புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு உறுதியான வணிக திட்டத்துடன் சந்தைக்காக புதுமையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தங்கள் தயாரிப்பை மேம்படுத்துவதற்கு கூடுதல் வசதிகளை வழங்குவதும் துணிகர முதலீட்டாளர்கள் மற்றும் ஏஞ்சல் இன்வெஸ்டர்கள் அவர்கள் எளிதாக முதலீடுகளை பெற வழி வகுப்பதுமாகும். மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தொழில்நுட்ப அடைகாப்பு மற்றும் புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்காக தொழில்நுட்ப அடைகாப்பு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு அதாவது டைடு 2.0 வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் சிறப்பு மையங்கள் COE மெய்டி

தொழில் மையம் MSH, அடுத்த தலைமுறை அடைகாப்பு திட்டம் NGIS போன்ற பல்வேறு திட்டங்களை கொண்டுள்ளது. இருப்பினும் மெய்டி உட்பட இந்திய அரசாங்கம் புத்தொழில் நிறுவனங்களுக்கு அடைகாப்பு சேவைகளை ஊக்குவிக்க பல்வேறு திட்டங்களை கொண்டுள்ளது. இந்த நிலையில் இந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு சமூக தாக்கம் கொண்ட பிற புத்தொழில் நிறுவனங்களுக்கும் உதவுவதற்காக ஒரு முடுக்க திட்டத்தை கருத்தாக்கம் செய்து செயல்படுத்த வேண்டிய அவசர தேவை உள்ளது. மேலும் இந்தியாவின் பிரச்சனைகளை பெரிய அளவு மேற்கூறிய திட்டங்களில் இருந்து வரும் ஸ்டார்ட் அப்புகள் சம்ர திட்டத்துக்கு ஒரு தூணாக இருக்கும். இந்த திட்டம் ஸ்டார்ட் அப்புகள் தங்கள் தயாரிப்புகளை மேம்படுத்தவும் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான முதலீடுகளை பெறவும் ஒரு தளத்தை வழங்குகிறது. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இத்திட்டங்களில் கால வரம்பை கொண்டிருக்கும். அதில் தனிப்பட்ட நிறுவனங்கள் சில வாரங்கள் முதல் சில மாதங்கள் வரை ஒரு குழுவுடன் இணைந்து பணியாற்றும். தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்தவும் வழியில் ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்கவும் வழிகாட்டிகள் உள்ளனர். ஆக்சிலரேட்டர்கள் பொதுவாக கோஆட் எனப்படும் விண்ணப்ப செயல்முறையுடன் தொடங்குகின்றன. ஆனால் சிறந்த திட்டங்கள் பொதுவாக மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவையாகவும் துறை சார்ந்தவையாகவும் இருக்கலாம். இன்குபேட்டர்கள் தயாரிப்பின் முதிர்ச்சியை மையமாக கொண்ட ஒரு காலக்கெடு உட்பட ஒரு திறந்தநிலை கட்டமைப்பில் செயல்படுகின்றன. அவை ஒரு ஸ்டார்ட் அப்பின் நீண்ட ஆயுளில் அதிக கவனம் செலுத்துகின்றன. சம்ர திட்டம் இந்தியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் சமூக தாக்கத்தை ஏற்படுத்தவும் திறனுள்ள தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அவற்றை வளர்ச்சி அடைய செய்வதற்கு தற்போதுள்ள மற்றும் வரவிருக்கும் அமைப்புகளுக்கு ஆதரவளிக்கும். சமர திட்டத்தை செயல்படுத்தும் முகமையாக மெய்டி ஸ்டார்ட் அப் MSH செயல்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டது. நேர்கள் இதுவரை கேட்டது சமர திட்டம் பற்றிய சிற்றுரை.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

நேரம் 12:07 ஆயிட்டிருக்கு. ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. இதோ உங்க அன்பு தோழி திவ்யாவும் உங்க கூட பேசுறதுக்காக ஓடோடி வந்துட்டேன். வாழ்க்கை என்னடா இது, எப்ப பார்த்தாலும் போராட்ட களமாவே இருக்கு. நமக்கு எப்பவும் சோதனை மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு சில நேரங்கள் நம்ம யோசிச்சிருப்போம். ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் நமக்கு இருக்கும். அப்ப நம்ம யோசிப்போம், ஒருவேளை நம்ம வீக்கா இருக்கனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதோ அப்படின்னு. அப்படி கிடையாது, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை நம்மளுடைய பலத்தை சோதிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். யோசிச்சு பாருங்களேன், சில நேரங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும் பொழுது நம்ம அதை கடந்து போயிடுவோம், நம்மளால முடியும், தனியா நம்ம அதை செஞ்சிருப்போம். அதுக்கப்புறம் நிதானமா ஓகே நம்மளால முடியும் அப்படின்னு நமக்கே ஒரு தைரியம் கிடைக்கும். மறுபடியும் வாழ்க்கையில புது புது பிரச்சனைகள்லாம் என்னடா டிசைன் டிசைனா வருது அப்படின்மோ, அந்த மாதிரி டிசைன் டிசைனா வந்தாலுமே நம்மளால முடியும் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையோடு எல்லாத்தையும் எதிர்த்து போராடுவோம், வாழ்க்கையில ஜெயிப்போம். என்ன சொல்றீங்க? ஓகே, ஆயுஸ் நிகழ்ச்சி நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சுல. இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே கல்யாணம் ஆயிட்டா இந்த பெண்கள் எல்லாரும் அவங்க வீட்டு சைடு தான்ப்பா, அவங்களுடைய உறவினர்களுக்கு தான்ப்பா முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையா இல்லையா? பொதுவாக

0: பெண்கள் அப்படின்னாலே ரெண்டு வீட்டு சைடையுமே பார்க்கணும். அது கணவர் வீட்டு சைடாக இருந்தாலும் சரி, மனைவி வீட்டு சைடாக இருந்தாலும் சரி. ஆனால் கல்யாணம் ஆயிட்டாலே வந்து பெண்ணுடைய வீட்டு சைடு தான், அவங்க உறவினர்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. அது உண்மையா இல்லையா அப்படின்றத இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். 2986-00-38 அல்லது 2952-55-54 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் முன்னாடி 0444 சேர்த்துக்கோங்க. ஆண்கள் இந்த நிகழ்ச்சியில் பேச முடியாது அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் முடியாது. இது பெண்களுக்காக பிரத்யேகமான ஒரு நிகழ்ச்சி. அதனால் ஆண்கள் கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்து பல நிகழ்ச்சிகளை பேசலாம். ஓகே, யார் பேச போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: வணக்கம் பிரியா மேடம்.
0: வணக்கம், உங்கள் பேர்?
1: பெரும்பாக்கம் வனஜா.
0: வனஜா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்க வனஜா, சொல்லுங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? முக்கியத்துவம் அதிகமா குடுக்கறது நம்ம ரெண்டு வீட்டு சைடும் செய்வோம், பட் முக்கியத்துவம் அதிகமா குடுக்கறது. ஓகே அனுஜா, நன்றி நன்றி
1: நன்றி மேடம்.
0: ஓகே, ஓப்பனா சொல்லி இருக்காங்க. அடுத்து வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: ஹலோ,
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம், சென்னை பெருங்குல இருந்து வள்ளி பேசுறேன் மேடம்.
0: வள்ளி சொல்லுங்க. வள்ளி,
2: நான் எப்படின்னா எங்க அப்பா கிட்ட எங்க வீட்டுக்காரர் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்.
0: அடடா,
2: எங்க வீட்டுக்காரத்த எங்க அம்மா குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்.
0: சூப்பர், ஓகே.
2: ரெண்டு பக்கம் சராசரியா தான் இருப்பேன்.
0: ஓகே, செய்யறது ரெண்டு வீட்டுக்கும் பொதுவாவா?
2: செஞ்சிருவேன்.
0: ஏதாவது நிகழ்ச்சி வந்து செய்யறதுனா ரெண்டு வீட்டு சைடுக்கும் பொதுவா செஞ்சிருவீங்க. கேக்குதா வனஜா?
2: இப்ப சொல்லுங்க மேடம்.
0: சாரி வள்ளி, கேக்குதா?
2: கேக்குது மேடம்.
0: ஏதாவது நிகழ்ச்சி வருது, உறவினர்களுக்கு சைடு ஏதாவது நிகழ்ச்சி வருதுன்னா ரெண்டு வீட்டு சைடுமே பொதுவா செஞ்சிருவீங்க?
2: ரெண்டு வீட்டுக்கு சராசரியா செய்ய மாட்டா?
0: அவ்வளவுதான்,
2: பார்க்க மாட்டேன்.
0: சூப்பர்,
2: உங்களுக்கு ஒஸ்தி அவங்க ஒஸ்தியெல்லாம் இல்ல, ரெண்டு பேருமே ஒரே சரி சம்பந்தான்.
0: சூப்பர் சூப்பர்,
2: செஞ்சாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்வேன். அதே மாதிரி பணமா மொய் வச்சாலும் ஒரே மாதிரிதான் செய்வேன்.
0: சூப்பர் வள்ளி,
2: யாரும் ஒஸ்தியெல்லாம் கிடையாது.
0: ஓகே, நன்றி நன்றி.
2: தேங்க்யூ மேடம்.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? சொல்லுங்க கலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அவங்க வீட்டு சைடு தான் இவங்க சூப்பரா கவனிப்பாங்க. சூப்பர் கலா, தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம், ராஜலட்சுமி
0: திருமணமானதுக்கு
3: அப்புறம் பெண்கள் வந்து அவங்க அம்மா வீட்டு பக்கம் உபசரிக்கிறது வந்து பாசம், பாசத்தை விட ஒரு பெருமையா அந்த நம்ம பொண்ணு நல்லா வசதியா இருக்குது, நல்லா வச்சிருக்கிறாங்க, அந்த ஒரு அவங்களுக்கு அந்த ஒரு மனசுல வரணுங்கிறதுக்காக தான் இவங்க அதை செய்யறதே. ஏன்னா நம்ம ஒரு மாதிரி சிக்கனமாவோ ஒரு மாதிரி கண்டும் காணாத மாதிரி, ஐயோ நம்ம பொண்ணு போய் இப்ப கஷ்டப்படுது போல இருக்குது. அவங்க நம்ம வீட்டுல கணவன் வீட்டுல பிரச்சனைகள் இருந்தா கூட அதை வெளிக்காட்டிக்காம சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது மாதிரி சமையல் செய்யறதாகட்டும், ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு இது பண்ணி ஸ்பெஷலா கவனிக்கிறதோட ஒரு இது அதுதான். நம்ம அவங்க வீட்டுக்கு போனா என்ன மாதிரி அவங்க வீட்டுல எல்லாம் கவனிக்கிறாங்க, அதுதான் உண்மை.
0: ஓகே ஓகே.
3: அது கணவன் வீட்டு பக்கம் வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன செய்யணுங்கிறது வந்து
0: தெரியாது,
3: தெரியாது புரியாது. அதோட இல்லாம இப்ப நம்ம வீட்டுக்கு இப்ப நம்ம இப்ப மாமியார் இருக்கு, மாமனார் இருக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு, அவங்க தங்கச்சி தம்பி அது மாதிரி வரும்பொழுது அவங்களுக்கு அது என்ன செய்யணும் என்னங்கிறத வந்து அவங்க அதை பண்ணும்பொழுது நம்ம அவங்களுக்கு ஒரு துணையா இருந்து நம்ம அதை செய்யும்பொழுது இரட்டிப்பு சந்தோஷம் அப்ப கிடைக்கும்.
0: நிச்சயமா நிச்சயமா,
3: அப்படி அப்படி அது அதுதான் உலக வழக்கத்துல நடக்கிறது. அதை வந்து வித்தியாசமா இதை மாரி வேற மாதிரி அதை மக்கள் மத்தியில அது இதாயிட்டு.
0: ஓகே ஓகே, ரொம்ப நல்லா சொன்னீங்க, நன்றிமா நன்றி. அதாவது செய்யலாங்க, பொண்ணு வீட்டு சைடு அப்படின்றது நம்ம கண்டிப்பா செய்வோம். நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக

செய்வோம். அதே மாதிரி அவங்க வீட்டு சைடு செய்யும்பொழுது கற்றுக்கிட்ட செய்கிறதுல எந்த தப்பும் இல்லை, கூட நின்று சப்போர்ட் பண்ணுறது அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக காலை திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் அப்படின்னா, ஜி வி பிரகாஷுடைய இசையில் ஸ்னேகனுடைய வரிகளில் மதுஸ்ரீ மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பேசலாம், கேட்டு நெஞ்சிருங்க.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேச போறோம். தொடர்ந்து உங்களுக்காக அழகான பாடல்களுமே அடுத்தடுத்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாமா?
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: நேரம் 12:21 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதியில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, பொதுவா கல்யாணமான பெண்கள் பொண்ணு வீட்டு சைடு உறவினர்களுக்கு தான்ப்பா பார்த்து பார்த்து செய்வாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்வாங்க. அது உண்மையா இல்லையா, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நீங்களும் கால் பண்ணலாம், 2986-00-38 அல்லது 2952-5554. முன்னாடி மறக்காம 0444 சேர்த்துக்கோங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்மா, அந்த ரேடியோ வால்யூமை கொஞ்சம் குறைக்க முடியுமா? இனிமையா இருக்கு, நான் பேசுறது கேட்க இனிமையா இருக்கு, ஆனா நீங்க பேசுறது எல்லாரும் கேட்கணும்ல.
3: ஆமா ஆமா,
0: சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க.
3: என்னோட கருத்து என்னன்னா, பிறந்த வீட்டையும் விட்டு கொடுக்க கூடாது, புகுந்த வீட்டையும் விட்டு கொடுக்க கூடாது. ரெண்டையுமே சமமா பாக்கணும்.
0: ஆனா யாருக்கு வந்து முக்கியத்துவம் பொதுவா கொடுப்பாங்க,
3: யாருக்கு வந்து முக்கியத்துவம் அதிகமா கொடுக்கணும்னா புகுந்த வீட்டுக்குதான் கொடுக்கணும்.
0: ஆனா குடுக்கணும்னு சொல்லல, குடுப்பாங்கன்னு கேட்டேன். கோத்து விட்டுடுவீங்க போலயே.
3: குடுப்பாங்க.
0: சசிகலா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சசிகலா, அவங்க வீட்டு சைடு தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சசிகலா சொல்லிருக்காங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க, கால் பண்ணுங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? போஜராஜன் சார், கால் பண்ணதுக்கு நன்றி. ஆனா இது பெண்கள் நிகழ்ச்சி, மன்னிக்கவும், வேறொரு நிகழ்ச்சியில வாய்ப்பு தரவா? நன்றி சார், நன்றி. ஓகே, ஹாய் ஸ்நேகிதி அப்படின்றது பெண்களுக்காக இந்த ஒரு மணி நேரம் நாங்க பேசுறோம், நீங்க கேளுங்களேன் அப்படின்றதுக்காக நம்ம ரெயின்போல இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் பெண்கள் தான் பேச முடியும். ஆண்கள் தாராளமா இதை கேட்டுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஓகே, நீங்களும் கால் பண்ணணும் அப்படின்னா 2986-00-38 அல்லது 2952-5554. முன்னாடி மறக்காம 0444 சேர்த்துக்கோங்க. எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, பொதுவா கல்யாணமான பெண்கள் அவங்க வீட்டு சைடு, அதாவது பெண்ணு வீட்டு சைடு உறவினர்களுக்கு தான் முக்கிய

0: முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து கணவர் வீட்டு சைடு போனால் பாரேன் சும்மா நின்றுட்டு இருக்காங்க பாரேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேச்செல்லாம் வரும். இல்லைன்னா இன்னொரு பக்கம் வந்து அட பரவாயில்லைங்க நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இழுத்து போட்டு செய்கிறாங்க பாருங்களேன் அப்படின்ற நிறைய பாராட்டுகள்லாம் கிடைக்கும். ஸோ பொதுவாக பெண்கள் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த வீட்டு சைடு உறவினர்களுக்கு அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க? கால் பண்ணுங்க பேசலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ராணி சொல்லுங்க.
1: என்னது அப்படின்னு சொன்னா அது என்னதான் இருந்தாலும் பிள்ளைங்க வந்து சாஃப்ட் கார்னர் அங்கதான் இருக்கும், அம்மா அப்பா தான் பிடிக்கும். நம்ம இது வந்து நம்ம எவ்வளவுதான் செஞ்சாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப டெடிக்கேஷன் வந்து டுவர்ட்ஸ் அவங்களோட வீடுதான் இருக்கும், அவங்க அம்மா அப்பா சொந்தக்காரங்க அப்படின்னு இருக்கும். ஆனா நாள் ஆகாத நம்ம குடுக்கற இதுல நம்ம குடுக்கற பாசம் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அம்மாவுக்கு ஈக்குவலா ஆக முடியாது. ஆனாலும் நம்ம கொஞ்சம் அவங்க இஷ்டத்துக்கு அப்படின்றது கிடையாது, கொஞ்சம் அம்மா மாதிரி தான் பண்ண முடியும்னு சொல்லி அம்மாவா ஆக
0: உறவினர்களுக்கு அது நேச்சரா வருதுங்க, என்னங்க பண்றது.
1: வரோம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெயின் பண்ற மாதிரி, அல்லது பை த டைம் நாள் ஆக வரோம், வரலாம் சொல்லணும் அப்படின்றது
0: வரணும். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக அலைப்பாயுதே திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. ஏ ஹருமானுடைய இசையில வைரமுத்து வரிகள்ல மகாலட்சுமி, வைஷாலி மற்றும் ரிச்சா சர்மா இணைந்து பாடிய பாடல் தான் இது. கேட்டு நெஞ்சிருங்க.
2: டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும்

0: 12 மணியும் 32 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்னேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் உங்க அன்பு தோழி தான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, பொதுவாக கல்யாணமான பெண்கள்னாலே பொண்ணு வீட்டு சைடுக்கு தான்ப்பா பார்த்து பார்த்து செய்கிறாங்க, ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மையா இல்லையா அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நேயர் இருக்காங்க, வணக்கம். ரெயின்போ யார் இங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
1: ஹலோ,
0: வணக்கம்மா. அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைக்க முடியுமா? கம்மி பண்ணியாச்சா?
1: சென்னையில இருந்து கலாவதி பேசுறேன்.
0: கலாவதி, சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: அது ஹஸ்பண்ட் வந்து பாத்துக்கிற முறையிலதான் இருக்கு. அவங்க நம்மள நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட வீட்டை நாம நல்லா பாத்துக்கலாம்.
0: அடடா, கரெக்ட் தாங்க. ரொம்ப ரொம்ப சரியா எந்த பாயிண்ட் பிடிக்கணுமோ அந்த பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. ஓகே, ஆனா சில நேரங்கள்ல நம்ம அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத வச்சு நம்ம வீட்ல இருக்கவங்க மாறுறது மாதிரியான சூழ்நிலையும் அமையும்ல?
1: அப்படி சொல்ல முடியாது.
0: அது ரொம்ப ரேர்.
1: அவங்க வந்து அது ரேர் தான். அவங்க வந்து இப்ப நம்மள பாத்துக்கிட்டாங்கன்னா நம்மளே இவ்வளவு பாத்துக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா தானே, அவங்க அக்கா தானே,
0: வாழ்க்கையில பல விஷயங்கள் இருக்கு, அது இப்படியும் நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்தனே இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து?
2: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, உங்க பேர்?

0: சொல்லுங்க.
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: ராஜேஸ்வரிமா எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோங்கம்மா, ஒரு குறையும் இல்ல.
0: சூப்பர், சொல்லுங்கம்மா.
1: பொண்ணு வீடு சைடுல சைடு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா?
0: அப்படி அப்படியே சொல்றாங்க, அது உண்மையா இல்லையா?
1: அதாவது உண்மையா இல்லையான்னு
0: கேக்குறீங்க.
1: அது அப்படி எல்லாம் கிடையாதுமா. மாப்பிள்ளை வீடுதான் ரொம்ப 300 ரூபாய் கொடுக்குறாங்க எப்பவுமே.
0: ஓகே,
1: ஆமா. பொண்ணு வீடு என்னைக்குமே அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க படுற பாடு, ஏன்னா நான் பட்டிருக்கேன் 3 பிள்ளைய, பொம்பளை பிள்ளைய, 2 பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன். ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இப்ப வேலை ஆத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த அந்த பட்ட பாடு, அந்த நேரம்லாம் படுற பாடு அப்பா சொல்லி மாளாதுங்கம்மா.
0: இன்னைக்கும்
1: அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இன்னைக்கும் அந்த நடந்த என்னன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க ரொம்ப விரட்டுவாங்க நம்மள. அந்த பலகாரம்லாம் சுத்தம் செய்யல, அதை கொண்டு வந்துட்டீங்களா, அத பார்சல் பண்ணி சொன்னேன் எங்க சொந்தக்காரவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா
0: அப்படின்னு பொண்ணு கேப்பாங்க.
1: பொண்ணோட அம்மா, மாப்பிள்ளோட அம்மா,
0: மாப்பிள்ளோட
1: அம்மா பொண்ணோட அம்மா கிட்ட கேப்பாங்க.
0: ஓகே,
1: ஆமா, ரொம்ப அதிகார தூள் பறக்க. அதை பண்ணிட்டீங்களா, இதை பண்ணிட்டீங்களா, எங்க எங்க ஆளுக்களுக்கு ரூம் போட்டுட்டீங்களா, அவங்களை தங்க வச்சுட்டீங்களான்னு.
0: ராஜேஸ்வரிமா, இதுல உங்க பொண்ணு வந்து எப்படி, அவங்க அவங்க வீட்டு சைடுக்கு முக்கியத்துவம் அதிகமா கொடுப்பாங்களா, இல்ல உங்க வீட்டு சொந்தக்காரங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்களா?
1: சரிசமமா கொடுப்பாங்கம்மா.
0: ஏன்னா
1: நான் அப்படித்தான் சொல்லி வளர்த்திருக்கேன். அதாவது நம்ம எங்களை விட அம்மா அப்பாவை விட மாமியா வீட்டு குடும்பத்தை தான் 300 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி வளர்த்தான். ஏன்னா என்ன காரணம்னா, அப்பதான் கணவரோட அன்பை, உண்மையான அன்பை பெற முடியுங்கம்மா. அது அம்மா அப்பாவையே பாத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, அம்மா அப்பா அக்கா தங்கச்சி இவங்களை பாத்துட்டு அவங்க மாமியார் வீட்டு பக்கம் உள்ளவங்களுக்கு 300 ரூபாய் கொடுக்கலைன்னா கணவரோட உண்மையான அன்பை பெற முடியாது.
0: ஏன்னா
1: நம்ம ஆளுக்களுக்கு ஒன்னும் உண்மையா இருக்க மாட்டேங்கிறாள், 300 ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறாள்னு போலித்தனமான ஒரு பாசத்தோட தான் வாழுவாங்க. இதையே நம்ம அவங்களுக்கு 300 ரூபாய் கொடுக்கப்பட்டு அவங்கள நல்லட வழி நடத்தி அவங்க வர்றவங்களுக்கு விருந்தினர்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களை நல்லா கவனிச்சுட்டு இருந்தீங்களே, கணவனோட முழு அன்பும் நம்மளுக்கு கிடைக்கும், சப்போர்ட்டும் கிடைக்கும்.
0: பொண்டாட்டி
1: மாதிரி வருமானபாக யாரும் பேசவும் விட மாட்டாங்க. அவன் நல்லா தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கா எல்லாத்தையும், எப்படி நீங்க சொல்ல போச்சு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஆதாயம் இருக்கு, அதுல ஆதாயம் இருக்கிறதுனாலவே நான் எப்பவுமே என் கணவர் அணுக்களை கூட நல்லா கவனிச்சேன். அதனால நான் எல்லாரோட அன்பையுமே பெற முடிஞ்சிச்சு. மாமியாரு, மாமனாரு, குழந்தை, நாத்தனான, அத்தனை பேருமே நல்லா பாத்துக்கிறா. அது கல்யாணம் பண்ணி வந்து இந்த மாதிரி இருக்கணும் மருமகன்னு நிறைய பேரு எங்க அம்மா காசு சொல்லி, எங்க அம்மா சொல்லி பெருமைப்பட்டது எனக்கு ரொம்ப மனநிறைவை கொடுக்குதுங்க அம்மா.
0: சூப்பர்மா, சூப்பர். ஒரு தாரக மந்திரத்தை சொல்லி இருக்கீங்க நீங்க.
1: கட்டாயமா அதை மின்பற்றுங்க. எத்தனை அது கணவரோட ஆளுகளுக்கு பூராமே நல்ல மதிப்பளிச்சு சாப்பாடு செய்வாங்க, செஞ்சு இன்முகத்தோட மற்ற விருந்துக தடபுடலாம் இல்லாதனால சிரிச்ச முகத்தோட அவங்களுக்கு என்ன வேணும் எது வேணும்னு கேட்டாலே அந்த கணவருக்கு மனசுல பூரிப்பு
0: வரும். எடுத்து பிடிச்சிடலாம்
1: மனசுல இடத்த பிடிச்சிட்டு, அப்புறம் வேற இல்ல நம்ம ராணிவே.
0: அவ்வளவுதான். சூப்பர்மா, நன்றி நன்றி. வணக்கம். ரெயின்போ யார் இங்க இருந்து?
2: ஹலோ,
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. பொதுவா கல்யாணமான பெண்கள் வந்து பொண்ணு வீட்டு சைடு உறவினர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க
2: அப்படின்னு
0: சொல்றாங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.
2: மேடம், அதாவது நம்ம பேலன்ஸ்டா இருக்கணும்.
0: ஓகே,
2: பொண்ணுங்க நம்ம கல்யாணம் ஆகி வீட்டுக்கு மரியாதை கொடுத்தாதான் நமக்கே ஒரு
0: கெத்து,
2: அதுதான் நமக்கு இது. அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கும் நம்ம அம்மா வீட்டு சைடுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகும்
0: உருவாகும். ஓகே,
2: அதுலதான் பெண்களுக்கு வந்து அந்த ஒரு கெத்தே இருக்கு. அதே டைம்ல மாமனார் மாமனார் வீட்டுல அவங்களும் ஒரு நல்ல டைப்பா இருக்கணும். இல்லைன்னா கூட இவங்க வந்து அந்த அன்புனால வந்து
0: ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. அன்புனால எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பா சாதிக்க முடியும். சோ அன்பா எந்த விஷயமா இருந்தாலும் செய்வோம், கண்டிப்பா வந்து செய்ய முடியாததையும் செய்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேசலாம் தொடர்ந்து, ஒரு சிறு இடைவேளை, அதுக்கப்புறமா உங்களுக்காக அழகான பாடல் காத்துக்கிட்டு இருக்கு, கேட்டுட்டு வரலாம். சரியா?

0: போலினாலும் இங்க எல்லாமே தூள்.
1: ஹே ஹஸ்பண்ட், மூவி போலாமா? ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
2: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
2: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
2: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
2: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
2: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
2: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
2: உணவு,
1: அமைதிக்கு
2: இசை,
1: கோபம் வந்தா
2: மெடிடேஷன்,
1: சோகமானா
2: புத்தகம் டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
2: போலாம். ரைட்,
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 12:40 நடந்துட்டு இருக்கு. எஸ், இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இப்போ உங்களுக்காக செல்லமே திரைப்படத்திலிருந்து வைரமுத்தோடைய வரிகள்ல ஹாரி ஜெயராஜுடைய இசையில சந்தியா பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

நேரம் 12:46 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4. ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் பொதுவாக கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த கணவர்மார்கள் சொல்லுவாங்க, என்ன எங்க வீட்டு சைடு ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா நீ எப்போ பார்த்தாலும் உம்முன்னு இருக்க, ஆனா உங்க வீட்டு சைடு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஜாலியா இருக்கே, எப்படி இது, ஏன் இது அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க கால் பண்ணக்கூடிய நிறைய அழகான தங்கங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் இல்லைங்க. பொதுவாகவே பெண்கள் வந்து கணவர் வீட்டு சைடு உறவினர்களுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அப்படிதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாவே நிறைய இடங்கள் அது நடந்துகிட்டு இருக்கு. அட வாமா அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டு பொண்ணு அழைக்கிற மாதிரி அவங்க பயங்கரமா பார்த்துப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் தானுங்க. அந்த அளவுக்கு ஈடுபாடோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க பகிரலாம். 298-6-00-38 அல்லது 298-5-2-0-5-5-4 முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கும். ஸோ இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, பொதுவாகவே கல்யாணமான பெண்கள் பொண்ணு வீட்டு சைடு உறவினர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது உண்மையா இல்லையா அதை பற்றி தான் எனக்கு பேசிகிட்டு இருக்கோம். கல்யாணம் புதுசுல பொதுவாகவே பெண்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டு சைடு எப்படி அணுகணும், என்ன மாதிரிலாம் செய்யணும் அப்படின்றது தெரியாது. ஆனால் நாள் போக போக கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த அன்பு, முன்னாடி பேசினாங்களே ஜெயந்தி சொன்ன மாதிரி, அந்த அன்பை வச்சு எல்லாத்தையும் நம்ம பண்ணலாங்க. அந்த அன்போடு நம்ம வந்து அவங்க அணுகும் பொழுது, அவங்க கிட்ட பேசும்பொழுது உண்மையாக எல்லாமே வந்து மாறும். அதுக்கான காலம் கொஞ்சம் எடுத்துக்கும், ஓகே, ஆனாலும் நம்ம வந்து நம்மளுடைய சந்தோஷத்தையும் நம்மளுடைய தைரியத்தையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. பொறுமையாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ரெண்டு வீட்டு சைடுக்கும் பொதுவாக செய்யணும் அப்படின்னு சொல்லியும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் இருந்தாலுமே உங்க வீட்டு சைடு தாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு சில பேர் சொல்லும் பொழுது அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? உண்மையா நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? உங்க வீட்டு சைடா, அதாவது அம்மா வீட்டு சைடுக்கு இங்கதான் நான் செய்வேன் ஏன்னா அது நேச்சுரலா எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லைங்க, நான் வந்து என் கணவர் வீட்டு சைடு அவங்க ரிலேட்டிவ் பார்த்தாலே எனக்கு ஒரு தனி அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, எனக்கு அந்த இடத்துல முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நான் போனாலே அந்த இடத்துக்கு இப்பவும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இப்பவுமே நான் போனாலே

வா சாந்தி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வீட்டு சைடு என்னை அப்படி கவனிப்பாங்க. நானும் அவங்களுக்கு அவ்வளோ செஞ்சுருக்கேன், அதனால தான் அவங்க வந்து இன்னும் என்னை ஞாபகம் வச்சுருக்காங்க. அட இந்த பொண்ணுனா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் பயங்கரமாக செய்யும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் அவ்வளோ பெருமையாக பேச்சுவாங்க. என்ன நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக இங்கே பகிர்ந்துக்கலாம். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2986-00-38 அல்லது 2952-0554 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீ இருக்காங்க, வணக்கம். ஓகே, நீங்கள் இணைப்பில் இல்லை அப்படின்னு தெரியுதும். சரி, ஓகே, ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாமா? அடுத்து உங்களுக்காக பாண்டவர் பூமி திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் தாங்க. அடடா, இது வந்து ஒரு குடும்பத்துடைய முக்கியத்துவத்தை ரொம்ப அழகாக சொல்லும். பரத்வாஜோடைய இசையில் ஸ்னேகனுடைய வரிகளில் பரத்வாஜ் பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 12:54 ஆயிட்டு இருக்கிறேன். 101.4 ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு காலர் யாருன்னு பாத்துடலாமா? வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: முக்கியம் அம்மா அப்பா வளர்த்தாங்க, பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாங்க, அது ஒரு வழி இருந்தாலும் நமக்கு வந்து மாமியா வீடுதான் முக்கியம்.
0: முக்கியம், சூப்பர், அதிரடியா சொல்லிட்டீங்கம்மா, நன்றி நன்றி. ஓகே, எதுவா இருந்தாலுமே மாமியார் வீட்டு சைடு தாங்க முக்கியம். அவங்களுக்கு தாங்க நம்ம பார்த்து பார்த்து செய்யணும், அப்பதாங்க நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சில நேரங்கள்ல ரெண்டு வீட்டு சைடுமே முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. எதுவா இருந்தாலும் உறவினர்கள், அந்த உறவினர்கள் முக்கியம். ரெண்டு வீட்டு சைடு உறவினர்களையும் பார்த்து பார்த்து கவனிப்போம், சந்தோஷமா இருப்போம். ஓகேவா? நம்ம வீட்டுக்கு வந்தாலே அட, இவங்க வீட்டுக்கு போனாலே யாரா இருந்தாலும் நல்லா கவனிப்பாங்க. அருமையான உறவினர் அப்படின்னு அந்த ஒரு பேர் நமக்கு எல்லார்கிட்டயும் இருந்து கிடைக்கணும், அதுதானே சந்தோஷம். சரியா? அதோட திவ்யா இப்போ கிளம்புற. அடுத்து உங்களுக்காக தீபாவளி திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல யுகபாரதியோடைய வரிகள், மதுஸ்ரீ மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. சந்தோஷமா இருப்போம். இதே மாதிரி அடுத்து உங்களை நான் வந்து 2 மணிக்கு சந்திக்கிறேன். ஓகே, நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல். இப்போ உங்களுக்காக

நேரம் ஒரு மணி ஒரு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க திரை கானம் வித் மீ ஆர்ஜே கவிதா. ஸோ அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு உங்களை அப்படியே வந்து 60-70களில் வந்த பாடல்களில் நீந்தி நீச்சல் அடிக்கிற மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரியான பாடல்கள்லாம் உங்களுக்காக வரப்போது கொண்டு வந்திருக்கேன். ஸோ திரைக்கான நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமுதம் படத்துக்காக ஒரு பாட்டு ஒன்று வந்துட்ருக்கு, மாமா மாமா மாமா அப்படிங்கிற பாட்டு தான். ஸோ என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு யார் எழுதுனாங்க பார்த்தீங்கன்னா, டிஎம் சவுந்தரராஜனோட வாய்ஸில் அந்த ஜமுனாராணி சேர்ந்து பாடியிருக்காங்க. கேவி மகாதேவனோட இசையில் வந்து இந்த பாட்டு வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

0: அண்ணா, வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுண்ணா.
1: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
0: ஐயோ அண்ணா, நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
1: சரி, வழக்கம் போல ஏதாவது மரத்துல போய் மோது.
0: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு? கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா, மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க, அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: படகோட்டி படத்துலேருந்து கல்யாண பொண்ணு கொண்டாடி வர மலையிலேருந்து பாட்டு கேட்டு முடிச்சேன். நேரம் வந்து 1:12 ஆகிட்டு இருக்கு. டிஎம் சவுந்தரராஜனோட வாய்ஸில், வாலியோட வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் அண்ட் ராமமூர்த்தியோட இசையில் வந்து இந்த பாட்டை கேட்டு முடித்தோம். திரைகாலம் தான் கேட்டுட்ருக்கீங்க, ஆர்ஜே கவிதா கூட. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை பெற்ற மகராசி அந்த படத்துலேருந்து மணப்பாறை மாடு கட்டி அந்த பாட்டு தான் வந்து கேட்க போகிறீங்க. டிஎம் சவுந்தரராஜனோட வாய்ஸில், மருதகாசியோட லிரிக்ஸில், கேவி மகாதேவனோட மியூசிக்கில் இந்த பாட்டு வந்துட்டுருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் டு ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

பாசம் படத்துக்காக ஜல் ஜல் சலங்கை ஒலி அப்படிங்கிற பாட்டை கேட்டு முடிக்கும்போது நேரம் 1:21 ஆகிட்டு இருக்கு. எஸ் ஜானகியோட வாய்ஸில், கண்ணதாசனோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் அண்ட் ராமமூர்த்தியோட காம்போவில் ஒரு பாட்டு கேட்டு முடித்தோம். ஸோ திரைக்கானம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. 1:21 நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய அடுத்த பாடல் நம் நாடு படத்துக்காக ஒரு சூப்பரான பாட்டு, ஆடை முழுதும் நனைய நனைய மழை அடிக்கிறது அப்படிங்கிற பாட்டு. மழை அடித்தா நல்லா தான் இருக்கும். பி சுஷீலாவோட வாய்ஸில், வாலியோட லிரிக்ஸில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில் வந்து வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: இன்னா வெயில்.
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட்டு, வா சுருதி போலாம்.
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

மணப்பந்தல் படத்துக்காக உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சுஷீலா வந்து பாடிட்டு போயிருக்காங்க. விஸ்வநாதன் அண்ட் ராமமூர்த்தியோட இசையில இந்த பாட்டை கேட்டு முடிக்கும் போது நேரம் 1:31 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 103.4 திரைக்கானம் கேட்டுட்ருக்கீங்க. 60, 70, 70களில் வந்த பாடல்களை கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,

நினைத்ததை முடிப்பவன் படத்துக்காக ஒரு சூப்பரான பாட்டு, பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த அப்படிங்கிற பாட்டு. டி எம் சவுந்தரராஜனோட வாய்ஸில், புலமைப்புத்தன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

பானை பிடித்தவள் பாக்யசாலி அப்படிங்கிற படத்துலேருந்து புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணை அப்படிங்கிற பாட்டு, திருச்சி லோகநாதனோட வாய்ஸில், சுந்தர வாத்தியாரோட லிரிக்ஸில், எஸ் வி வெங்கட்ராமனோட மியூசிக்கில் கேட்டு முடிக்கும்போது நேரம் 1:41 ஆயிடுச்சு. ஸோ இந்த பாட்டை கேட்கும்போது என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாண வீட்டிலலாம் வந்து பொண்ணு, அதாவது கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு வருவாங்க, திருப்பி கிளம்பும்போது இந்த பாட்டு போடுவாங்க. ஸோ ஓகே, பொண்ணு வந்து வந்துட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வரும். அதே மாதிரி திருப்பி வீட்டுக்கு வரும்போது வாராயோ தோழி வாராயோ அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்று கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக. இப்போயும் வந்து அந்த வில்லேஜில் வந்து இந்த மாதிரியெல்லாம் பாடல்கள் போட்டுட்ருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் எங்கே வந்து சொல்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபேஸ்புக் பேஜில் வந்து நான் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த அதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இனிமேல் வந்து வில்லேஜில் சில இடங்களில் வந்து இந்த மாதிரி பாடல்களை போடுறது வந்து நானுமே கேட்டிருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் வந்து திரைக்காலம் தான் கேட்டிருக்கேன், நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகிற பாடல் வந்து ஆரவல்லி அப்படிங்கிற படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு, சின்ன குட்டி நாத்தனா அப்படிங்கிற பாட்டு. அதுவும் வந்து திருச்சி லோகநாதனோட வாய்ஸில், ஜி ராமநாதனோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

பணமா பாசமா படத்துக்காக இழந்த பழம் இழந்த பழம் அப்படிங்கிற பாட்டு எல்ஆர் ஈஸ்வரியோட வாய்ஸ்ல, கண்ணதாசனோட லிரிக்ஸ்ல, கே வி மகாதேவனோட மியூசிக்ல கேட்டு முடிக்கும் போது நேரம் 1:49 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகாணம் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. திரைகாணத்துல அடுத்ததா என்ன பாட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்துக்காக சலாம் பாபு அப்படிங்கிற பாட்டு. ஜிக்கியோட வாய்ஸ்ல, மருதகாசியோட லிரிக்ஸ்ல, தட்சிணாமூர்த்தியோட மியூசிக்கில் வந்து வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

மரகதம் படத்துக்காக குங்கும பூவே குஞ்சுப்புறாவே அப்படிங்கிற பாட்டு ஜேபி சந்திரபாபு அண்ட் ஜமுனாராணியோட வாய்ஸில் எஸ்எம் சுப்பையாவோட மியூசிக்கில் கேட்டு முடிக்கும்போது நேரம் 1:56 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது திரை கானம் வித் மீ ஆர்ஜே கவிதா. ஆமாங்க, ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைவு பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதோட நான் இங்கேருந்து கிளம்புறேன். இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்டேருந்து பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் ஆர்ஜே கவிதா. ஸோ ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் நாடு படத்துக்காக நான் 7 வயசில் அப்படிங்கிற பாட்டு எல்ஆர் ஈஸ்வரோட வாய்ஸில் வாலியோட லிரிக்ஸில் எம்எஸ் விஸ்வநாதனோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

நேரம் 2:01 ஆயிட்டிருக்கிறேன். பாய் எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், இதமா இசையாய் பல பாடல்கள் கேட்க போகிறோம். அதில் நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் கேட்கலாமா? சூரியன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். தேவாவுடைய இசையில் வாலியுடைய வரிகள், அழகான ஒரு பாடலுங்க. வாங்க கேட்கலாம், இணைந்து கேட்கலாம் உங்களுக்காக இப்போது.

0: ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான்தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போற. பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்ற.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
3: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
0: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
3: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு லைட்டு டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு லைட்டு டிவி ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ
4: தான்.
3: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 2:10 ஆயிற்றுக்கு. அடுத்து உங்களுக்காக எத்தி திருமதி பழனிசாமி திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
3: திருமதி பழனிசாமி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காகவே ஒரு அழகான பாடல், இளையராஜாவுடைய இசையில பாலியுடைய வரிகள், மனோ மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல், கேட்கலாமா?

இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். தங்க மனசுக்காரன் திரைப்படத்திலிருந்து ரொம்ப அழகான ஒரு பாடல் இளையராஜாவோட இசையில கங்கை அமரன் வரிகள்ல மனோ மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் கேட்டு முடிச்சோம். அடுத்து என்ன பாட்டு கேட்க போறோம் அப்படின்னா ரோஜா திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மானோட இசையில வைரமுத்து வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு நெஞ்சிருங்க.

நிறைவு பாடலா உங்களுக்காக தெற்கு தெரு மச்சான் திரைப்படத்திலிருந்து ரொம்ப அழகான ஒரு பாடல், மணிவண்ணனுடைய அவர் இயக்கிய படம், தேவாவுடைய இசைகளை காளிதாசனுடைய வரிகள்ல எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டு நினைச்சிருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதுல.

0: और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत
1: और उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी जगबंधु
0: चेतना
1: और मुकुल के साथ विमलेश को आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग
3: சவா என்ன வெயிலு
4: என்ன சார் வீடு தெரிஞ்சீங்களே கிடைச்சிருச்சு போல
3: அட நீ வேற இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்
4: சரி சரி ஃபீல் பண்ணாத நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன் அங்க போவோமா
3: ஆஹா ரைட்டு வா சுருதி போலாம்
4: நீ குருவி நான் பார்த்து வச்சிருக்க வீட்டு ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாடுறா
3: என்ன சொல்ற குயிலு
1: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன
5: வாடி வாடி
6: மரங்களை வளர்ப்போம் இயற்கையை காப்போம்
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4
7: நேரம் 3 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்
1: வணக்கம் செய்தி சுருக்கம் வாசிப்பவர்

தலைவர் சுதாகுமரன். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் பிறப்பு இறப்பு திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தின் போது அவதூறாக பேசியதாக கூறி கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக இந்தியா 27 நாடுகளுடன் இருதரப்பு ஒப்பந்தம் செய்துள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. நீட் விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கையை தில்லி உட்பட பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெறவோ அல்லது ரத்து செய்யவோ எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட மோகனூர் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் 6.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திறன்மிகு மைய பணிமனை கட்டடத்தினை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். திண்டுக்கல்லில் புதிய மாநகராட்சி பேருந்து நிலையத்திற்கான அடிக்கலையும் முதலமைச்சர் நாட்டினார். சென்னை எழும்பூர் திருச்சி சோழன் விரைவு ரயில் வரும் 26 மற்றும் அடுத்த மாதம் 2 தேதி கடலூர், கும்பகோணம், தஞ்சாவூருக்கு பதிலாக விருதாச்சலம் வழியாக திருச்சி சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 3:03 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம், யார் நம்ம கூட இருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. அதாவது உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி தாய்ப்பால் வங்கிகள், முக்கியமாக ஹியூமன் மில்க் பேங்க் குறித்து நம்ம கூட பேசுறதுக்காக மெட்ராஸ் மருத்துவ கல்லூரியுடைய குழந்தைகள் நலத்துறை துணை பேராசிரியர் டாக்டர் டி சங்கீதா அவர்கள் இருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் மேடம்.
0: அதாவது இந்த உலகத்திலேயே புனிதமான ஒரு செயல்னா தாய்ப்பால் அப்படின்னு சொல்வாங்க.
1: கண்டிப்பா,
0: அதை தாண்டிதான் அடுத்த கட்டம், ஏன்னா குழந்தை பிறந்து முதல் உணவு தாய் தான் கொடுக்கிறது. சோ இந்த தாய்ப்பால் வங்கி அப்படின்னா என்ன, அது எப்படி செயல்படுது டாக்டர்?
1: இந்த தாய்ப்பால் வங்கின்றது பார்த்தீங்கன்னா 1909 ஆஸ்திரியாவில் தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த தாய்ப்பால் வங்கி வந்து செயல்படப்பட்டது. நம்மளுக்கு வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1989 மும்பையில் டாக்டர் அர்மிதா ஃபெர்னாண்டஸ்ன்றவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. தமிழ்நாடுல ஃபஸ்ட்டு தாய்ப்பால் வங்கி வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் சைல்டு ஹெல்த்தில் இருக்கிற தாய்ப்பால் வங்கி தான் டாக்டர் குமுதா மேடமால் ஓப்பன் பண்ணப்பட்டது.
0: ஓகே,
1: இதோட ஆக்சுவலாக எதுக்காக இது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, நிறைய டைமில் வந்து மதர்ஸால் பேபிக்கு வந்து ஃபீட் பண்ண

0: முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும்.
1: ஆமாம்,
0: அது வந்து என்ன காரணமாக வேணாலும் இருக்கலாம். மதர்னால, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதர் வெளியில் டெலிவர் ஆகுறாங்க, பேபிஸ் வந்து முன்னாடியே வந்துடுது. ஸோ பேபிஸ்க்கு வந்து மதர் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அந்த டைமில் அந்த பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு.
1: ஓகே,
0: சில டைமில் வந்து என்னாகும்னா குறைமாத குழந்தைகள், லோ பர்த் வெயிட் பேபிஸு, இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற சைல்டுக்கு வந்து மதர்ஸ்க்கு தேவையான அளவுக்கு மில்க் சப்ளை வந்து வராது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எப்படி ஃபீட் பண்ணுறது, அந்த ஃபீடிங் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு.
1: ஆமாம்,
0: ஸோ அப்போ தான் வந்து இந்த மில்க் பேங்கோட கான்செப்ட் வந்து வந்துச்சு.
1: ஓகே,
0: ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனக்கு பால், தன் குழந்தைக்கு தேவையான பால் போக மீதி இருக்கிற பாலை மதர்ஸ் வந்து அந்த பேங்க்கில் டொனேட் பண்ணும்போது அந்த மில்கை வந்து ப்ராசஸ் பண்ணி தேவையான குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறது தான் இந்த தாய்ப்பால் வங்கியோட
1: முக்கியமானது.
0: கலெக்ட்ஸ், ப்ராசஸஸ் and dispense.
1: Okay, ஒரு சேவை தான் இது ஆக்சுவலி சொல்ல போனா.
0: உண்மையாலுமே அதாவது ஒரு மகத்துவமான சேவை,
1: சேவைன்னு சொல்லலாம். ஓகே, நேயர்களே, நீங்களுமே டாக்டர் கிட்ட பல கேள்விகளை கேட்கலாம். 298-6-0038 அல்லது 298-5-2-0-5-5-4 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. மறக்காம முன்னாடி 0-4 சேர்த்துக்கோங்க. நம்ம கூட இந்த தாய்ப்பால் வங்கி பத்தி பல விஷயங்கள் பேசுறதுக்காக பீடியாட்ரிஷியன் டாக்டர் சங்கீதா அவர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ரொம்ப நிதானமா பதில் சொல்ல போறாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கண்டிப்பா அவங்க கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். முதல் நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம், யார் இங்க இருந்து? அந்த ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்களே. ஓகே, வணக்கம், யார் இங்க இருந்து? சூப்பர். நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், கால் பண்றவங்க தயவு செய்து உங்களுடைய ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க. அப்பதான் நீங்க பேசுறதும் உங்களுக்கு கேட்கும், அவங்க பேசுறதும் எல்லாருக்கும் கேட்கும். நம்ம கூட டாக்டர் சங்கீதா அவர்கள் தான் இருக்காங்க. டாக்டர், இந்த தாய்ப்பால் வங்கி ஏன் அவசியம் டாக்டர்?
0: அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் தாய் வந்து பால் கொடுக்கறது வந்து இமீடியட்டாக சில குழந்தைங்களுக்கு கிடைக்காது. அது வந்து மதர் ரீசனாக இருக்கலாம், இல்லை பேபி ரீசனாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேபிஸ்க்கு வந்து மில்க் சப்ளை பண்ணுறதுக்கு தான் இந்த மில்க் பேங்க். இது வந்து மூணு டைப்பாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் லாக்டேஷன் மேனேஜ்மெண்ட் யூனிட்னுவாங்க, இன்னொன்று வந்து லாக்டேஷன் மேனேஜ்மெண்ட் சென்டர்ஸ், இன்னொன்று லாக்டேஷன் சப்போர்ட் யூனிட்ஸ். இது என்ன டிஃப்ரென்ஸ் இது மூணுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டெலிவரி பாயிண்ட்ஸ்லையும் இருக்கிறதுக்கு பேர் வந்து லாக்டேஷன் சப்போர்ட்டிங் யூனிட்ஸ். அது வந்து என்னென்னா, அவங்களோட வேலை என்னென்னா, ஒரு மதர் வந்து டெலிவர் பண்ண உடனே அந்த பேபிக்கு பிரஸ்ட் ஃபீடிங் சப்போர்ட் பண்ணுறது தான் அவங்க வேலை.
1: ஓகே,
0: ஸோ அங்கே வந்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் அண்ட் இனிஷியேஷன் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங்.
1: இது எல்லா ஹாஸ்பிட்டல்,
0: எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும், எல்லா டெலிவரி பாயிண்ட்ஸ், எல்லா பிஹெச்சிஸ், எங்கெல்லாம் டெலிவரி நடக்குதோ அது எல்லாமே லாக்டேஷன் சப்போர்ட் யூனிட்ஸ். ஒரு லாக்டேஷன் சப்போர்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க.
1: ஓகே,
0: லாக்டேஷன் மேனேஜ்மெண்ட் சென்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து இந்த சப்போர்ட் பண்ணுறதை விட அது கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மதருக்கு சப்போஸ் மில்க் சப்ளை ஏதாவது கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு அந்த மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி திருப்பி அந்த பேபிக்கு ரீஃபீட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ காம்ப்ரிஹென்சிவ் லாக்டேஷன் மேனேஜ்மெண்ட்னா அதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் சுப்பீரியர் யூனிட். அது வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் சேர்த்து அவங்க எக்ஸ்ட்ராவாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாஸ்டுரைசேஷன் அப்படின்னு பதப்படுத்துதல் அந்த ப்ராசஸையும் சேர்த்து பண்ணுவாங்க.
1: ஓகே,
0: ஸோ இந்த மாதிரி சென்டர்ஸோட மெயின் ரீசன் என்னென்னா, பல மதர்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி அதை ஒரு ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணி பாஸ்டுரைஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு எந்தெந்த பேபிக்கு தேவையோ அந்தந்த டைமில் டிஸ்பென்ஸ் பண்ணுறது.
1: ஓகே,
0: ஸோ மதர் வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியாத பேபியக்கு நம்ம சப்ளை ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த பாஸ்டுரைஸ் டோனார் ஹியூமன் மில்க்.
1: ஓகே, நேர்களே கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை இப்போ தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, நிச்சயமாக பல சந்தேகங்கள் இருக்கும். அந்த ஒரு ஹெக்டிக்கான ஒரு பீரியடில் இது பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, இப்படி ஃபீட் பண்ணலாமா, இந்த மாதிரி ஃபீட் பண்ணலாம்,
0: கன்ஃபியூஷன் எல்லாருக்கும்
1: நிறைய இருக்கும். ஸோ உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தாராளமாக டாக்டர் கிட்ட கேட்கலாம். 298-6-0038 அல்லது 298-5-2-0-5-5-4 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காமல் 0-4 சேர்த்துக்கோங்க. வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம்,
2: வணக்கம். மதி மேடம்.
1: மதி,
2: மதிய வணக்கம்.
1: ஓகே சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: ராயப்பேட்டை வெங்கட். குட் ஆஃப்டர்நூன் டாக்டர்.
0: குட் ஆஃப்டர்நூன் சார்.
2: மேடம், ஒரு ரெண்டு கேள்வி இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: சொன்னீங்க இது வந்து ஸ்டோர் பண்ணி பல டைமர்கிட்ட கலெக்ட் பண்ணி பாஸ்டரைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கீங்க.
0: ஆமா சார்.
2: அதுக்கு வேலிடிட்டி பீரியட் ஒன்று.
0: ஓகே,
2: ரெண்டாவது இப்போ ஒரு இன்னொரு பதிலும் சொன்னீங்க, ஒரு சில காரணங்களால குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியல. அவங்களுக்கு வந்து கம்பல்சரி 6 மந்த்ஸ் கொடுக்கணும் as per WHO norms.
0: ஆமா சார்.

0: இது நீங்க 6 மாசமே ப்ரொவைட் பண்ணுவீங்களா?
1: ஓகே,
0: தேங்க் யூ, நான் கேட்டுக்கறேன்.
1: ஓகே சார், ஓகே, தேங்க் யூ, ரொம்ப நல்ல கேள்வி. அது ஆக்சுவலி வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம டீப் ஃப்ரீ, அதாவது அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஸோ நம்ம என்ன இந்த மில்க் பேங்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மதர் வந்த உடனே தே வில் கிவ் அ ஜென்ரலைஸ்ட் கவுன்சிலிங். ஒரு கவுன்சிலிங், என்னென்ன அட்வான்டேஜஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங், அவங்களுக்கு வேறு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா, ஒரு ஒன் ஆன் ஒன் கவுன்சிலிங் செஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வி வில் ஒரு கன்சென்ட் வாங்கணும். ஸோ இந்த மில்க் டொனேஷன் வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது. ஸோ வாலண்ட்ரியாக ஒரு மதரே வந்து எனக்கு கொடுக்க விருப்பப்பட்டு கொடுக்கணும், அதுதான். ஸோ ஒரு வாலண்ட்ரி கன்சென்ட் வாங்கணும். அதுக்கடுத்தது அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு 2-3 டிசீஸுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அவங்க ஆல்ரெடி வச்சுருந்தாங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இல்லாட்டி அந்த டெஸ்ட் அவங்க பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன் நெகட்டிவ் ஆனால் தான் அவங்க வந்து எலிஜிபிள் ஆவாங்க.
2: ஓகே,
1: ஸோ அது என்னென்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஐவி, ஹெச்பிஎஸ்ஏஜின்னு அந்த மஞ்சக்காமாலைக்குரிய டெஸ்ட்டு, அப்புறம் விடிஆர்எல், இந்த 3 டெஸ்ட்டோட ரிப்போர்ட்ஸும் இருக்கணும். சப் அவங்க வந்து ஒன்ஸ் எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் மில்க் எக்ஸ்பிரஷன் பண்ணி அந்த மில்க் எக்ஸ்பிரஸ் ஆன மில்கை வந்து பூல் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு மதருக்கும் தனித்தனியாக ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ மினிமம் ஒரு லெஸ் தென் 5 மதர்ஸ், ஓகே, ஸோ மேக்ஸிமம் 5 மதர்ஸ் பண்ணலாம். லெஸ் தென் 5 மதர்ஸ் நம்ம பூல் பண்ணி, பூல் பண்ண மில்கை வந்து பாஸ்டரைஸ் பண்ணிட்டு, பாஸ்டரைஸ் பண்ணதுக்கப்புறம் மைக்ரோபயாலஜிக்கல் கல்ச்சருக்கு அனுப்பணும்.
2: ஓகே,
1: ஸோ இந்த கல்ச்சர் நெகட்டிவ் வந்ததுக்கப்புறம் தான் அந்த மில்கை வந்து நம்ம வந்து டிஸ்பென்ஸ் பண்ண முடியும். ஸோ ஆஸ் ஆன் வென் நம்ம டிஸ்பென்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மில் கல்ச்சர் நெகட்டிவ் மில்கை வந்து டீப் ஃப்ரீசரில் -20°C நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
2: ஓகே,
1: இப்போ தான் இந்த சார் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அப்படி நம்ம டீப் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண மில்கை 6 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.
2: யூஸ் பண்ண,
1: ஆமாம், பட் அது கல்ச்சர் நெகட்டிவ் மில்காக இருக்கணும். ஓகே, 6 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம அது வேலிட் தான், யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் ஃப்ரீசர்ஸ், ஹோம் டீப் ஃப்ரீசர்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுறது வந்து 3 மந்த்ஸ் மேக்ஸிமம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து நம்மளோட ஓன் பேபிக்கு யூட்டிலைஸ் பண்ணும் போது அதை 3 மந்த்ஸ் வச்சுக்கும் அன்பாஸ்டரைஸ்ட் மில்கே கொடுக்கலாம்.
2: ஓகே, இப்போது இன்னொரு சந்தேகம் வருது டாக்டர். இப்போது வீட்டில் இருக்கவங்களே வந்து ஒரு ஒன்ஸ் வந்து ஃபீட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் ஃபீட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, பட் அவங்களுக்கு செக்ரிகேட் ஆகிட்டே இருக்குன்னா அவங்க வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ்லேயே அதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்.
1: தாராளமாக பண்ணி வைக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, அதை நான் உங்களுக்கு கலெக்ஷனில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அவரோட 2 கேள்விக்கும் நான் ஃபஸ்ட்டு பதில் சொல்லிடுறேன். இந்த பாஸ்டரைஸ்டு டோனார் ஹியூமன் மில்க், அதாவது தாய்ப்பால் வங்கியிலேருந்து கொடுக்குற பாலுக்கு பேர் பாஸ்டரைஸ்டு டோனார் ஹியூமன் மில்க், PDHM சொல்வாங்க. அவர் வந்து 6 மாசம் கால வரை தாய்ப்பால் கொடுக்க சொல்றீங்க. இந்த நீங்க இந்த PDHM 6 மந்த்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஒன்று வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த PDHM வந்து மதர்ஸ் ஓன் மில்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது.
2: ஓகே,
1: ஓகே, மதர்ஸ் ஓன் மில்க் சுப்பீரியர் டு ஆல். அந்தந்த குழந்தைக்கு தேவையான அந்தந்த தாய் அந்தந்த குழந்தைக்கு கொடுக்குற மில்க் தான் இருக்கிறதுலே சுப்பீரியர். ஏன்னா இது எல்லாமே ஒரு கஸ்டம் மேடாக இருக்கும். சப்போஸ் ஒரு ப்ரீடம் பேபிக்குரிய மில்க் வந்து, ஒரு ப்ரீடம் மதரோட மில்க் வந்து அந்த ப்ரீடம் பேபியோட க்ரோத்துக்கு தேவையான மாதிரி இருக்கும்.
2: ஓகே,
1: அதுவே ஒரு டேர்ம் பேபின்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தாய்ப்பால் ஒன்றுனாலும் குழந்தைக்கு என்ஐசியூவில் இருக்கலாம், மதர் வந்து வேற எங்கேயாவது அட்மிட் ஆகிருக்கலாம், இல்லை பேபிக்கு வந்து சக்கிங்லாம் ஒழுங்காக இல்லாமல் ஒரு ப்ரீமெச்சுவர் பேபியாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மதர்கிட்ட அந்த குழந்தையால டைரெக்டாக ஃபீட் எடுத்துக்க முடியாத தருணத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த PDHM.
2: ஓகே,
1: பட் இந்த PDHM-ஏ வச்சு நம்ம வந்து தாய்ப்பால் வங்கியிலேருந்து வர பாலையே வச்சு நம்ம அந்த குழந்தைய வந்து வளர்க்கணும்னு நினைக்கக்கூடாது, அது பண்ணவும் முடியாது. ஸோ அது ஒரு பிரிட்ஜ் மாதிரி, அந்த மதருக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த பேபிக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த
2: PDHM. ரொம்ப தெளிவாக நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க, தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட் நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
3: ஆ மேம் வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுகிறேன்.
2: சந்திரசேகர் சொல்லுங்க, டாக்டர் இருக்காங்க.
3: ஓகே டாக்டர், வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம்.
3: நீங்க சொல்லிருந்தீங்க இந்த பிரஸ்ட் ஃபீட் பத்தியும் சொல்லிருந்தீங்க.
1: ஆமா மேம்.
3: இதுல என்ன ஒண்ணுனா, அந்த ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கக்கூடிய அந்த ஒரு மில்க் அப்படிங்கறது மேக்ஸிமம் 4 hours தான் அதனுடைய கெப்பாசிட்டியா?
1: ஆமா சார், ஆமா மேம்.
3: ரூம் டெம்பரேச்சர் என்ன, இப்போ காலையில தாய்மார்கள் போயிட்டாங்க அப்படின்னா மத்தியானத்துக்கு குழந்தைக்கு இந்த ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கக்கூடிய மில்க் வந்து நான் கேள்விப்பட்டேன் 4 hours குள்ள யூஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு.

0: அது எந்த அளவுக்கு உண்மை அது ஒண்ணும். ரெண்டாவது வந்து இந்த மில்க் வந்து அதிகமாக சுரக்கணும் பெண்களுக்கு, சிலருக்கு அந்த அளவுக்கு சுரக்கல அப்படின்னா என்ன மாதிரியான உணவு முறைகள்ல அவங்க வந்து மேற்கொள்ளலாம்? ஏன் சிலருக்கு வந்து அந்த மில்க் ஃபீட் பண்ற அளவுக்கு சுரக்க மாட்டேங்குது சில எக்ஸப்ஷனல் கேசஸ்ல, அதை பத்தியும் சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா மேடம். ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னது வந்து கலெக்ஷன் ஆஃப் மில்க் பற்றியும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் வந்து 4 hours வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து வெளியில் வச்சுருந்தோன்னா அந்த பாக்டீரியல் க்ரோத்லாம் வந்து அந்த சைல்டுக்கு வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நம்ம WHO ரெக்கமெண்டேஷன் படி 6 hours வச்சுக்கலாம். பட் நம்மளது வந்து ஒரு ட்ராபிக்கல் கிளைமேட் இருக்கிற கண்ட்ரின்றதுனால 4 hours வரைக்கும் இட் இஸ் அட்வைசபிள். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிறோம் நம்ம வந்து, சப்போஸ் மோஸ்ட்லி எப்போ நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வைப்போம்னா மதர் வந்து ஒர்க்கிங் மதர், இல்லை ஏதோ சம் ரீசன் பேபி

0: ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் இட் இஸ் அட்வைசபிள். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிறோம் நம்ம வந்து, சப்போஸ் மோஸ்ட்லி எப்போ நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வைப்போன்னா, மதர் வந்து ஒர்க்கிங் மதர் இல்லை ஏதோ சம் ரீசன் பேபி விட்டு அவங்க பிரிஞ்சு போகிற டைமில் மற்ற யாராவது ஒருத்தர் ஃபீட் பண்ணி வைக்கும் போது தான் நம்ம இந்த மில்க் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வைப்போம். ஸோ அந்த மாதிரி சப்போஸ் அந்த டியூரேஷன் வந்து ப்ரொலாங்காக போகும்போது 24 hours கூட நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ஸ்டோர் பண்ணும் போது நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட்டரோட சில்லர் கம்பார்ட்மெண்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். சில்லர் கம்பார்ட்மெண்ட்டாக நம்ம மில்க் பேக்கெட்லாம் வைப்போம் இல்லைங்களா, அதுதான் சில்லர் கம்பார்ட்மெண்ட். அதில் வந்து ஒரு 4 degrees Celsius வரைக்கும் இருக்கும், அங்கே வந்து நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 24 hoursக்கு மேலேயும் நம்ம ஸ்டோரேஜ் தேவை அப்படின்னா நம்ம வந்து அதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ஃப்ரீசரில் -20 degreesல ஸ்டோர் பண்ணும் போது 3 months வரைக்கும் ஹோம் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
1: ஓகே
0: ஓகேங்களா. ஸோ இது வந்து எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் தேவை. ஏன்னா இப்போ நம்ம எல்லா விமனும் மோஸ்ட்லி தே ஆர் ஆல் ஒர்க்கிங். ஸோ கவர்மெண்ட் செக்டரில் ஒரு 1 year வரைக்கும் மெட்டர்னிட்டி லீவ் தராங்க, ப்ரைவேட் செக்டர்ஸில் அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம அட்வைஸ் படி 2 years வரைக்கும் பேபிக்கு வந்து நம்ம பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும்னு சொல்கிறோம். 6 months வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங், அதாவது தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும். 2 years வரைக்கும் இதர உணவுகளோடு சேர்ந்து தாய்ப்பால் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் மதர் ஒர்க்குக்கு போகணும் போது ஒரு கேர் கிவர் யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கப்போ இல்லை பாலாடையிலையோ அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு நம்ம அவங்களை ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம்.
1: ஓகே, இப்போது நீங்கள் சொன்னீங்களே டாக்டர், நம்ம ஃப்ரிட்ஜுக்கு அதாவது ரெஃப்ரிஜரேட்டருக்கு கீழே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, அது எடுத்து வெளியில் வச்சு இப்போ இந்த நார்மல் ஜூஸ் கொடுத்தாலே கூலிங்லாம் போனதுக்கப்புறம்?
0: எஸ் தட்ஸ் அ குட் க்வெஸ்சன். அப்படி எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லியூக்வோம் வாட்டரில், ஒரு மிதமான சூடு இருக்கிற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து அந்த கண்டெய்னரை அதில் வச்சுட்டு ஒரு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 to 4 hours நம்ம அதை வெளியில் வச்சுக்கலாம்.
1: ஓகே ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து லைனில் இருக்கீங்க, பேசலாம்? ஓகே, நேர்களே நீங்களும் கால் பண்ணணும் அப்படின்னா 2986-00-38 அல்லது 2952-0554 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். முன்னாடி மறக்காமல் 044 சேர்த்துக்கோங்க. டாக்டர், இப்போது பொதுவாகவே அந்த காலத்தில் பாட்டிங்கள் இல்லை நம்ம அம்மாக்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும்னா உட்காந்து அதெல்லாம் பண்ணிட்டு தான் இது பண்ணுவாங்க. பட் இப்போது இந்த ஜென்ரேஷனில் வேலைக்கு போகும்போது அதை ஃப்ரிட்ஜில் வச்சாலே அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய இருக்குது.
0: வெரி ட்ரூ, அந்த மித் இருக்குது தான். பட் இப்போ வந்து எல்லாம் நம்ம எல்லாம் எஜுகேட்டடாக இருக்கும், சயின்ஸ் வளருது, எல்லாமே இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்மளோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும்
1: மாறிக்கணும். ஓகே டாக்டர், வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? ஓகே டாக்டர், என்னுடைய அடுத்த கேள்வி என்னென்னா, எந்த குழந்தைங்களுக்கு இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் டாக்டர்? எந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு இது ரொம்ப அவசியம் அண்ட் அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்?
0: தாய்ப்பால் வங்கி வந்து மெயினாக ப்ரீடம் பேபிஸ், குறைமாத குழந்தைகள், இடை குறைவாக பிறந்த குழந்தைகள், 2.5 kilos கம்மியாக இடை குறைவாக பிறந்த குழந்தைகள், ஆர்ஃபன் பேபிஸ் நிறையா, அம்மா சில டைம் இறந்துருவாங்க மெட்டர்னிட்டி டைமில், அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க, சில அபேண்டன் பேபிஸ் அதாவது தாய் தந்தையர் வந்து விட்டுட்டு போன குழந்தைகள் எல்லாம் அரசு மருத்துவமனை வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகுது. மதர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மதருக்கு ஏதாவது ஒரு லாக்டேஷன் ப்ராப்ளம், லாக்டேஷன் ஃபெயிலியரோ இல்லை ஒரு மில்க் சப்ளை வந்து இன்னும் ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகலைனாலும் அந்த டைமில் அந்த பேபிக்கு வந்து ஃபீட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாகுது. இல்லை மதர் ஏதாவது சிக்காக இருக்காங்க, மதர் ஐசியூவில் அட்மிட் ஆயிருக்காங்கன்னா அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இந்த தாய்ப்பாலை தானமாக வழங்குறதுக்கு யார் யாரெல்லாம் தகுதியானவங்க டாக்டர்?
0: ஃபஸ்ட்டு நான் ஃபார்மோஸ்ட் சொன்னது வாலண்ட்ரி, இட் இஸ் அ வாலண்ட்ரி மூவ்மெண்ட், அதாவது அந்த மதரோட வில்லிங்னஸ் இருக்கணும். ரெண்டாவது வந்து அவங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக ஹீமோடைனமிக்லி ஸ்டேபிளாக இருக்கணும்.
1: அந்த 3 tests எடுத்து,
0: ஆமாம் அந்த 3 tests எடுத்துருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். ப்ரீவியஸாக ஒரு 1 year பிளட் டிரான்ஸ்மிஷன் எதுவும் எடுத்துருக்கக்கூடாது.
1: ஓகே,
0: அண்ட் பார்த்திங்கன்னா சிக்கன் பாக்ஸ் அந்த மாதிரி ஆக்டிவ் வைரல் லீஷன் எதுவும் பிரெஸ்டில் இருக்கக்கூடாது.
1: ஓகே,
0: லைவ் வேக்சின் ஹெப்படைட்டிஸ் பி இந்த சிக்கன் பாக்ஸ் வேக்சினோ இல்லை MMR வேக்சினோ லைவ் வேக்சின்னா எடுத்திருந்தாங்கன்னா 3 months வந்து அவங்க டொனேட் பண்ணக்கூடாது.
1: ஓகே,
0: ஸோ இதில் தான் வந்து பண்ணக்கூடாதுன்றதுங்க, இதை இல்லாத மற்ற யார் வேணாலும் பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
2: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையிலேருந்து கலியில் அம்மது பேசுகிறேன். டாக்டர் கிட்ட பேசலாமா?
0: ஆ சொல்லுங்க சார்.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் சார்.
2: சொல்லிட்டு இருக்கீங்க தாய்ப்பால் வர நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருக்கு.
0: நன்றி சார்.
2: சில கேள்வி என்னன்னா, 2 கேள்வி
0: சொல்லுங்க சார்.
2: இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நேயர்கள் நிறைய பேர் கேக்குறாங்க, இவங்க டொனேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, இவங்க எங்க அது வந்து தேர்ந்தெடுக்கிறது, அது ஒண்ணு. இப்ப நிறைய

0: பேருக்கு தாய்ப்பால் கிடைக்கல, இப்போ அவங்க அதுக்கு தேடுறாங்க, அது எங்க வந்து வங்கி அணங்கிறது, அதை பத்தி நீங்க சொல்லுங்க ரெண்டு க்வெஸ்சன்.
1: ஓகே, ஸோ யாரை எங்க கொடுக்கணும் எங்க வாங்கணும் இதுதான் அவரோட டவுட்டு. ஓகே, ஸோ வந்து கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அரசு மருத்துவமனைகள், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எய்தர் சிஎல்எம்சி அதை ப்ராசஸ் பண்ணுற யூனிட் இருக்கும், இல்லாட்டி எல்எம்சி அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற யூனிட் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் கொடுக்கணுன்ற விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸில் கொடுக்கலாம். இது இல்லாமல் ப்ரைவேட் பேங்க்ஸும் இருக்குது, பட் கவர்மெண்ட் பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ, நம்ம வந்து எதுவுமே பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இது வந்து ஓப்பன்னா எல்லாருக்கும் வந்து அந்தந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கொடுக்க முடியாது, ஏன்னா அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கே வந்து பார்த்திங்கன்னா அதோட நீட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது பேபி ஹாஸ்பிட்டல், சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனி டைம் 60-70 பேபிஸ் இருக்கும்.
2: ஓகே,
1: ஸோ அதில் வந்து ஒரு 40-50% பேபிஸ் வந்து மில்க் பேங்க் டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கே 1-2 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் வரைக்கும் வந்து டிஸ்பென்ஸ் ஆகும்.
2: ஓகே,
1: ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அங்கே கலெக்ட் பண்ணுற மில்க் வந்து அங்கே இருக்கிற பேபிஸ்க்கு தான் யூட்டிலைஸ் ஆகும். அண்ட் ஈவன் அங்கே இருக்கிற மதர்ஸ்க்கு நம்ம கொடுக்கணுன்னாலும் அந்த மதர் வந்து அந்த இண்டிகேஷன் அந்த டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலே கொடுத்தா தான் அந்த பேபிக்கு வந்து அந்த மில்க் போய் சேரும்.
2: ஓகே,
1: ஸோ ஜஸ்ட் லைக் தட் நம்ம கொடுக்க முடியல அப்படின்றதுனால அதை எடுத்துக்க முடியாது. அதுக்கு ஒரு கிளியர் கட்டாக இந்த காரணத்துக்காக இந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கிடைக்கல, அதனால நம்ம தாய்ப்பால் வங்கியிலேருந்து இந்த குழந்தைக்கு இவ்வளோ ML கொடுங்க அப்படின்னு ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் நம்ம வந்து அதை கொடுக்க முடியும். நம்ம PDHM மில்க் கொடுத்தா கூட சைட் பை சைட் அந்த மதருக்கு ஏன் வரல அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த மதரோட ஓன் மில்க் வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, எப்படி வந்து அதை நார்மலைஸ் பண்ணி குழந்தைக்கு ஃபீட் பண்ண வைக்கிறதுன்றது பேரலெல்லாம் ஒர்க் பண்ணி,
2: ஓகே,
1: ஒன்ஸ் இந்த மதர்ஸ் ஓன் மில்க் இன்க்ரீஸ் ஆக இந்த PDHM கொடுக்கறத டிக்ரீஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து அந்த பேபியை வந்து டைரக்ட் பிரஸ்ட் ஃபீட்ஸ்க்கு கொண்டு வந்துடும். ஸோ அதுக்கு தான் அந்த லாக்டேஷன் சப்போர்ட் டீமே இருக்குது. ஏன்னா ஒரு மில்க் பேங்க்கில் ஒருத்தர் வேலை செய்ய மாட்டாங்க, ஒரு பீடியாட்ரிஷியன் ஆர் ஒரு நியூனிட்டாலஜிஸ்ட் இருப்பாங்க, அண்ட் 3-4 லாக்டேஷன் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ், ஒரு லாக்டேஷன் மேனேஜர்,
2: ஓகே,
1: ஒரு டெக்னீஷியன், ஹெல்பர்ஸ், அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-11 மெம்பர்ஸ் ஒரு மில்க் பேங்க்ல ஒர்க் பண்ணுவாங்க.
2: ஓகே ஓகே, ஒரு பெரிய யூனிட்டே
1: இருக்கும் கண்டிப்பா.
2: சூப்பர் டாக்டர், நெக்ஸ்ட் நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
3: மேடம் வணக்கம். மேடம்
1: வணக்கம் சார்,
3: ஏசபல்ல இருந்து என் பேர் சங்கர்.
1: சொல்லுங்க சார்.
3: மேடம் என்ன டவுட்னா, இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த தாய்க்கு பால் வரும் வராது அப்படின்னு டாக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா மேடம்?
1: சார், எல்லா தாய்க்குமே அந்த குழந்தைக்கு கொடுக்குற அளவுக்கு பால் வந்து கண்டிப்பா சுரக்கும் சார். அதுதான் நேச்சர், அதுதான் இயற்கை, சரிங்களா? எதனால சில தாய்க்கு வராம போகுது அப்படின்னா எதர் டிலேட் இனிஷியேஷன், அதாவது லேட்டா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஃபீடிங்க, இல்லாட்டி அம்மாவும் குழந்தையும் பிரிஞ்சு இருப்பாங்க, இல்ல போடுமானால ஊட்டச்சத்து இருக்காது, இல்ல அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சு சரி பண்ண வேண்டியதுதான் மருத்துவர்களும் குடும்பத்தினர்களோட பொறுப்பு. ஆனால் எந்த தாய்க்குமே வந்து இந்த அம்மாவுக்கு வரும் இந்த அம்மாவுக்கு வராது அப்படின்றது கிடையவே கிடையாது. எல்லா தாய்க்குமே சொல்லுங்க சார், கண்டிப்பா உறுதியா இருக்கும். அப்படி அவங்களுக்கு இல்லை அப்படின்னா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம மருத்துவரை வந்து அணுகணும். அந்த டைம்ல மருத்துவரையோ இல்லை லாக்டேஷன் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸையோ நம்ம அணுகி என்ன பிரச்சனைன்றதை நம்ம பார்க்கணும்.
3: ஆரம்பத்துல மதருக்கு பால் வராம இருக்கு பாத்தீங்களா, இப்ப அவங்க மறுபடியும் வெளியில வந்துறாங்க, திருப்பி வந்து சொசைட்டில கேட்டாக்கா பால் தருவாங்களா?
1: ஓகே, நான் சொல்றேன் இப்ப வந்து. ஓகே, புரியுது எனக்கு. சரி, கேட்டு முடிங்க. நான் சொல்றேன்,
3: இருங்க மேடம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க மதர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு பொண்ணோ புள்ளியோ ஒரு 8 வயசோ 5 வயசுலயோ அந்த மதர் வந்து இறந்துடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு பிளட் ஏதாச்சும் ஏத்தி அனுப்பலாம், அத உடம்பு

0: ஸ்ட்ரென்த்தா இருக்கிற மாதிரி இது பண்ணலாம்ல. திருச்சியில ஒரு பொண்ணு அதே மாதிரிதான் தாய்ப்பால் இல்லாத ஒரே காரணம்
1: தான்.
2: அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் சார். இப்ப வந்து ஒரு மதர் வந்து ஃபீடிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு சப்போர்ட்டிங் வந்து மல்டி ஃபேக்டோரியல் மேடம், நிறையா இருக்கும். அதாவது ஒரு நல்ல டயட் இருக்கணும் மதருக்கு. அடுத்தது வந்து மினிமம் வந்து 3-4 liters ஆஃப் வாட்டர் அவங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட் ஆஃப் மில்க் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணவே இல்லைன்னா என்ன ஆகும்,
1: ஒர்க் ஆகாது
2: அது அப்படியே இதுவாயிரும். அதே மாதிரி தான் இப்போ மில்க் வந்து செக்ரீட் ஆகணும்னா அது செக்ரீட் ஆகிறதுக்குரிய வேலை அந்த பிரஸ்ட்க்கு வந்து நம்ம தரணும், அந்த மார்பகத்துக்கு நம்ம தரணும். ஸோ 2-3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி குழந்தை நார்மலாக இருந்தாங்கன்னா பேபியை சக் பண்ண விட்டாலே அது ஒரு பெஸ்ட் ஸ்டிமுலே. சப்போஸ் பேபி ஏதோ சிக்காக இருக்காங்க, இல்லை பேபியால் பண்ண முடியல, குறைமாத குழந்தையாக இருக்குன்னா பிரஸ்ட் பம்ப்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது.
1: ஆமாம்.
2: ஸோ மேனுவல் பம்ப்ஸ், எலக்ட்ரிக் பம்ப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த பிரஸ்ட் பம்ப் வந்து என்னென்னா ஒரு பேபியோட சக்கிங்கை மிமிக் பண்ணும்.
1: ஓகே.
2: ஒரு பேபி என்ன பண்ணுதோ அதை வந்து ஒரு மிஷின் பண்ணுற மாதிரி அதை டிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரீ ஒரு 2-3 hours ஒன்ஸ் நம்ம வந்து அந்த பம்பில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் போது அந்த பிரஸ்ட்டுக்கு வந்து அந்த ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டிமுலேஷன் மூலம் என்னாகுதுன்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம், ஓகே இந்த மதருக்கு வந்து மில்க் தேவைப்படுது ஒரு, அதனால அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா செக்ரேட் ஆகி அந்த மதருக்கு வந்து மில்க் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எடுத்த உடனே நம்மளுக்கு லார்ஜ் குவான்டிட்டியாக இருக்காது. ஸோ 2 ml, 5 ml, 10 ml, பட் கிராஜுவலி அவங்க அதை ரெகுலராக பண்ணும் போது
1: இன்க்ரீஸ்
2: ஆகும். ஈவன் நான் வந்து 0-100 ml போன மதர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன்.
1: ஓகே.
2: ஸோ நானே வந்து ஒரு மருத்துவராக இருந்தாலும் அதை பார்க்கும்போதுதான் எனக்கு அந்த நம்பிக்கை வந்தது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஜென்ரல் பப்ளிக்கும் பால் இல்லை பால் இல்லைன்னு ஒரு 10 வாட்டி சொன்னோன்னு வச்சுங்களேன், அந்த மதர் நம்பிடுவாங்க. ஆமாம், அவ்வளோதான், நம்மளுக்கு பால் இல்லை வராது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது. இந்த இது எல்லாத்தையும் நம்ம வந்து சைமல்டேனியஸாக நம்ம ஒர்க் அவுன் பண்ணணும். சப்போஸ் நல்ல டயட்டே இல்லை, மதருக்கு வந்து தூக்கமும் இல்லை, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம பம்ப் மட்டும் பண்ணோன்னா இட் வில் நாட் ஒர்க்.
1: ஓகே ஓகே.
2: ஸோ நல்ல சாப்பாடு கொடுக்கணும், ஒரு நல்ல ஒரு மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் மோர் இமோஷனல்.
1: ஓகேங்களா,
2: ஒரு அம்மா வந்து ஏன் நம்ம ஒரு தாயை ஒரு அம்மா வீட்டுக்கு அனுப்புறோம்.
1: இப்போ நான் தான் கேட்குறேன்.
2: ஸோ அது வந்து அதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும், அவங்க வளர்ந்த இடமா இருக்கும், கன்வீனியண்டான பிளேஸாக இருக்கும். ஸோ மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், அதுவும் இமோஷ்னலாக இருக்கும். ஒரு ஹஸ்பண்டோட ஒரு அரவணைப்பு இருக்கணும், குடும்பத்தோட ஒரு அரவணைப்புன்னு இருக்கணும். சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இது எல்லாம் சேர்ந்து அவங்களும் அந்த பீரியாடிக்காக ஒரு பம்ப் பண்ணாங்கன்னா 100% வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். அது இல்லாமல் வேற ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குன்னா அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல கண்டிப்பாக பண்ணணும். நாங்கள் வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஈவன் ஸ்டாப் பண்ண மதர்ஸ்க்கெல்லாம் கூட ரீலாக்டேஷன் பண்ணி திருப்பி வந்து ஃபீடை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் தேவை வந்து ட்ரஸ்ட் அண்ட் கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்கணும், அண்ட் பீரியோடிக்கா ஒரு லாக்டேஷன் சப்போர்ட் டீமோட அவங்க அசோசியேட் ஆயிருக்கும்.
1: ஓகேங்களா,
2: ஏன்னா மதர்ஸ் வந்து ரொம்ப வல்னரபிளா இருப்பாங்க அந்த டைம்ல. எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் டெலிவரியா இருக்கும், ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ என்னன்னு புரியாது. அண்ட் ஃபர்ஸ்ட் 2 days பார்த்தீங்கன்னா அந்த பிரஸ்ட் வந்து கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கும். அந்த கொலஸ்ட்ரம் அந்த சீம்பால்னு சொல்லும் போது குவான்டிட்டியும் கம்மியா தான் இருக்கும். ஸோ சில டைம் அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் வரல, ஓகே நம்மளுக்கு இல்லை அப்படின்னு அவங்களே பர்சீவ் ஆயிடுவாங்க.
1: கரெக்ட்.
2: பக்கத்தில் இருக்க ஒரு 4 பேர் உனக்கு ஒன்றுமே இல்லை, குழந்தை அழுகுது, ஒரு ஒரு 2-3 பேர் சொன்னாலே ஓகே அவ்வளோதான் டூம்டு.
1: ஓகே,
2: நம்பிடுவாங்க. ஸோ திருப்பி நமக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து கொண்டு வரது இட்ஸ் அ பிக் திங். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான், அதில் இது எல்லாமே மீட் பண்ணியிருந்தா அவங்களுக்கும் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
1: ஓகே.
2: அண்ட் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், தாய்ப்பால் வங்கின்றது வந்து கம்ப்ளீட்டாக பால் வாங்குற ஒரு இடம் கிடையாது. அது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அங்கே பால் எடுத்து வைக்கிறாங்கன்னா நம்ம போய் பால் வாங்கிக்கலான்றது ஒரு தவறான எண்ணம். அது அப்படி கிடையாது. அங்கே இருக்கிற பால் வந்து யாருக்குன்னா எந்த குழந்தைக்கு தேவைப்படுதுன்னு மருத்துவர் ஆலோசனையோட ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அந்த குழந்தைக்கு கொடுப்போம். அந்த கொடுக்குற குழந்தையோட தாய்க்கும் சைமல்டேனியஸாக அவங்களோட மில்க் சப்ளையும் இம்ப்ரூவ் பண்ணுவோம்.
1: ஓகே.
2: ஸோ அப்படி இம்ப்ரூவ் பண்ணி அந்த மதர் வந்து ஓன் ஃபீட் கொடுக்குற அளவுக்கு வர வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமேலும் மதரே அந்த பேபியை பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம

0: ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிடும். ஸோ ஒன்லி இட்ஸ் ஒரு டிஸ்பென்ஸ் பண்ணுற ஒரு இடம் கிடையாது, இட் இஸ் ஆல்சோ அ பிளேஸ் டு ட்ரீட் த லாக்டேஷன் ப்ராப்ளம்.
1: ஓகே, இப்போ இவர் கேட்டது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அப்போ ஃபீட் பண்ணுறாங்க, பட் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஃபீடிங் வரல, அப்போ மறுபடியும் பிளட் சாரி மில்க் பிளாங்க்ல பேங்க்லேருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா?
0: அதுதான் மேடம், நம்ம டைரெக்டாக போய் அந்த மாதிரி வாங்க முடியாது. ஸோ இப்போ அந்த குழந்தை வந்து ஃபீட் பண்ணலை அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னு ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து செக் பண்ணணும்.
1: ஓகே,
0: ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி நிஜமாலுமே ஃபீடிங் தான் ப்ராப்ளமா இல்லை சைல்டுக்கு வேறு ஏதாவது இஷ்யூவா, ஏன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணும் போதே அந்த சைல்டோட லாக்டேஷன் நீட் பார்த்துட்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. எந்த குழந்தையுமே வந்து மதர் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாத குழந்தைய அனுப்ப மாட்டாங்க.
1: கரெக்ட்.
0: ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுத்த குழந்தை வீட்டுக்கு போய் கொடுக்கல அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னு பார்க்கணும். ஸோ அதை பார்த்துருந்தோன்னா அவருக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கலாம்.
1: ஓகே ஓகே.
0: அண்ட் மெட்டர்னல் டெத்து அது என்ன ரீசன், என்னால்
1: மெடிக்கல் டேர்மாக தான் நம்ம இருக்கணும்,
0: மெடிக்கல் டேர்மாக தான் எனக்கு பார்த்தோன்னுது, பட் அவங்க ஹிஸ்ட்ரி வச்சு எனக்கு இதுதான் காரணம்னு
1: சொல்ல முடியாது டாக்டர். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் நேயர் இருக்காங்க, நேர்களை நீங்களும் கால் பண்ணோம் அப்படின்னா 2986-00-38 அல்லது 2952-0554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. வணக்கம்,
2: ஹலோ.
1: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஹலோ,
1: லைன்ல இருக்கீங்க பேசலாம். ஓகே, அவருக்கு லைன் கிடைக்கல நினைக்கிறேன். வணக்கம் ரெயின்போ, யாருங்க? அந்த ரேடியோ வால்யூமை குறைச்சிட்டு கால் பண்ணுங்க. ஓகே, தொடர்ந்து நம்ம பேசலாம் டாக்டர் கிட்ட. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக யூத் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. பல விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம், தாய்மார்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும், முக்கியமாக இந்த ஹியூமன் மில்க் பேங்க் அதை பற்றி நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல புரிதல் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் இப்போ உங்களுக்காக யூத் திரைப்படத்திலிருந்து மணி சர்மாவுடைய இசையில வைரமுத்து வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 3:37 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஹியூமன் மில்க் பேங்க், அதாவது தாய்ப்பால் கொடுக்கிற பல தாய்மார்கள் முக்கியமா போய் தாய்ப்பால் வங்கியில பல பேருமே வந்து ஒரு சேவையா செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி, அது குறித்த பல்வேறு விஷயங்களை நம்ம கூட டாக்டர் சங்கீதா அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் அடுத்த நேர் இருக்காங்க, பேசிட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே, இங்க கால் பண்ணிட்டு அவங்க அங்க பிஸி ஆயிட்டாங்க. ஓகே, நேர்களே, நீங்களுமே உங்களுடைய சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னா 2986-00038 அல்லது 2195205544 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. வெளியூர்ல இருந்து கால் பண்றீங்கன்னா மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
1: ஹலோ மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று போடுங்க மேடம்.
0: கண்டிப்பா போட்டுடலாம் சார். ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட பேசிடலாம். டாக்டர், இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு தாயாகட்டும் இல்ல வந்து வீட்டுக்கு வர ஒரு தாயாகட்டும், அவங்களுக்கு ஒரு டக்குனு ஒரு மைண்ட்ல என்ன வந்துருது அப்படின்னா, ஓ நமக்கு வந்து பால் இல்லையோ, குழந்தைக்கு நம்மளால ஃபீட் பண்ண முடியாதோ அப்படின்ற ஒரு தாட் வந்து எல்லா தாய்மார்களுக்குமே வருது. ஏன் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது டாக்டர்?
2: அதாவது மதர் வந்து எப்பயுமே ஃபுட் டிபார்ட்மெண்ட், சரிங்களா? இப்ப எவ்வளோ ஒரு குழந்தை சாப்பிட்டாலுமே அந்த தாய்க்கு வந்து அந்த
0: குழந்தைக்கு
2: சாப்பிடலையோ பத்தலையோ இந்த ஃபீல் வந்து, அது நம்மளுக்கு ஒரு இன்னேட்டாவே நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீல்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நிறைய மதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த டவுட் இருக்கும், எனக்கு வந்து மில்க் வந்து சஃபிஷியண்டாக இருக்கா, என் குழந்தைக்கு நான் போதுமான அளவு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம அதை குவான்டிடேட் பண்ண முடியாது இல்லையா, அந்த குழந்தை எவ்வளோ எடுத்துக்கதோ அவ்வளோ வந்து. பட் ஆனால் பேபி எப்படின்னா, அந்த குழந்தைக்கு எவ்வளோ தேவையோ அந்த மதர்கிட்ட தான் அந்த பேபி எடுத்துக்கும்.
0: கண்டிப்பாக
2: அந்த வகையை தான் குழந்தை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு.
0: ஓகே,
2: இப்போ வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது சஃபிஷியன்ட் மில்க் இருக்கு அப்படின்ற பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் கெயின் ஆஃப் த பேபி. ஸோ ஒரு நாளைக்கு வந்து நியூபார்ன் பீரியட்ல வந்து ஒரு 30-40 grams அது ஒரு வெயிட் கெயின் இருக்கும். அட்லீஸ்ட் டெய்லி இல்லாட்டியும் ஒரு குமுலேட்டிவா ஒரு வாரத்துக்கோ இல்லை ஒரு மாசத்துக்கோ வெயிட் கெயின் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 6-8 times அதை யூரினேட் பண்ணியிருப்பாங்க, யூரின் போயிருப்பாங்க.
0: ஓகே,
2: தேர்ட் வந்து ஆஃப்டர் ஒரு ஒரு ஃபீடுக்கு அப்புறமும் அந்த குழந்தை ஒரு 2-3 hours நல்லா தூங்குவாங்க. அந்த ஒரு நல்ல ஒரு ஹாப்பி சைல்டாக இருக்கும், ரொம்ப நைன் அழுகாம நல்ல ஹாப்பி சைல்டு. ஸோ இந்த மாதிரியே நம்ம வந்து குழந்தைக்கு அசஸ் பண்ணிக்கலாம், நம்ம இந்த குழந்தைக்கு தேவையான ஃபீடு இருக்கு அப்படின்றத இது மூலமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி சப்போஸ் அவங்களுக்கு அதையும் தாண்டி ஒரு டவுட் இருக்குன்னா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி குவான்டிட்டி கூட பார்த்துக்கலாம்.
0: ஓகே,
2: ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எதனால வந்து அடிக்கடி அவங்க ஒரு மதருக்கு இது தோணுதுன்னா, ஃபர்ஸ்ட் 2-3 days வந்து இந்த கொலஸ்ட்ரம்னு சொல்கிற சீம்பால் வந்து அளவு வந்து கம்மியாக தான் இருக்கும்.
0: ஓகே,
2: ஸோ நம்ம ஒரு மார்பகத்தை அந்த மதர் ஃபீல் பண்ணி பார்க்கும் போதும் ரொம்ப சாஃப்டாக ஒரு மில்க் இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி வர பார்ப்பாங்க, மில்க் வருதா வருதா அப்படின்னு. ஸோ சீம்பால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்காக ஒரு ஒரு கர்டி ஒயிட்டாக இருக்கும். ஸோ நம்ம நார்மல் மில்க் மாதிரி தெரியாது. ஸோ நம்மளுக்கு வரல அப்படின்னு அவங்களே நினச்சிட்டு யாராவது கிட்டே கேட்பாங்க. 2-3 பேர் வந்து உனக்கு இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவ்வளோதான், அது அப்படியே நம்ம
0: முடிஞ்சு போச்சு,
2: முடிஞ்சிரும். ஸோ எப்பயுமே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் இந்த லாக்டேஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு வந்து டிலேட் இனிசி

0: ஷன் ஆஃப் பிரஸ்ட்
1: ஃபீட்,
0: அதாவது தாய்ப்பால் கொடுக்கறது வந்து இப்போ இந்த மாதிரி நாலு பேர் சொன்னோன்னா பால் இல்லைன்ட்டு இமீடியட்டாக வேறு அதர் சோர்ஸ் ஆஃப் மில்க்கு போயிடுவாங்க.
1: ஓகே.
0: ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அவங்க வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு நல்ல ஒரு டிலே, ஒரு 3-4 days டிலே.
1: ஆமாம்.
0: ஸோ அவ்வளோ லேட்டாக அந்த டிலேட் இனிஷியேஷனில் தான் நம்மளுக்கு நிறைய லாக்டேஷன் ப்ராப்ளம் வரும்.
1: ஓகே.
0: அதனால தான் இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் வந்து நம்ம தமிழ்நாடுல மெயினாக என்ன ஃபாலோ பண்ணுறோம்னா, ஈவன் ஆல் ஓவர் இந்தியா நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம்னா, ஏர்லி இனிஷியேஷன். ஒரு ஒரு டெலிவரி பாயிண்ட்லேயே, எதர் நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சிசேரியன் செக்ஷனாக இருந்தாலும் சரி, டெலிவரி பாயிண்ட்லேயே வந்து குழந்தை பிறந்த உடனே மதர்கிட்ட வந்து
1: ஃபீட் பண்ண
0: இனிஷியேட் பண்ணணும்.
1: ஓகே.
0: ஸோ அது வந்து அவன் அம்மாவோட மார்பகத்தில் அந்த குழந்தையை போட்டு ஃபீடிங் இனிஷியேட் பண்ணிட்டு தான் பாடிக்கே ஷிஃப்ட் பண்ணணும்.
1: ஓகே.
0: அது என்ன டைப் ஆஃப் டெலிவரியாக இருந்தாலும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த லாக்டேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நல்லா குறைவாக.
1: ஓகே. சப்போஸ் இப்போது நாங்கள் வந்து ஒரு அம்மா வந்து இல்லை எனக்கு அவ்வளோதான் ஃபீட் பண்ண முடியாது, எனக்கு வந்து மில்க் இல்லை அப்படின்னு நினச்சிட்டா அந்த மில்க் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா டாக்டர்?
0: கண்டிப்பாக மேடம். ஏன்னா நம்மளுக்கு 2 main ஹார்மோன்ஸ் இருக்குது. நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கே அந்த மில்க் ப்ரொடக்ஷன் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு 2 main ஹார்மோன்ஸ். ஒன்று வந்து ப்ரொலாக்டின்னு சொல்லுவோம். ப்ரொலாக்டின் வந்து மில்க் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், பால் உற்பத்திக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆக்சிடோசின்றது மில்க் இஜெக்ஷனுக்கு, அதாவது உற்பத்தியான பால் வந்து வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஆக்சிடோசின். இந்த ஆக்சிடோசின் வந்து லவ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இமோஷன் பேஸ்டு. ஒரு தாய் வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக, ஒரு ஹாப்பியாக, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் போது இந்த ஹார்மோன் வந்து நிறைய சுரக்க ஆரம்பிக்கும்.
1: ஓகே.
0: இதுவே ஒரு டிப்ரெஸ்டாக இல்லை ஒரு செல்ஃப் டவுட்டோட ஆல்வேஸ் ஒரு ஸ்லீப் இல்லாமல் அப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இதோட அளவு வந்து கம்மியாகும்.
1: கம்மியாக
0: இயற்கையாக அப்படி தான் இருக்குது.
1: ஓகே.
0: ஸோ அதனால் ஒரு செல்ஃப் டவுட்டை, ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிப்ரெஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சப்ளையும் குறைஞ்சிடும்.
1: குறையாது.
0: ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் கிடையாது மில்க் செக்ரீட் ஆகிறதுக்கு. ஸோ வெளியிலேருந்து பார்க்க நம்மளுக்கு இது ஒரு சிம்பிள், இது என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அந்த ஃபீல்டில் நம்ம போனால் தான் இது இவ்வளோ ஒரு சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ ஏன்னா இது மல்டி ஃபேக்டோரியல் நான் சொன்னேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மீட் பண்ணோம்னா தான் அந்த மதரோட பிளஸ் ஃபீடிங் ஜேர்னி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக அமையும்.
1: ஓகே டாக்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம் சார், லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஓகே, கண்டிப்பாக இதை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குழந்தை பிறப்பு அப்படின்றது அது ஒரு பொக்கிஷம் வரம்னு சொல்லலாம். அப்படி அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அதுக்கு எது என்ன மாதிரியான தாய்ப்பால் தேவை, எப்படி கொடுக்க முடியும், சப்போஸ் கொடுக்க முடியல அப்படின்னா அவங்க எங்கே போய் அணுகலாம், யார் அணுகலாம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பீடியாட்ரிஷியன் டாக்டர் சங்கீதா அவர்கள் நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நேர்கள் நீங்களுமே உங்களுடைய சந்தேகங்களை தாராளமாக கேட்கலாம். 2986-00-38 அல்லது 2995-00-554 இந்த நம்பருக்கு முன்னாடி 0-44 சேர்த்துக்கோங்க. வணக்கம் ரேடியோ, யார் இங்க இருந்து?
2: ஹலோ,
1: வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் பெருங்கலத்துல இருந்து மைதிலி பேசுறேன்.
1: மைதிலி டாக்டர் இருக்கீங்க,
0: சொல்லுங்க மேடம்.
2: என் பொண்ணு வந்து சைக்காட்டிக் பேஷண்ட்.
0: ஓகே.
2: ஆனா டாக்டர் குழந்தைக்கு பால் கொடுக்க கூடாது அப்படின்ட்டாங்க.
0: ஓகே.
2: அது ஆனா அவ மாறு செஸ்ட் பால் வழிஞ்சு கிடக்கிறது.
0: ஓகே.
2: அவர் துடிக்கிறா என்ன பண்றது அந்த மாதிரி? இப்போ இல்ல, அது முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்றேன். இந்த மாதிரி அவ கஷ்டப்பட்டால அந்த மாதிரி பால் கொடுக்க கூடாது.
0: அதாவது பார்த்தீங்கன்னா சில எல்லா ட்ரக்குக்கும் அப்படி கிடையாது மேடம். பட் சில சைக்காட்ரிக் ட்ரக்ஸ், அப்புறம் கேன்சர் ட்ரக்ஸ், கீமோதெரபி ட்ரக்ஸ், அந்த மாதிரி சில ட்ரக்ஸ் சொல்கிறேன், அவங்களுக்குன்னு நான் சொல்லலை. அந்த மாதிரி சில மருந்துகள் வந்து தாய் வந்து உட்கொள்ளும் போது அந்த பால் வழியாக அந்த குழந்தைக்கு அந்த மருந்தோட தன்மை செல்வதற்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால சில ஹை என் ஹை டோசேஜ் ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்கும் போது ப்ரெஸ் ஃபீட் பண்ணக்கூடாதுன்ட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்கார்ஜ் ஆகி அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் டாக்டர் அணுகி அது சப்ளை குறைக்கிறதுக்கு என்னவோ அதை நம்ம அதுக்குரிய ஸ்டெப் நம்ம பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் நேம் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
3: வணக்கம். வணக்கம். வணக்கம்மா.
1: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: நுங்கம்பாக்கம் டேக் பண்றோட சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறமா. வணக்கம்மா.
1: போஜராஜன் சார் டாக்டர் இருக்காங்க, கேள்வி கேளுங்க.
0: சொல்லுங்க சார் போஜராஜன் சார்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: எங்க பெரியம்மா, எனக்கு வந்து 68 வயசு ஆகுதுமா இப்போ.
0: சரிங்க சார்.
3: சின்ன வயசுல எங்க பெரியம்மா ஒரு பொண்ணு ஒன்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க, அது எனக்கு மறக்கவே முடியல.
0: சொல்லுங்க சார்.
3: வருவாங்க, அவங்களோட தாய்ப்பாலை கேட்பாங்க, அதை வாங்கி கண்ணுக்கு விடுவாங்க.
0: ஓ,
3: கண்ணுக்கு ரெண்டு கண்ணுக்கு விடுவாங்க. ஏன் இப்படி விடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. சின்ன வயசுல
0: இது
3: வாடிக்கையா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பிபி சுகர்லாம், அந்த காலத்துல பிபி சுகர்லாம்

0: பார்க்க மாட்டாங்க.
1: ம்ம்.
0: அப்படியே வாழ்ந்து அப்படியே செத்துருவாங்க.
1: ம்ம்.
0: அப்படியே பிபி சுகர் பார்க்காம கண்ணு ரெண்டு வெடிச்சு ரொம்ப பைத்தியம் பிடிச்சி போய் இறந்தே போயிட்டாங்க. இது வந்து இந்த தாய்ப்பால் சொல்லும் போது அது ஞாபகம் வந்தது, அதான் சொல்ல வந்தேன்.
1: ஓகே ஓகே.
2: தேங்க் யூ சார், தேங்க் யூ. வணக்கம், ரெயின்போ யார் இங்கிருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே மேம், இப்போது எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவான ஒரு சந்தேகம் இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து தாய்ப்பால் கொடுத்தா, பேங்க்குக்கு நம்ம கொடுத்தா நமக்கு குறைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மித்து அது உண்மையா, அது எப்படி டாக்டர்?
3: அது வந்து எல்லா மதர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு ஃபீலிங் மேடம். அது உண்மை தான், அதாவது ஃபீலிங் இருக்கிறது உண்மை, பட் அவங்க நினைக்கிறது உண்மை கிடையாது.
1: ஓகே.
3: இது வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு கிணறு மாதிரி தான். ஸோ கிணறுல நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி நிறைய எடுத்துட்டோம்னா தீந்து போயிடுமா?
1: இல்லை.
3: ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எடுக்கலுக்கு இவங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் அதிகம்ன்ட்டு தண்ணி வந்து ஊறும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஒரு மதர் வந்து பால் வந்து எடுக்க எடுக்க அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகம் தான் ஆகும், கம்மி ஆகவே ஆகாது. ஸோ அதே மாதிரி தன் குழந்தைக்கு கொடுத்ததை மீதி தான் நம்ம மற்ற குழந்தைக்கு கொடுக்க போகிறோம்.
1: ஓகே.
3: ஸோ ஏன்னா இந்த குழந்தைக்கு இல்லாமல் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த குழந்தைக்கு கொடுத்து மீதி இருக்கிறத நம்ம பம்ப் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு, ஏன்னா நம்ம டைரெக்டாக பேபி குடிக்கிறத விட பம்பில் வந்து உங்களுக்கு அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ மில்க் சப்ளை வந்து மதருக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்.
1: ஓகே.
3: அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர மில்க்கை தான் நம்ம டொனேட் பண்ண போகிறோம்.
1: ஓகே.
3: அதனால ஒரு குழந்தைக்கு கொடுக்கறது, தானம் கொடுக்கறதுனால தன் குழந்தைக்கு பால் குறையவே குறையாது, கண்டிப்பாக 100%.
2: சூப்பர் டாக்டர். அடுத்த நீங்க இருக்காங்க, வணக்கம், யார் இங்கிருந்து லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே டாக்டர், இந்த தாய்ப்பாலை தானமாக வழங்கணும்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க, கொடுக்கும் போது தாராளமாக அது செக்ரிகேட் ஆகும்னு. இப்போது ஃபஸ்ட்டு அவங்க குழந்தைக்கு ஒரு 6 மாதம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க மில்க் பேங்க்குக்கு வரலாமா, இல்லை எப்படி? ஆரம்பத்துலேருந்தே வரலாம்.
3: ஆரம்பத்துலேருந்தே வரலாம் மேடம். ஏன்னா உங்களுக்கு போக போக வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட்ஸ்லாம் கொடுக்கும் போது உங்களுக்கு சப்ளையோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகும்.
1: ஓகே.
3: ஆரம்பத்துலேருந்தே அவங்க வந்து, இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய மதர்ஸ் ஈவன் லிட்டர்ஸ் கணக்கில் 40-50 லிட்டர்ஸ்லாம் கூட டொனேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கிட்னஸ் புக்கில் கூட ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஒரு ஃபேமஸ் அத்லெட் கூட இப்போ ரீசெண்டாக ஹியூமன் மில்க் பேங்க்கு டொனேட் பண்ணாங்க ICH-ல.
1: ஓகே.
3: ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதுவும் நான் சொன்ன மாதிரி நிறைய இந்த பம்ப் பண்ணுற மதர்ஸ்க்கு வந்து நிறைய வால்யூம் ஆஃப் மில்க் வந்து அதிகமாகுது. ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் டொனேட் பண்ணுறாங்க.
2: ஓகே டாக்டர். இந்த தாய்ப்பால் வங்கி பற்றி பொதுமக்கள் கிட்ட இருக்க ஒரு தவறான நம்பிக்கை என்ன டாக்டர்?
3: தாய்ப்பால் வாங்கி இப்போ தவறானதுன்னா நான் என்ன நினைப்பேன்னா, அதை வந்து மில்க் பேங்க் இல்லாமல் மில்க் ஸ்டோர் மாதிரி பார்ப்பாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இல்லையோ போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து ஒரு தவறான கருத்து. என்றைக்குமே ஒரு தாயோட பால், அதாவது அந்தந்த குழந்தைக்கு அந்த தாயோட பாலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. இந்த தாய்ப்பால் வங்கியிலேருந்து வர பால் வந்து ஒரு ஒரு பிரிட்ஜு தான். நம்மளுக்கு வந்து அந்த தாய் வந்து ப்ரிப்பேர் ஆகி அந்த பேபிக்கு கம்ப்ளீட்டாக ஃபீட் பண்ணுற வரைக்கும் அந்த பேபிக்கு நம்ம சப்போர்ட் தான் பண்ணுறமே ஒழியா அது வந்து என்றைக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஸோ அதே மாதிரி ஒரு தாய்ப்பால் வங்கியிலேருந்து ஒரு பால் வந்து அவங்க வாங்கணும்னா ஒரு மருத்துவரோட ப்ரிஸ்கிரிப்ஷனை
1: கண்டிப்பாக
3: நீடுன்னு தெரியாமல் அங்கே கண்டிப்பாக வாங்க முடியாது.
2: ஓகே ஓகே டாக்டர். இப்போது தாய்ப்பாலை தானமாக வழங்கக்கூடிய தாய்மார்கள் எவ்வளோ காலம் வரைக்கும் அவங்களால அதை கொடுக்க முடியும் டாக்டர்?
3: ஐடியலி அவங்க எவ்வளோ நாள் அவங்க பேபிக்கு ஃபீட் பண்ணுறாங்களோ அவ்வளோ கொடுக்கலாம். பட் நம்ம வங்கியில் எடுக்கிற மில்க் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் குழந்தை பிறந்து ஒரு 1 இயர் உள்ள மதர்ஸோட மில்க்கு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது பிகாஸ் கொடுக்குற பேபிஸ் எல்லாமே மோஸ்ட்லி நியூ பார்ன் அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து 1 இயர் வரைக்கும் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம்.
2: ஓகே டாக்டர். தமிழகத்தில் இப்போ எந்தெந்த இடங்களில் இந்த பேங்க் இருக்குது டாக்டர்?
3: முதல் வங்கி வந்து எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமேல இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அதை வந்து ஒரு ப்ராஜெக்டாகவே எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவேர்னஸும் நிறையா இருக்கிறதுனால, ஏன்னா பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் NICU-லலாம் இருக்கிற பேபிஸ் வந்து நியூட்ரிஷன் நம்ம நல்லா மேட்ச் பண்ணிட்டோனாலே ரெக்கவரி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
1: ஓகே.
3: ஸோ ஒரு பேபியோட நியூட்ரிஷன்றது மில்க் தான் இல்லையா? ஸோ ஒரு ஒரு NICU யூனிட்டுமே ஒரு மில்க் பேங்கோட அசோசியேட் ஆகிருக்கும் போது அவங்களோட அவுட்கம் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ ஆல் மெடிக்கல் காலேஜஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த காம்ப்ரிஹென்சிவ் லாக்டேஷன் மேனேஜ்மெண்ட் யூனிட் CLMC வருது. ஸ்மால் செக்டர்ஸ்லலாம் வந்து லாக்டேஷன் சப்போர்ட் யூனிட்ஸ் PHCs அந்த மாதிரி இடத்துலலாம் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா இடத்துலயுமே இது வந்துடும்
2: நிச்சயமா,
3: ஏன்னா அதோட அவேர்னஸும் அதிகமாக ஆயிட்டு இருக்கு.
2: ஓகே. சொல்ல போனா மில்க் பேங்க் அதிகமாக

0: அதிகமா இருக்கும் பொழுது நம்மளுமே அதுக்கு முன் வந்து நிறைய பேர் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது.
1: ஆமா நல்லது. நிறைய பேருக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது, அதோட அவேர்னஸ் வந்து தெரிய மாட்டேங்குது. சிலருக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது சொல்றாங்க, சிலருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. சோஷியல் மீடியாவில் ஆக்சுவலி இதில் நிறைய அவேர்னஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நிறைய அவேர்னஸ் கொடுக்குறாங்க. பட் அதோட ஃபாலோ பண்ண முடியாதவங்களுக்குலாம் வந்து டிஸ்சார்ஜ் அப்பயே வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க.
0: ஸோ
1: ஒரு மதர் சப்போஸ் டொனேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து நான் இந்த ப்ரோக்ராம் எண்டில் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலோட நம்பர் தரேன்.
0: ஓகே.
1: ஸோ வாலண்டரி சப்போர்ட் டீம்ஸ் இருக்காங்க.
0: ஓகே.
1: அவங்க வந்து அந்த மதரோட வீட்டுக்கே போய் கலெக்ட் பண்ணி தராங்க. ஏன்னா இது கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம பண்ண
0: முடியாது,
1: ப்ராப்பர் கோல்ட் செயின்ல பண்ணணும். அந்த டெம்பரேச்சர் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி தான் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்.
0: ஓகே.
1: சோ அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணலாம். இல்ல அவங்களுக்கு கலெக்ஷன்ல என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கூட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சோ ஐடியலி அந்த மதர் வந்து வீட்டுல என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு செல்ஃப் கிளீன், அதாவது நல்ல ஒரு பாத்துக்கு அப்புறம் ஒரு கிளீனாக இருக்கிற வெசல்ஸ் எடுத்துக்கணும். எப்படின்னா நம்ம சுத்த இது வெனீரில் போடுறோம் இல்லையா பாத்திரம், அந்த மாதிரி கூட ஜஸ்ட் ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரில் நம்ம வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மில்க் வந்து அதில் கலெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து சில்லர் கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்கலாம்.
0: ஓகே.
1: ஸோ ஒரு ரெண்டு மூணு கலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த பாட்டில் ஃபில் ஆனதுக்கப்புறம் அதை ஃப்ரீசரில் போட்டுக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் அவ்வளோ ஹேண்டி அல்லாட்ட இப்போ வந்து நம்மளுக்கு மில்க் பவுச்சர்ஸே வருது, ஜிப்லாக் கவர்ஸ் கூட வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் இருக்கும், உங்களுக்கு எப்போ கலெக்ட் பண்ணது, என்ன குவான்டிட்டி, என்ன டைமில் கலெக்ட் பண்ணது, எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதுலேயும் அவங்க வந்து கலெக்ட் பண்ணி ஃப்ரீசரில் போட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி வந்ததுக்கப்புறம் எங்களை ரீச் அவுட் பண்ணாங்கன்னா வாலண்டியர் டீம் வச்சு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐசிஹெச்க்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி மல்டிபிள் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் இருக்குது. அது இல்லாமல் நிறையா என்ஜிஓஸும் இருக்காங்க.
0: ஓகே.
1: ஸோ அவங்களும் வந்து இதோட சர்வீஸாகவே பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு என்ஜிஓ இருக்காங்க, அவங்க வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு இன்ஃபேக்ட் வந்து கலெக்ட் பண்ணி அந்தந்த மில்க் பேங்க்ஸ்க்கு கொடுக்குறாங்க, அமிர்தம் குரூப் அப்படின்றவங்க. அந்த மாதிரி நிறையா என்ஜிஓஸும் வந்து தே ஆர் கம்மிங் ஃபார்வர்ட் டு ஹெல்ப்.
0: ஓகே ஓகே டாக்டர். இப்போ ஒரு மதருக்கு வந்து அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்கும் போதே சுகர்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை பிபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஃபீட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ அது எப்படி அது டாக்டர்?
1: அதாவது பிபி, சுகர், கோல்டு, காஃப் இது எதுவுமே வந்து பிரஸ்ட் மில்க் மூலம் டிரான்ஸ்மிட் ஆகாது.
0: ஓகே
1: ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு மித்து தான். ஸோ எல்லாருமே கொடுக்கலாம். ப்ராபப்ளி டயபெட்டிக்காக இருக்க மதர்ஸ்க்கு இனிஷியலாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம், ஏன்னா அவங்களும் கொஞ்சம் பீஸாக இருப்பாங்க, பேபியும் லார்ஜ் பேபியாக இருக்கும். ஸோ இந்த இனிஷியேஷன் அண்ட் அந்த ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணலாம். பட் அது வந்து இட் இஸ் மேனேஜபிள், அது ஒரு விஷயம் கிடையாது. பட் எதுவுமே கான்ட்ராஇண்டிகேஷன் கிடையாது, எல்லாருமே கொடுக்கலாம்.
0: ஓகே. அதே மாதிரி இப்போ அம்மா வந்து தேங்காய் சாப்பிட்டாங்கன்னா அது குழந்தைக்கு வந்து எகுத்துட்டு வரும் அப்படின்வாங்க ஃபீட் பண்ணுறது.
1: பத்திய உணவு, பத்திய உணவு வந்து அது ஒரு பெரிய டாபிக் மேடம். ஏன்னா எல்லாரும் ஒரு புது புது ரெசிபியோட வருவாங்க. சில மதர்ஸ்லாம் வெறும் அந்த திப்பிலி மிளகு போட்டு வெறும் அந்த ரசமா எடுத்துக்குவாங்க, ஏன்னா பாப்பாக்கு வயிறு ஒத்துக்காது.
0: ஆமா.
1: அது வந்து எப்படின்னா நான் என்ன சொல்லணும், மதருக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா. ஸோ அந்த டைம்ல தான் எல்லாரும் அவங்கவுங்களோட ஒரு ஒப்பீனியன் வந்து திணிப்பாங்க பாவம். பட் பத்திய உணவுன்றது எதுவுமே கிடையாது, எல்லாமே அவங்க எடுத்துக்கலாம், அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரோட்டீன்ல ஃபோக்கஸ் பண்ணணும், பச்சை காய்கறிகள் ப்ரோட்டீன் இந்த மாதிரி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும் போது, ஏன்னா அவங்களோட இன்டேக் தானே அவங்களுக்கு மில்காக வருது. அதை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே சாப்பிடலாம்.
0: ஓகே டாக்டர். ஸோ இன்னைக்கு இந்த உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி புதிய தாய்மார்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க டாக்டர்?
1: ஒரு பெஸ்ட் கிஃப்ட் நம்ம சைல்டுக்கு கொடுக்கணும்னா அந்த சைல்டு நம்ம 2 இயர்ஸ் வரைக்கும் ஃபீட் பண்ணுறது தான். ஏன்னா அந்த இதை நம்ம கொடுக்கறது மூலம் அந்த குழந்தையோட க்ரோத்து, டெவலப்மெண்ட், ஐக்யூ எல்லாமே டெவலப் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஈவன் லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ், 40-50s வர சுகர், பிபி இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்லேருந்து கூட இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ பெஸ்ட் கிஃப்ட் அ மதர் கேன் கிவ் அ சைல்டு இஸ் பிரெஸ்ட் ஃபீடிங். ஸோ 6 மந்த்ஸ்க்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கணும், தண்ணி கூட கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 2 இயர்ஸ் வரைக்கும் மற்ற காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட்ஸோடு கொடுக்கணும். இது அந்த மதர் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு சஸ்டெயினபிள் சப்போர்ட் வந்து ஃபேமிலி கொடுக்கணும்.
0: கண்டிப்பாக.
1: இப்போ மதர் ஃபீட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஒர்க் நம்ம கொடுக்கலாம். ஸோ அவங்க ரெஸ்ட் எடுக்கிற டைமில் பேபியை பார்த்துக்கலாம், ஒரு சிம்பிள் இமோஷனல் சப்போர்ட் கொடுக்கலாம். ஸோ ஃபேமிலி சப்போர்ட்டோட ஒரு மதர் வந்து இருக்கும் போது அவங்களோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி வந்து இன்னும் சஸ்டெயினபிளாக இருக்குது.
0: ஓகே ஓகே ஓகே டாக்டர். இப்போ அந்த நம்பர் சொல்லுங்கள் டாக்டர், நேர்களே அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்களுமே வந்து தாய்ப்பால் தானம் பண்ணணும்னா இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப

0: ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை முன் வந்து தாராளமாக செய்யலாம். ஓகே டாக்டர்.
1: ஓகே 0444-281-92050 இன்னொரு நம்பர் வந்து 0444-281-92142
0: ஓகே. நம்பர் நான் மறுபடியும் சொல்கிறேன், நேர்களே நோட் பண்ணிக்கோங்க 0444-281-92050. நெக்ஸ்ட் நம்பர் 0444-281-92142 கரெக்டா டாக்டர்?
1: எஸ் எஸ்.
0: ஓகே, நேர்களே ரொம்ப சந்தோஷம். இப்போ டாக்டர் நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. அண்ட் தேங்க்யூ டாக்டர், உங்களுடைய வேலிடான டைம்ல எங்களுக்கு பல விஷயங்கள் நீங்கள் புரிய வச்சுங்க.
1: இன்னைக்கு
0: ரெயின்போல உங்க கூட இணைஞ்சு நாங்கள் பேசினதுல ரொம்ப ஹாப்பி.
1: தேங்க்யூ மேம், எனக்கும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா சிம்பிள் திங்ஸ் ஒர்க்ஸ் மேஜிக், அதுதான் வந்து இந்த பிரஸ்ட் ஃபீடிங்கோட இதுவே கான்செப்ட். ஸோ அதனால இதை கேட்டுட்டு எவ்ரி ஒன், ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு பி அவேர் ஆஃப் இட் and have a beautiful breastfeeding journey.
0: Thank you. நேர்களே இப்போ உங்களுக்காக நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலா வீரம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். பிறப்பு இறப்பு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காவிரி விவகார போராட்டத்தின் போது அவதூறாக பேசியதாக கூறி கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினின் கைது நடவடிக்கையை கண்டித்தும் ஆதரவாகவும் அரசியல் கட்சித் தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். காவிரி பிரச்சினையை திசை திருப்பும் வகையிலும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்திலும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவையில் கலந்து

நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே அவர் தமது உரையில் தேவையற்ற கருத்துக்களை கூறியிருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் தேவையற்ற விதத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பதும் அவரது கைதும் கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக இந்தியா 27 நாடுகளுடன் இருதரப்பு ஒப்பந்தம் செய்துள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. நீட் விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கையை தில்லி உட்பட பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெறவோ அல்லது ரத்து செய்யவோ எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 4:03 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் 101.4 எஸ் ஃபன் பண்ணலாமா தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் திவ்யா ஃபன் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், அந்த பக்கம் நீங்க ரெடியா? அப்ப நான் கால் பண்ணுங்க. ஓகே, என்ன விளையாட போறோம் இன்னைக்கு நம்மளுடைய ஃபன் பண்ணலாமா அப்படின்ற நிகழ்ச்சியிலனா, நான் உங்களுக்கு ஒரு இடத்தோடைய பெயரோ இல்ல ஒரு பொருளோடைய பெயரோ சொல்லுவேன். அதில் இருக்கிற 5 விஷயங்களை தான் நீங்கள் எனக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். என்ன கேம் அப்படின்றத மறுபடியும் சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு இடத்தோட பெயரோ இல்லை ஒரு பொருளோட பெயரையோ சொல்லுவேன். அதை சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குமோ அதிலிருந்து ஒரு 5 விஷயத்தை என்கிட்ட சொல்லணும். இல்லை ஒரு பொருளில் என்னெல்லாம் இருக்குமோ அதில் இருக்கிற 5 விஷயம் சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பூங்கா அப்படின்னு நான் சொன்னால் பூங்கால என்னெல்லாம் இருக்கும்? எஸ் நிறைய இருக்கும். அதில் இருக்கிற ஒரு 5 விஷயத்தை தான் நீங்கள் எங்கிட்ட சொல்ல போகிறீங்க. கால் பண்ணுங்கள் 298600038 அல்லது 295205544 இந்த நம்பருக்கு. முன்னாடி மறக்காமல் 0444 சேர்த்துக்கோங்க. ஓகே, எஸ் ஃபர்ஸ்ட் நேயர் யாருன்னு பார்த்துடலாமா? வணக்கம் ரெயின்போ, யாருங்கிறது? ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க. வணக்கம் ரெயின்போ, யாருங்கிறது?
1: வணக்கம், மின்கொள்ளு பத்தி விவிஎஸ் கண்ணன்.
0: விவிஎஸ் கண்ணன், ரெடியா?
1: ரெடி ரெடி.
0: ஓகே, பூங்கா.
1: பூங்கா பூச்செடி, புல்வெளி, ஆள் நடமாட்டம்.
0: ஓகே,
1: ஆள் நடமாட்டம், உடற்பயிற்சி கூடம்.
0: சூப்பர்.
1: நம்ம நடக்கிற பாதை,
0: நடைபாதை. சூப்பரா கேம் ஓபன் பண்ணி வச்சிட்டீங்க. தேங்க்யூ சார்.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து?
2: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டல இருந்து கலியில போய் பேசுறேன். யாரு? திவ்யாவா? நல்லா இருக்கியாமா?
0: நல்லா இருக்கேன், நல்லா
2: இருக்கேன். ஏ நமக்கான வீடு நமக்கு.
0: நீங்க இன்னும் அங்கேயே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதுல இருந்து வெளியில வரல நினைக்கிறேன். ஓகே, அந்த திவ்யா இந்த திவ்யா இல்ல,
2: அது நீங்க வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி.
0: சூப்பர் சூப்பர், நன்றி சார். விளையாடலாமா? ரெடியா?
2: சொல்லுங்க மேம்.
0: சைக்கிள்.

0: சைக்கிள் பத்தி அஞ்சு விஷயம், சைக்கிள், பெல்லு, டயரு, டேபு, போக்ஸ் கம்பி,
1: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: மேடம், நான் சென்னையில இருந்து ராஜேஷ், பெரியார் நகர் மேடம்.
1: ராஜேஷ் ரெடியா சார்?
2: ரெடி மேடம்.
1: ஓகே, உங்களுக்கான கேள்வி அந்த இது என்னன்னா, விமானம்,
2: விமானத்தை பத்தி சொல்லணும். அது
1: விமானத்துல இருக்கிற அஞ்சு விஷயம்.
2: விமானம் அப்படி சொன்னா இயற்கை இருக்கைகள்.
1: ஓகே, இருக்கைகள்.
2: அப்புறம் அப்புறம் பணியாளர்கள். அப்புறம் பைலட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா
1: முன்னாடி முன்னாடி ஒண்ணு இருக்குமே,
2: முன்னாடி இருக்கு, அது கதவு.
1: கதவு, ஓகே.
2: அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஏசி.
1: ஏசி, சூப்பர், அஞ்சு வந்துருச்சு. அடி தூள், ஓகே. ஆனா முன்னாடி என்ன இருக்கணும்? காக்பிட்.
2: காக்பிட்,
1: ஓகே சார், சூப்பர். ராஜேஷ் நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம், நான் திருத்தணி, தமிழேந்தி.
1: தமிழேந்தி ரெடியா?
3: சொல்லுங்க.
1: ஓகே, பர்ஸ், பர்ஸ், பர்ஸ், வாலெட், வாலெட்,
3: ஸ்டேரிங்,
1: என்னது என்னது? இல்ல இல்ல, நான் சொன்னது வாலெட், பர்ஸ், பர்ஸ், பர்ஸ்.
3: புரியல எனக்கு.
1: வாலெட், வாலெட் சார், அது தமிழ்ல தெரியல எனக்குமே. பர்ஸ் நம்ம கிட்ட இருக்குமே, பர்ஸ்.
3: ஓ, பர்ஸா? பர்ஸா,
1: அதேதான், அதேதான்.
3: சாவி, காசு, ஏடிஎம் கார்டு, நாணயம்.
1: நாணயம், ஓகே.
3: அடுத்தது வீட்டு சாவி.
1: வீட்டு சாவி சொல்லிட்டீங்க, நான் நோட்
3: பண்ணிட்டேன்.
1: பைக் சாவி, வீட்டு சாவி, இது என்னது? இது அநியாயமா தெரியலையே. இன்னும் ஒண்ணு முக்கியமான, நம்ம நம்ம எல்லாருமே வச்சிருப்போம் சின்ன வயசுல இருந்து, நம்ம எல்லாருமே அதை
3: வச்சிருப்போம். கச்சீப்பு
1: சார், பர்ஸ் கச்சீப்புக்குள்ள வச்சிருப்பீங்களா? எப்படி சார்?
3: ஆமா, கச்சீப்பு வச்சிருப்பேன்
1: சார். உண்மையா சொல்றீங்களா? அவ்வளவு பெரிய பர்ஸ் உங்களுக்கு?
3: ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா கச்சீப்பு இருக்கும்.
1: சரி, நான் ஒண்ணு சொல்றேன், போட்டோ.
3: ஆமா, போட்டோ இருக்கும்ல, கண்டி மண்டட்னே.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி
3: நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம்மா.
1: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
4: திருவெட்டூர் பத்மாவதிமா. நல்லா கிரேமா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா கிரேமா.
1: சொல்லுங்க பத்மாவதிமா, ரெடியா?
4: சொல்லுமா.
1: ரயில்,
4: ரயிலா? ரயில வந்து
1: ரயில்
4: உட்காரதுக்கு அப்புறம் வந்து இந்த செயின் நம்ம நிக்க வைக்கிறதுக்கு ஒரு சங்கிலி இருக்கும். அப்புறம் அப்புறம் நம்ம ஏறதுக்கு ஒரு படிக்கட்டு இருக்கும்.
1: இன்னும் ஒண்ணு, சூப்பர் சூப்பர், நன்றிமா நன்றி. எல்லாருமே அதிரடியா ஆரம்பிச்சு சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. நேர்களே அடுத்து விளையாடலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.
5: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
6: பாரத் சர்க்கார் கா லக்ஸ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
5: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
7: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

ஓகே, ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் அப்படி ஹாப்பியாக ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம். கூடவே பாட்டு கேட்கணும் அல்லவா? எஸ் உங்களுக்காக. ஹே நீ ரொம்ப அழகாக இருக்க திரைப்படத்திலேருந்து. யாருடைய இசையிலனா அரவிந்த் சங்கருடைய இசையிலப்பா, விஜய் வரிகளில் ஹாரிஸ் ராகவேந்தர் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: ஒட்டுமொத்த யாமினிக்காகவும் இந்த பாட்டு நம்ம டெடிகேட் பண்ணிடலாம். ஓகே ஓகே, என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு இடம் பேரோ இல்லை ஒரு பொருள் பேரோ சொல்லுவேன். அப்படி சொன்னால் அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குமோ, அந்த பொருளில் என்னெல்லாம் இருக்குமோ அதை தான் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். எஸ், கால் பண்ணி அழகாக அப்படி எல்லாம் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 5 பேர் அதிரடியாக விளையாடிட்டாங்க, அடுத்து யார் விளையாட போகிறாங்கன்னு பார்க்கலாமா? வணக்கம் ரெயின்போ, யார் இங்கேருந்து? கலா, ரெடியா? ஓகே. ரயில்வே ஸ்டேஷன். ஒரு கதையாவே சொல்லிட்டீங்களே அப்படியே. டைம் ஆச்சு, ட்ரெயின் பிடிக்கணும், அதனால சரி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் கவுண்டர், டிக்கெட் செக்கர் இதெல்லாம் இருக்குமே. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: ஹாய் திவ்யா.
0: ஹாய், உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? நல்லா இருக்கேன்.
1: சொப்னா.
0: சொப்னா?
1: எஸ்.
0: சொப்னா எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: சூப்பர். ரெடியா சொப்னா?
1: எஸ் ரெடி.
0: ஓகே, உங்களுக்கான அந்த க்வெஸ்சன், வானம். அப்படியே அண்ணாந்து பார்த்தீங்கன்னா வானம் தெரியும், அதில் இருக்கிற 5 விஷயத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம்.
1: வானத்தில் பறவை தெரியுது.
0: ஓகே.
1: நட்சத்திரம் தெரியுது.
0: இதுக்கும்
1: தெரியுது.
0: அதுக்குள்ளயா
1: தெரியுது? ஆமா, கைக்கு தெரியுது.
0: ம்,
1: தெரியுது.
0: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு.
1: எனக்கு ஆக்சுவலி கடவுள் கூட தெரியுது.
0: போடுங்க போடுங்க, வெடியா போடுங்க, எனக்கும் சேர்த்து வேண்டிக்கோங்க அந்த கடவுள் கிட்ட. எனக்கு இப்ப லைட் தாங்க தெரியுது. தேங்க்யூ, தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து மேடம்.
0: சத்யநாராயணன், ரெடியா?
2: ரெடி, சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்கான க்வெஸ்சன், கிச்சன். கிச்சன் கிச்சன்
2: கிச்சன்லயா? கிச்சன்ல கேஸ் ஸ்டவ், அப்புறம் மிக்சி, அப்புறம் நம்ம கிரைண்டர், அப்புறம் சமையல் பாத்திரம், இது மளிகை சாமான் பொருட்கள்,
0: போடுங்க,
2: அரிசி அரிசி டப்பா, அப்புறம் ஃப்ரிட்ஜ்.
0: ஓகே, ஸ்ட்ரைட்டா கிச்சனுக்கு போய் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க.
2: ஆமா.
0: சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சார.
2: தேங்க்யூ.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், கோயம்பு. திவ்ய மேடத்துக்கு மாலை வணக்கம். கோயம்புல இருந்து பார்த்திபன். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நலமா இருக்க பார்த்திபன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: அவ்வளவுதான்.

0: சூப்பர்.
1: அப்புறம் மைக், இது பிரேக்கு, அப்புறம் இன்ஜின் எல்லாம் இருக்கு,
0: எல்லாமே இருக்கு. நீங்க அந்த இன்ஜின் மேல உட்காந்துட்டு போயிருக்கீங்களா?
1: ஐயோ, அந்த இன்ஜின்ல உட்கார சூடா இருக்கும்.
0: சூடா இருக்கும்ல சார், நான் கூட உட்காந்துருக்கேன் சின்ன வயசுல. ஆனா அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது.
1: ஆமா, அனல் அடிக்கும், நேரா அது ஹீட்டா இருக்கும்.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: மாலினிதேவிமா,
0: ரெடியா?
2: சொல்லுங்க.
0: ஹாஸ்பிடல், ஹாஸ்பிடல், ஹாஸ்பிடல், மருத்துவமனை,
2: டாக்டர், மருந்து, ஊசி, நர்ஸ், அப்புறம் ஸ்கேன் பண்றது, ஆபரேஷன் தியேட்டர், வீல் சேர், பெட்.
0: போதும் போதும், சூப்பர், சூப்பரா சொல்லிட்டீங்கம்மா. நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
0: ஓகே, நேர்களே, அதிரடியா எல்லாரும் பதில் சொல்லிட்டே இருக்காங்கல்ல. நம்ம அஞ்சு தான் கேட்டோம், ஆனால் அவங்க நமக்கு ஒரு லிஸ்ட்டே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. அடுத்து தாராளமாக விளையாடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பாடல், ஒரு எனர்ஜெட்டிக்கான பாட்டுனே சொல்லலாம். கில்லி படத்துலேருந்து ஓட போகிறோம் நம்ம இப்போ எல்லாரும். வித்யாசாகருடைய இசையில், கபிலனுடைய வரிகளில், சுக்பிந்தர் சிங் மற்றும் மாணிக்க விநாயகம் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 4:27 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் என் கூட சேர்ந்து நிறைய பேர் ஜாலியாக ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கு. அந்த வரிசையில் அடுத்ததா யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம் ரெயின்போ, யாருங்கிருந்து?
1: ஹலோ,
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கு சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அதுக்கப்புறமா வந்து இது போடுவாங்கல்ல பேக், அப்புறமா பாசி பருப்பு அதாவது ஐட்டம்ஸ், எண்ணெய் பாக்கெட், அதுக்கப்புறமா சுகர், அரிசி, வேற என்ன சேர் இருக்கும்,
0: சேர் இருக்கும்,
1: வெயிட்டிங் மிஷின் இருக்கும்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், நிறைய சொல்றீங்க. நான் கூட சக்கரை பருப்பு கோதுமை அப்படி லைனா சொல்றீங்க. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ சந்திரசேகர்.
1: பை மேம், பை.
0: வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
2: பட்டுப்புடவைகள்,
0: அப்புறம்
2: நகைகள்,
0: வேற வேற இந்த கார்ட்ல முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் அங்க தான வச்சிருப்பாங்க.
2: பியூரோல ஃபைல்ஸ், பதிவேடுகள்.
0: ஓகே ஓகே,
2: முக்கிய ஆவணங்கள்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், லைனா லைனா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி
2: நன்றி.
0: ஓகே, வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம் திவ்யா மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: பெரும்பாக்கம் வனஜா.
0: வனஜா, ரெடியா?
3: கார்ட் சூப்பர் மேடம்.
0: வாடிக்கையாளர்கள் அதுதான் நமக்கு முக்கியம். சூப்பர் சூப்பர்மா, சூப்பரா சொல்றீங்க, தேங்க்யூ. ஓகே, நேர்களே அடுத்தடுத்து விளையாடுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் பார்க்கணும் இல்ல? அடுத்து உங்களுக்காக ரெட் திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.
4: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு

0: தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
3: நேரம் 4:31 ஆயிட்டு இருக்கிறேன். நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் ஃபன் பண்றதுக்கு ரெடியா ஆல்ரெடி விளையாடிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததா யாரு? வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
4: வணக்கம் மேடம், நான் மின்சந்து ராஜா பேசுறேன்.
3: ராஜா சார், ரெடியா?
4: ரெடி.
3: ஓகே, உங்களுக்கான கேள்வி என்ன? விண்வெளி, நம்ம வந்து கேலக்சில இருக்கிறத சொல்ல போறோம்.
4: சின்ன
3: வயசுல இருந்து ஒண்ணு சொல்லுவாங்களே, இதுல ஓட்ட விழுந்துரும், ஓட்ட விழுந்துருவாங்களே. இல்ல சார், நிறைய புகை எல்லாம் வந்துச்சுன்னா அங்க பார், அது எவ்வளவு கஷ்டப்படுது அந்த லேயர். ஓசோன். சூப்பர், சாட்டலைட், வெரி குட் சார், தேங்க் யூ.
4: ஓகே, வெல்கம்.
3: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
5: மேடம், சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
3: ஹேமா, ரெடியா?
5: சொல்லுங்க மேடம்.
3: இப்போ நம்ம வந்து ஸ்கூல் பருவத்துக்கு போக போறோம். சோ நீங்க வந்து ஜியோமெட்ரி பாக்ஸ் அததான் சொல்ல போறீங்க.
5: ஐயோ, ஜியோமெட்ரி பாக்ஸ் ஃபுல்ல இருக்கறதா? பென்சில்,
3: எனக்குமே இத பத்தி யோசிக்கும் பாருங்க. நான் வந்து உங்களை ஸ்கூல் டேஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டேன். தேங்க் யூ.
5: நன்றி மேடம்,
3: நன்றி, நன்றி சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
6: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
6: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன் மேடம்.
3: புஷ்பலதா, ரெடியா?
6: ரெடியா இருக்கேன், சொல்லுங்க.
3: உங்களுக்கு ஸ்கூல் பேக், வாங்க மாட்டிக்கிட்டு போலாம்.
6: ஸ்கூல் பேக் தானே? ஸ்லேட், நோட், புத்தகம், பென்சில், பேனா, ரப்பர்,
3: அப்புறம்
6: சாப்பாடு
3: பாடல் காத்து தேவாவோட இசையில வைரமுத்து வரிகள்ல கே கே மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் கேட்டு வரலாமா? கேட்டு நினைச்சிருங்க. 101.4 இங்க எல்லாமே சமதுல.

0: தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணாமல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், என்ன விளையாடிட்டு இருக்கோம். நான் உங்ககிட்ட ஒரு இடம் பெயரையோ இல்லை ஒரு பொருள் பெயரையோ சொல்லுவேன், அதில் இருக்கிற 5 விஷயங்களை தான் நீங்கள் எங்கிட்ட அப்படி அடுக்கி அப்படி அழகாக சொல்லிகிட்டே இருக்கணும். நிறைய பேர் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா லிஸ்ட்டு பெருசாக சொல்லிட்டு இருக்கீங்க, சந்தோஷம். அந்த வரிசைகள் அடுத்ததாக யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம், யார் இங்கிருந்து?
2: ஹலோ,
1: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: வாய்ஸ் சூப்பரா இருக்கு மேடம். ஆனந்த் சைதாபேட்ல இருந்து.
1: ஆனந்த் சார் ரெடியா?
2: ஆ சொல்லுங்க மேடம்.
1: கார்
2: கார் சீட்டு டிரைவர் சீட்டு அப்புறம் பெட்ரோலு பெட்ரோல் டேங்கு இன்ஜினு டோரு
1: அடடா சூப்பர்
2: ஏசி அப்புறம் லைட் உள்ள ஏசி.
1: ஓகே, பின்னாடி லக்கேஜ் எல்லாம் வைப்பாங்களே?
2: லக்கேஜ்
1: அவ்வளவுதான். புது காரா இருந்தா நம்ம கவர் அது கூட சேர்த்துக்கலாம்.
3: நான்
1: உங்ககிட்ட ஒரு இடத்தோட பெயரையோ இல்ல ஒரு பொருளோட பெயரையோ சொல்லுவேன், அதுல இருக்கிற 5 விஷயங்களை நீங்க சொல்லணும்.
3: என்னது
1: சொல்லுங்க.
4: சூப்பர். பேக் அதுல பேக்ல வைக்க சட்ட பையோ பேக்லயே வச்சுக்கிறதுக்கு கையில எடுத்துன்னு போக மாட்டாங்க.
1: ஓகே, இது மெயின். இன்னொன்னு, அந்த பென் மேல ஒன்னு எழுதி இருப்பாங்க.
4: பென் மேல அந்த கம்பெனி நேம்.
1: அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி
4: நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்கள் பேசுங்கள் பேசுங்கள். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. உங்களுக்கு வந்து மேக்கப் செட்,
5: ஐலைனர், ஐலாஷ், அப்புறம் பவுடர், கிரீம்,
1: ஓகே,
5: அப்புறம் லிப்ஸ்டிக்.
1: நிறைய பிராண்ட்ல இருக்கு லிப்ஸ்டிக்லாம் சொல்லியாச்சு. இன்னும் ஒன்னே ஒண்ணு
6: உங்களுக்கான
1: டாபிக் கடல்.
6: இன்னொன்னா
1: அந்த பாறைகள்லாம் எடுத்து கூடாது. மணல் சூப்பர்.
6: தேங்க்யூ
1: சார், தேங்க்யூ, நன்றி நன்றி.
6: ஓகே ஓகே, நன்றி
1: சார், நன்றி.

அட அட அட, என்ன அருமையாக கண்டுபிடிக்கிறீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் டிஃபிகல்ட்டாக தான் நான் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்காக என்ன எறிந்தால் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் காத்துட்ருக்கு. எஸ், ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் தாமரையுடைய வரிகளில் விஜய் பிரகாஷ் மற்றும் கானா பாலா இணைந்து பாடிய பாடல் கேட்டறிஞ்சிருங்க.

0: நேரம் 4:51 ஆயிட்டிருக்கிறேன். போய் எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா தான் கேட்டுட்ருக்கீங்க. எஸ், நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இருந்தாலும் விளையாடாமல் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் ரெடியாக இருக்கீங்க, நானும் உங்கள் கூட ரெடியாக இருக்கேன். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கேருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து?
1: ராஜலட்சுமி வெஸ்டமாம்பலம்மே.
0: ராஜலட்சுமி ரெடியா?
1: ரெடி, சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்கான அந்த வார்த்தை என்னன்னா ஜூ.
1: ஜூனா மிருகங்கள்.
0: ஆமாம், உயிரியல் பூங்கா, மிருகங்கள்.
1: அப்புறம் பார்வையாளர்கள் இருப்பாங்க. ஸ்நாக்ஸ் உள்ளதெல்லாம் விற்கும்.
0: சூப்பர். அடுத்து அடுத்து இன்னும் ரெண்டு தான். கமான் கமான், வாங்க வாங்க.
1: அனுமதி
0: கிடைச்சாதான் உள்ள போக முடியும்.
1: அந்த நுழைவு சீட்டு வாங்குறேன்.
0: அவ்வளவுதான், வாங்குறோம், உள்ள போறோம், எல்லாத்தையும் சுத்தி பாக்குறோம். சூப்பர், நன்றி.
1: நன்றி மேடம்,
0: நன்றி. ஓகே, வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? கார்த்திக். ரெடியா? ஓகே. ஃப்ரிட்ஜ்.
2: ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா காய்கறி, பழங்கள், அப்புறம் சாதம், அப்புறம் ஐஸ் வாட்டர்.
0: சூப்பர். ஓகே, இன்னும் ஒண்ணு
2: பாத்தீங்கன்னா
0: என்ன? மாவு. ஓகே ஓகே, தேங்க்யூ கார்த்திக், நன்றி நன்றி.
2: தேங்க்யூ.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: ஹலோ. வணக்கம்மா.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: நான் திருப்பாச்சில இருந்து எட்டயபுரம் சேவை. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கம்மா.
0: ஓகே, நீங்க தான்
3: அருமையா இருக்கீங்க.
0: நன்றி சார், நன்றி. நீங்க தான் நிறைவு காலர், சோ சூப்பரா விளையாடு. ஓகேவா?
3: ஆ, சொல்லு சொல்லுங்கம்மா.
0: பொருட்காட்சி,
3: பொருட்காட்சி, பொருட்காட்சி, வானவேடிக்கை, இது ராட்டினம், அப்புறம் ராட்டினம், அப்புறம் அதாவது பசங்க விளையாட்டு, விளையாட்டு இது, அப்புறம்
0: பொருட்காட்சிக்கு போனாலே அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேப்போமே.
3: சாப்பிடு இதுமா, பஞ்சு மிட்டாய்.
0: ஆமா, அதுதானே முக்கியமா தேடுவோம். இன்னொரு நிகழ்ச்சியில திவ்யா உங்க கூட வந்து ஹாப்பியா விளையாடுறேன். அடுத்து உங்க கூட உங்களை பிடிச்ச ஆர்ஜே காத்திருக்காருல, அதனால நான் கிளம்பணும்ல, மணியும் ஆச்சுல. சரியா, ஹாப்பியா இருங்க, வாழ்க்கையில சந்தோஷமா இருப்போம். எண்ணங்கள் சரியா இருந்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், அதனால நம்மளும் ஹாப்பியா இருக்கலாம், கூட இருக்கவங்களே சந்தோஷமா வச்சுக்கலாம். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், டேக் இட் ஈஸி. ஓகே, தவறு நடந்துருச்சுன்னா அதை மாத்திக்கலாம், திருத்திக்கலாம், அடுத்த முறை அது நடக்காம பாத்துக்கலாம். ஓகே, ஹாப்பியா இருங்க, ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா அனுபவிச்சு வாழுங்க. இப்ப நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலா உங்களுக்காக படையப்பா திரைப்படத்துல இருந்து ஏகரமானுடைய இசையில வைரமுத்து வரிகள்ல KL ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க, இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுல்லே.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை விசாரித்த பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினின் கைது நடவடிக்கையை கண்டித்தும் ஆதரவாகவும் அரசியல் கட்சித் தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். காவிரி பிரச்சினையை திசை திருப்பும் வகையிலும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்திலும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் தேவையற்ற விதத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பதும் அவரது கைதும் கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். பிறப்பு இறப்பு பதிவு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக இந்தியா 27 நாடுகளுடன் இருதரப்பு ஒப்பந்தம் செய்துள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர்

விஜய் அறிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நேரம் 5:03 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்க இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறகிலும் பறக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த வரிகளோட இன்றைக்கி நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நான் வழக்கமாக ரெயின்போ மேடை நிகழ்ச்சிக்கு வரும்போதெல்லாம் ஒரு விஷயத்த சொல்கிறது உண்டு. மேடை அப்படின்னாலே நம்மளை அங்கீகரிக்கக்கூடிய மேடையாக இருக்கும், அல்லது நம்ம யாரையாவது அங்கீகரிக்கிறதுக்காக ஏறுற மேடையாக இருக்கும் இல்லையா. மேடை வந்து நம்ம அங்கீகரிக்கக்கூடிய மேடையாக இருக்கணும், அல்லது நம்ம யாராவது அங்கீகரிக்கக்கூடிய மேடையாக இருக்கும், நம்ம திறமைகளை காட்டக்கூடிய மேடையாக இருக்கும், அல்லது பல்வேறு திறமைகள் உடையவர்களை பாராட்டுற மேடையாக இருக்கும். ஆக மொத்தம் மேடைன்றது எல்லாருக்கும் பொதுவானது இல்லையா. அது மாதிரி நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சின்றது எல்லாருக்கும் ரொம்ப பொதுவான ஒன்று. சரி, இப்போ ஒரு மணி நேரம் குயில் மாதிரி பேசுனாங்க சார், நீங்கள் என்ன சார் டக்குன்னு வந்து மேடை கீடுன்னு எங்கெங்கேயோ போகிறீங்களே அப்படின்னு சில நேர்கள் கேட்குறது நம்ம மனசுக்கு புரியுது. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பாராட்டுறதுக்கு நம்ம நிறைய ஆயுதங்கள் வச்சுருப்போம். நம்மளை யாராவது ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட அந்த ஒருத்தர் பாராட்டினா நம்ம அடையிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இல்லையா. அந்த மாதிரி யாரும் பாராட்ட வேணாம் சார், என்ன நானே பாராட்டிப்பேன் சார், நான் யார் பாராட்டியும் எதிர்பார்க்கறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நானும் கேட்டிருக்கிறேன். அந்த மாதிரி யார் பாராட்ட எனக்கு அவசியம் இல்லை, என்னை நானே பாராட்டிக்கிறதுக்கு சில யுத்திகள்லாம் வச்சுருக்கிறேன். உங்களை நீங்களே பாராட்டிக்கிறதுக்கு எந்த மாதிரியான யுத்திகள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேச போகிறீங்க. உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 2986-00-38 என்ற எண்ணுக்கும், 2952-00-554 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். நேர்களே, உங்களுக்காக சண்டைக்கோழி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டிருந்துருங்க.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியை இணைந்துட்டுருக்கோம். நம்மளை நாமே பாராட்டிக்கிறதுக்கு நாம் என்ன மாதிரியான யுக்திகள்லாம் கையாண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மையப்பொருளாக இருக்குது. பேசக்கூடிய நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 298-6-00-38 என்ற எண்ணுக்கும், 295-2-0-55-4 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். நேயர்களே, தொடர்ந்து நேயர்களோடு பேசுவோம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மணி ஐயா?
0: நல்லா இருக்கிற சந்திரசேகர், மகிழ்ச்சி சொல்லுங்க.
1: மகிழ்ச்சி ஐயா, இன்னொரு வாட்டி கேள்வி சொல்லுங்களேன்.
0: அதாவது நம்மை நாமே பாராட்டிக்கிறதுக்கு, இப்ப யாராவது நம்ம எல்லா வேலைகளும் நாம செய்யும் போது யாராவது ஒருத்தர் நம்மள பாராட்டிட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குவோம் இல்லையா? யாருன்னா பாராட்டினா பரவாயில்லப்பா, நம்மள நாம பாராட்டிப்போம் அப்படின்னு. நம்மள நாமளே பாராட்டிக்கிறதுக்கு நீங்க என்ன டிப்ஸ் சொல்றீங்க? நீங்க அது உங்களை எப்படி எல்லாம் பாராட்டிப்பீங்க நீங்க?
1: நானே என்னோட ஷோல்டர தட்டி கொடுத்துக்குவேன் சார், கீப் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் குறிப்பிட்டு இந்த வேலை தளத்துல ஒரு 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை சிங்கிள் ஹேண்டடா நம்ம செய்வோம். ஆனா வர்க் பண்ணக்கூடிய இடத்துல நமக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்காது. எவ்வளவு பண்ணாலும் பத்தாதுன்னா சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணும்பாங்க, இது பண்ணும் அது பண்ணும்பாங்க, வாய் தரது ஒரு அப்ரிசியேஷன் வராது.
0: நாம ஒரு ஒரு விஷயமா அந்த ஒரு விதமா அந்த வேலையை செஞ்சுதான், இல்ல இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு. அடுத்த வாட்டி நீங்க அதை அப்படி செஞ்சீங்கன்னா இல்ல இல்ல அதை இப்படியும் செய்யலாம் அப்படின்னு.
1: அப்போ நான் நினைச்சுப்பேன்,
0: அவ்வளவுதான், சூப்பர். நீ ஆமா ஆமா, நான் கூட நான் நினைச்சுப்பேன், மணி நீ சரியா போற, மணி கரெக்டா வழியில போற, நீ ஏன் கவலைப்படுற?
1: அதே மாதிரி என்ன பத்தி ஏதாவது குறை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொறுமை தள்ளிடும், நேர்த்தியா செய்வேன். உண்மையாலுமே

0: எதுல எடுத்தாலும் சின்சியாரிட்டி. ஏன்னா ஒருத்தவங்க இது சரியில்லை அப்படின்னா அது நான் சரிதாங்கிறத ப்ரூவ் பண்ணுவேன். அது எனக்கு ஏன்னா நான் சரின்னு ப்ரூவ் பண்ணது மூலியமா நான் என்ன அப்ரிசியேட் பண்ணிக்கிறேன்ல, செல்ஃப் அப்ரிசியேஷன் மறைமுகமா என்ன அப்ரிசியேட் பண்ணிக்கிறேன்ல. அதனால இது வந்து ரொம்ப காமனா எல்லாருக்குமே நடக்கிறது சார். ஆனா உலகத்துல நம்மள நாமளே ஃபர்ஸ்ட் அப்ரிசியேட் பண்ணாதான் நமக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும். அந்த உத்வேகம் தான் நம்மள ஓட வைக்கும் சார்.
1: ஏன்னா
0: மற்றவங்களை எதிர்பார்ப்பதை விட நீங்க நூத்துல ஒரு வார்த்தை சொன்னீங்க, நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் பாராட்டினோனாவே அந்த ஒரு உத்வேகம் அந்த ஒரு ஹாப்பினஸ் நம்ம அடுத்த படி.
1: இன்னொன்னு பாராட்டு இருக்கு இல்லைங்களா, இன்னொருத்த நம்மள பாராட்டும் போது என்ன ஆகும்னா ஒரு சின்ன கரெக்ஷனோட பாராட்டுவாங்க, நல்லா இருக்கு ஆனாலும் இப்படி பண்ணிருக்கலாம். நீங்க இந்த நல்லா இருக்குன்றது உங்க மைண்ட்ல ஓடாது.
0: அதுதான்
1: அந்த 1% இப்ப இயல்பாவே இப்ப நல்லா சமையல் இருக்குன்னு வச்சுங்களேன், நல்லா சமைச்சிருப்பாங்க, நல்லா விரும்பி 4 முறை 3 முறை அடிச்சு வெளுத்திருப்போம், சாப்பிட்டுருப்போம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க கேக்குறாங்க எப்படி இருந்தது, நல்லா இருக்கு பட் அதுல கொஞ்சம் அப்படின்னு ஒண்ணே. நீங்க அவ்வளவு நேரம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும் போதே மகிழ்ந்திருப்பாங்க முன்னாடி இருக்கிறவங்க. ஆனா நீங்க சொன்ன வார்த்தைகள்ல எல்லாம் தின்றது தின்ன வேண்டியது தின்னுட்டு என்ன பேச்சு பாருங்கன்னு நீங்க பாராட்டுறது மனசுலயே நிக்காது. அப்படின்னு நம்ம பாராட்டிட்டோம்னா அது ரொம்ப சிறப்பு தான்.
0: உண்மைதான். அதே மாதிரிதான் பைக் எல்லாம் நம்ம சூப்பரா கரெக்டா ஓட்டினோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துக்கு போக ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து கரெக்டா ஓட்டி ஒரு 30 நிமிஷத்த போயிட்டோம்னா பரவாயில்லடா
1: ஓட்டுறா
0: அப்படின்னு தோணும்.
1: ஆமா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சந்திரசேகர், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி மணி ஐயா.
1: நன்றி. வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பணம் பேசுறேன் சார்.
1: வணக்கம் கலா, சொல்லுங்க.
2: அவங்க அடுத்து
1: அடுத்தவர்கள் பாராட்டாம நம்மை நாமே பாராட்டிக்கிறதுக்கு நீங்க
2: வச்சிருக்கீங்க.
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
1: வணக்கங்க.
3: நுங்கம்பாக்கம் டேங்க் பண்டோட்டை சேர்ந்த புந்தமல்லி
1: நிகழ்ச்சியில அடுத்ததா தலைநகரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ மேடை வித் மீ மணி.

0: நீங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஔர் சாதன் தேனா சாஹதா.
3: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: மகிழ்ச்சியா போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சியில அடுத்ததா யாருகிட்ட பேசலாம்ன்றத பாக்கலாம். வணக்கம், யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
5: வணக்கம். வணக்கம் சார், கோயம்பேடு பார்த்திபன் சார். நல்லா
4: நல்லா இருக்கு பார்த்திபன், சொல்லுங்க. நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் கேட்டீங்களா?
5: அதாவது பாராட்டு வந்து நம்மளே பாராட்டு வாங்கினது நம்மளே இது சொல்றது எப்படின்னு அதானே சார்?
4: ஆமா,
5: அதாவது பாராட்டு வந்து நான் படிக்கும் போது நல்ல மார்க் எடுப்பேன் சார், அப்ப வந்து யாருமே பாராட்ட
4: மாட்டாங்க.
5: ஆனா நானே பாராட்டிப்பேன். பரவாயில்ல, நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கோம்.
4: ஆமா,
5: இப்ப தெரியாது, அப்புறமா தெரிஞ்சுப்பாங்க. எல்லாமே பாராட்ட மாட்டாங்க சார். அது மாதிரிலாம் கூட நல்லா அப்புறம் வந்து வீட்டுல ஏதாவது ஒர்க் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன், எல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன், ஆனா பாராட்ட மாட்டாங்க. நானே பாராட்டிக்க
4: வேண்டியதான்.
5: அது மாதிரி நிறைய சாமி விஷயம் இருக்கு சார்.
4: ஓகே, சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
5: நன்றி சார்.
4: நன்றி. வணக்கம், யார் இங்க இருந்து?
6: வணக்கம்.
4: வணக்கம்.
6: வணக்கம். குயில் கோபி.
4: குயில் கோதா.
6: ஹலோ,
4: வணக்கம், சொல்லுங்க.
6: குயில் கோபி சொல்லுங்க சார்.
4: கோபி சொல்லுங்க. கோபி
6: என்ன சொல்லணும்?
4: என்ன என்ன சொல்லலாம் நீங்க?
6: இல்லை, இப்ப காபி சொன்னீங்களா? சரியா இல்லை, மெமரி இல்லை. புகழ் ஏதாவது நம்மளை வந்து யாருமே வந்து புகழ் புகழ் புகழ்னு அவசரம்

0: இல்ல நான் என்ன சொல்றேன், அடுத்தவங்க நம்ம புகழ வேண்டாம், நம்மை நாமே புகழ
1: நானே புகழ்ந்துருவேன். எப்படின்னா இப்போ ஒரு திசை இது பண்ணி இந்த ஒரு விஷயம் பண்றேன்னு வச்சுக்கல, தப்பு பண்ற நல்லா பண்றான் பண்ற பண்ற சூப்பரா சூப்பரா சூப்பரா பண்ற பண்ற அப்படின்னாலே தெரிஞ்சுக்குவேன் என் மனசு. ஒவ்வொரு விஷயம் அப்படிலாம் ஒண்ணு அடுத்து இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் குயில் மாதிரி, அடுத்த மயில்
0: வாழ்த்துக்கள் கோபி உங்களுக்கு. வணக்கம், அழகா சொன்னீங்க.
2: வணக்கம் சார், நான் வந்து அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க தேவராஜ்.
2: அனிஷா கிட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுறேன்.
0: சொல்லுங்க தேவராஜ்.
2: நைட்டு 7 மணிக்கு பாட்டி செய்துக்கு வரும், கிடைக்கவே கிடைக்காது
0: விட்டுருவேன்.
2: நான் வந்து சார் அரசுல அரசு ஊழியரா ஒரு 35 வருஷம் ஓட்டுநரா இருந்துட்டேன், சர்வீஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் நான் வந்து என்னை தானே நான் என்ன பெருமைப்படுத்திக்குவேன், என்னை நானே நான் வந்து புகழ்ந்துவேன் சொன்னா எந்த ஒரு ஆபத்தம் விபத்தம் இல்லாம நம்ம இந்த உள்ளாலும் ஓட்டிட்டு வரேனே, அதுதான் நான் வந்து பெருமையா நான் வந்து என் மனசுல
0: புகழ்ந்துக்குவேன்.
2: அது எனக்கு ஒரு பெரிய புகழ்ச்சி தான். நான் எல்லா வாகனமே ஓட்டிடுவேன், எவி எவி தான் நான். இருந்தாலும் அந்த விஷயத்தை மட்டும் நான் அதெல்லாம் கணக்கில் எடுக்க மாட்டேன். 35 இயர்ஸ் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம விபத்தோ ஆபத்தோ இல்லாம நம்ம வெற்றிகரமா வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு நான் அதை நான் என்னை நானே புகழ்ந்துக்குவேன்.
0: ஓஹோ ஓஹோ,
2: ஆமா சார், அது சரிதானே நான் பண்றது?
0: நல்லா கரெக்டா சொன்னீங்க.
2: ஆமா சார்,
0: ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பார்வையில அவங்களுடைய கருத்துக்கள் பாக்குறாங்க பாத்தீங்களா. வணக்கம், யாரு இங்க இருந்து?
3: நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் இங்கு அண்ணன் மற்றும் சகோதரர் அன்பு அண்ணன் சகோதரருக்கு பணிவான மாலை வணக்கம்.
0: வணக்கங்க, சொல்லுங்க.
3: வணக்கம் சகோதரர். வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து சேர் ரங்கசாமி பேசுகிறேன் சகோதரர்.
0: ஓ,
3: நிலையத்தில் நலமாக வாழ்த்துக்கள் அனைவரும்.
0: மகிழ்ச்சி சொல்லுங்க.
3: மகிழ்ச்சி மட்டத்த மகிழ்ச்சின்னு கூறுங்க உள்ளமையா, நீங்கள் பாராட்டிக் கொள்ளும் ஒரு நிகழ்வு ஏது அப்படின்னு
0: கேக்குறீங்க? ஆமா
3: ஆமா. ஐயா பிறநலம் சார்ந்தது. ஐயா
0: என்னங்க?
3: பிறநலம் சார்ந்தது. இப்போ ஒருத்தர் வந்து நம்ம உதவி கேட்க வருவாங்க, ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க.
0: ஏன்னா
3: அவங்களோட அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிமா, எண்ணத்தின் வெளிப்பாடுதான் அந்த முகம் அப்படிங்கிறது. அவங்களை பார்த்தவே பிடிச்ச இது பண்றதுங்க. வாழ் மகிழ்வித்து வாழ், வாழ் மகிழ்வித்து
0: வாழ்.
3: என்னென்ன கூப்பிட்டு பேசுற பேசிட்டு அவங்களுக்கு வந்து மன எண்ணத்தின் மகிழ்ச்சி கொடுத்தாவே எனக்கே மகிழ்ச்சி ஏற்படும். யாராச்சும் சோகமா போறாங்க, அவங்களுக்கு வந்து தீர்க்க இந்த பிரச்சனைகளை வந்து தீர்த்துட்டு கொடுத்து வச்சுங்க, நம்மளுக்கு ஒரு மன மகிழ்ச்சி
0: ஆகுது.
3: நம்ம மட்டும் மகிழ்ச்சி தான் பார்த்தாரு, பிறல் நல்ல சார்ந்தது நம்மளுக்கு. அதான் வாழ், வாழ வைத்து வாழ் எனங்க. அதான் என்னுடைய கருத்துங்க. மேலும் மேலே பேசிட்டு இருக்கலாங்க. ஆனா எனங்க
0: ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நேர்களை தொடர்ந்து திருட்டு பயலே திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.

0: சொல்லுங்க மனோகரன்.
1: நான் வந்து நானே என்னை பாராட்டுகிறது வந்து நான் வயர் கூட எல்லாம் போடுவேன், அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போடுவேன். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அந்த கூட போடுறது பழக்கம். நான் வந்து அப்போ போட்டேனாக்கா இன்னைக்கு காலையில எடுத்து அந்த வந்து அடி போட்டு கூட போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மக்கான காலையில ஒரு கூட முடிச்சிரு. அது யாராலையும் இந்த மாதிரி பண்ண முடியாது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வச்சு வச்சு போடுவாங்க. நான் வைக்கவே மாட்டேன், சாப்பிட்ற நேரம் மட்டும்தான் பாத்ரூம் மட்டும்தான் நீ வைப்பேன். அதுக்கு பின்னாடி எங்க நான் உட்காந்துருந்தாலும் சரி, டிவி பார்த்தாலும் சரி, டிவிக்கு உட்காந்துருந்தாலும் சரி, ரேடியோ கேட்டாலும் சரி, இல்ல ஃப்ரெண்டுங்க பேசிட்டு இருந்தாலும் என் வேலை என்னோட வேலையில நான் கருத்து பண்ணுவோம். அப்படியே அதை வந்து சீக்கிரமா முடிச்சு பார்த்து 12 மணி கூட ஆயிரும் முடிச்சு காலையில கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட கொண்டாந்து இந்த போட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அவங்க வந்து மேல சொருகி காது வச்சு கரைச்சி கொடுத்து விட்டுருவாங்க விற்கிறதுக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு கூடைய நான் போடுறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. வேற யாருமே இந்த மாதிரி போட மாட்டேங்கிறாரு, நம்ம மட்டும் கரெக்டா போட்டுறோம். எல்லாருமே சொல்லுவாரு எவ்வளவு அவசர அவசரமா வைக்காம போடுறதுனால எனக்கு அந்த ஒரு நானே என்ன புகழ்ந்துது.
0: ஓகே, சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் ஐயா, நான் திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேன் ஐயா. நல்ல டாபிக் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா.
0: மகிழ்ச்சி டெல்லி சொல்லுங்க.
2: நான் ஒரு சின்ன விவசாயிங்க ஐயா, எனக்கு எழுது படிக்க ஒன்னும் தெரியாது, 4 வகுப்பே சரியா போல. ஆனா நம்ம வானொலியோட ஆசான் எனக்கு, அதாவது பாமரனோட பல்கலைக்கழகம் சொல்லுவேன் ஐயா நானு. இத இதன் மூலமா நான் எல்லா இலக்கியம் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஓரளவுக்கு என்னால அதுல புரிஞ்சுக்க முடியுதுங்க ஐயா. அதனால நான் நிறைய பாராட்டிப்பேன். அதாவது நான் ஒரு சின்ன விவசாயி தான் நான், அதுல வந்து நிறைவா இருக்கேன், சந்தோஷமா, ரொம்ப வசதி வாய்ப்பு எதிர்பார்க்கல, நான் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கேன் ஐயா. எனக்கு இதெல்லாம் கற்றதும் பெற்றதும் வானொலி தான் ஐயா.
0: ஓகே, சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி, நன்றி,
0: நன்றி. சிறப்பா போயிட்டு இருக்க நம்மளுடைய நிகழ்ச்சியில அடுத்ததா பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு நின்றுங்க.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 தொடர்ந்து பேசுவோம் நேயர்களோட. வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: ஹலோ சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: திருவுட்டூர் பத்மாவதி சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிற பத்மாவதி, சொல்லுங்க. அதாவது இப்ப நம்ம ஏதாவது நல்ல செயல் செய்யறோம், அல்லது நம்ம ஒரு செயல் செஞ்சா யாராவது பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்ப்போம்ல, அந்த பாராட்டை உங்களுக்கு நீங்களே தர்றதுக்கு என்ன யுத்திகளை கையாளுவீங்க? நீங்களே உங்களை நீங்களே பாராட்டிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் பாராட்டிப்பீங்க?
1: அது வந்து நானே வந்து என் வேலையை நானே செஞ்சுங்க சார். காலையில செய்யறேன்.
0: இல்ல, நம்ம வேலையை நாம செய்யறோம், அதுக்கு நம்ம நமக்கு பாராட்டு என்ன தருவோம்? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், தொடர்புல தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வண்டியில் போகும்போது ரொம்ப கவனமாக பயணத்தை எப்போவுமே மேற்கொள்ளணும். இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க ஹெல்மெட் அணிந்துக்கிட்டு பயணம் பண்ணுறது நல்லது. பின்னாடி இருக்கிறவங்களும் ஹெல்மெட் கட்டாயம் அணியணுன்றது விதிமுறை, அது நம்ம உயிருக்கான பாதுகாப்பும் கூட. அதுமாதிரி காரில் போகிறவங்க ஹெல்மெட் நிச்சயமாக அணிஞ்சிட்டு போங்க. தொலைபேசியில் பேசிக்கிட்டு போகிறது அல்லது வேறு ஏதேனும் சிந்தனைகள் போகிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வணக்கம், யார் இங்கேருந்து? வணக்கம், தொடர்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்க.
2: அதனால எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது. அதனால நானே வந்து ஊக்கப்படுத்திக்கிடுவேன். நம்ம மற்ற பொருள்கள்லாம் வாங்கிட்டு வந்தா கூட நம்ம விடுபடாத விடிக்க வாங்கிட்டு வந்து சேர்த்து நானா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படின்னு நானே பாராட்டிக்கிறேன் சார்.
0: சரி சரி சரி சார்,
2: நன்றி.
0: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்து.

0: 104.4 பாராட்டிலே உயர்ந்த பாராட்டு எந்த பாராட்டு அப்படின்னு நீங்கள் பலமுறை யோசித்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு நாமே தந்திருக்கக்கூடிய பாராட்டை தான் இருக்கும். முதல்ல பாராட்டு நம்மளை யார் பண்ணுவாங்க, நம்ம அம்மா பண்ணுவாங்க, அடுத்து அப்பா பண்ணுவாங்க, நம்ம சுற்றத்தார் பண்ணுவாங்க, அப்புறம் பள்ளிக்கூடம்னு போகும்போது அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் பண்ணுவாங்க. ஆசிரியர்கள் பாராட்டுற ஒவ்வொரு பாராட்டும் நம்ம வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய லட்சிய பயணத்தை எட்டுவதற்கான ஒரு அடித்தளமாக அது இருக்கும் இல்லையா. அந்த பாராட்டுகளெல்லாம் விட நான் நீங்கள் ஒரு பெரிய உயர்ந்த விருதுகளை விட ஒரு சின்ன வேலையை செஞ்சவுடனே அந்த வேலை உங்களுக்கு தான் பூர்த்தியாச்சு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, பள்ளியில் படிக்கும் போது ஒரு சின்ன அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் எழுதியிருப்பீங்க, அல்லது ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க, பண்ணியிருப்பீங்க. பண்ண உடனே அதை பார்த்த உடனே சே சூப்பராக பண்ணியிருக்கோம்ல, பாராட்டு நமக்கு தான், ஃபஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தான் அப்படின்னு நாம் பாராட்டுற முதல் பாராட்டு இருக்குது பாருங்கள், அது எல்லா பரிசுகளுக்கும் சமமானது, எல்லா விருதுகளுக்கும் சமமானது. நாம் லாஸ்ட் செக்மெண்ட்டில் பேசும்போது டூ வீலரில் போகிறவங்க கட்டாயம் ஹெல்மெட்டை கட்டாயம் அணிஞ்சிட்டு போகணும் அப்படின்னு சொன்னோம். காரில் போகிறவங்க நிச்சயமாக சீட் பெல்ட் அணியாமல் போகவே கூடாது அப்படின்றத சொன்னோம். அதை மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நேயர்களோட பேசுவோம். வணக்கம், யார் இங்கே?
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்,
1: பாபுராஜ் வர முகமது இக்பால்.
0: சொல்லுங்க இக்பால்.
1: எஃப்எம் மேடை தானே?
0: ஆமாம், ரெயின்போ மேடை. வாழ்க்கையில நம்ம நிறைய பாராட்டுகளை எதிர்பார்த்து வாழ்றோம், ஆனா நம்மை நாமே பாராட்டுற பாராட்டு இருக்கு பாருங்க, அது உயர்ந்த பாராட்டு. அப்படி உங்களை நீங்களே பாராட்டி கொள்ள நீங்கள் கையாளக்கூடிய சில உத்திகளை சொல்லுங்க அப்படின்றதுதான்.
1: பாராட்டுகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு நாமே பாராட்டுறது எனக்கு உடன்பாடு இல்லை. மத்தவங்க தான் நம்மளை நல்ல
0: பாராட்டுற மாதிரி நடந்துக்கணும்.
1: ஆமா, அதுதான் என்னோட
0: கருத்துக்கு. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சியில் சந்தித்த வேளை திரைப்படத்திலிருந்து பாடல்.

கும்ப மேடை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு நேயர்களே. எத்தனையோ நேயர்கள் தங்களுடைய பாராட்டுகள் குறித்து பகிர்ந்துக்கிட்டாங்க. நமக்கு நாமே கொடுத்துக்கக்கூடிய பாராட்டில் எனக்கு உடன்பாடு இல்லை சார் அப்படின்னு சில நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. எந்த கருத்துக்களாகவும் அவருடைய சொந்த கருத்துக்களுக்கு நாம் நிச்சயம் மதிப்பளிக்க தான் செய்யணும். அதனால் நம்மளுடைய பாராட்டு அப்படின்றது நமக்கு நாமே கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பூஸ்ட் அப்படி தான் நினச்சிக்கணும். நமக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த உற்சாகமும் உத்வேகம் தான் நம்ம அடுத்த பணிகளை நாம் சிறப்பாக செய்கிறதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும்னு சொல்லிக்கிட்டு அதோ இதோட 7 மணிக்கு உங்களை ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி. தொடர்ந்து வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கண்ணியப்பன். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை விசாரித்த பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி பிரச்சினையை திசை திருப்பும் வகையிலும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்திலும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் தேவையற்ற விதத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பதும் அவரது கைதும் கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். பிறப்பு இறப்பு பதிவு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் தடுப்பு தொடர்பாக இந்தியா 27 நாடுகளுடன் இருதரப்பு ஒப்பந்தம் செய்துள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். பிரதமரின் சூரிய மின்திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியை நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் திருச்சி சோழன் விரைவு ரயில் வரும் 26 மற்றும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி கடலூர் கும்பகோணம் தஞ்சாவூருக்கு பதிலாக விருத்தாச்சலம் வழியாக திருச்சி சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. Ten, nine, eight, seven, six, five.

பேக். டைம் இஸ் 6:50 ஆன் தி கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு வெஸ்டர்ன் மியூசிக் ஆன் எஃப்எம் ரெயின்போ 101.4. யூ நோ, வி ஹாவ் ட்ரபுள். யெஸ், வி ஃபேஸ் லாட்ஸ் ஆஃப் ட்ரபிள்ஸ் அட் லைஃப். யூ நோ, வென் யூ ஃபேஸ் ட்ரபுள், யூ ஹாவ் டு திங்க் தட் காட் இஸ் ஸ்கல்ப்சரிங் யூ இன்டு அ பியூட்டிஃபுல் ஸ்டாச்சு. யெஸ், அண்ட் ஒன் குட் பாயிண்ட், யூ நோ, if we make the trouble a friend, how it would be? Let's listen to Lenka's version of Trouble is Friend. Here goes the track. Listen to this track and make Trouble is Friend.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நேரம் 7:01 ஆயிட்டு இருக்கு. நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். நேர்கள் மனம் விரும்பிய பாடல்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில் நீங்க கேட்டு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 298600038 என்ற எண்ணுக்கும், 295205544 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு உங்கள் மனம் கவர்ந்த பாடல் கேட்கலாம். நேர்களை வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க பட்டாபி.
1: எனக்கு வீரா படத்துல இருந்து மலை கோயில் வாசலில் அந்த பாடல்.
0: ஓகே, மகிழ்ச்சி. அந்த பாடல் மனோ சுவர்ணலதா குரல்ல, வாலி வரிகள்ல, இளையராஜா இசையில உருவான பாடல். இதோ உங்களுக்காக அந்த பாடல்.
1: நன்றி.

0: இனிமையான இந்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருடைய விருப்பு பாடல் வரப்போகுதுன்னு கேட்டுலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க
1: சார்? வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் சார்.
0: மகிழ்ச்சி சத்யநாராயணன் சொல்லுங்க
1: சார். படம் வந்து சிவாஜி.
0: ஓகே மகிழ்ச்சி.
1: பாடல் வந்து பூம்பாவும் அம்பல்வாய்.
0: சூப்பர், அருமையான பாடல். இதோ உங்களுக்கா.
1: நன்றி சார்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
1: நான் தெரிவித்து பத்மாவதி சார்.
0: சொல்லுங்க பத்மாவதி மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கிறேன் பத்மாவதி. சொல்லுங்க உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: படம் வந்து தில்லுமுள்ளு, பாட்டு வந்து இந்த ராகங்கள் 16. அந்த பாட்டு சார்.
0: ஓகே, மகிழ்ச்சி. இதோ உங்களுக்கான பாடல்.
1: நன்றி சார்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
1: நான் சோலைமேட்லேருந்து நூறு முகமது பேசுகிறேன்.
0: சொல்லுங்க நூறு முகமது.
1: படம் சங்கர்லால், அதில் இளங்கிலேயே இன்னும் இளங்கலையே அந்த பாடல்.
0: மகிழ்ச்சி, அதே பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். நேயர்களே, ரிக்ஷா மாமா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அதை ஒரு நேயர் விரும்பி கேட்டிருந்தாங்க, ஆனால் அவங்களுடைய பெயரை அவங்க சொல்லலை. அடுத்ததாக சங்கர்லால் படத்திலிருந்து நேயர் நூறு முகமது அவருடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை.

0: 104.4 அடைந்திருக்கிறோம் நேர்கள். 7:30 நம்ம தொட போகிறோம். அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடலாக வரப்போகுது அப்படின்றத கேட்டுருவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார், ஆர்ஜி அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம் சார்.
0: சொல்லுங்க
1: சார். மணி சார், நீங்க வந்து எந்த வயசுல பாட்டு கேட்டாலும் போடுவீங்களா?
0: சொல்லுங்க.
1: எந்த வயசுல கேட்டாலும், அதாவது 16 வயசுல வந்து செம்பருத்தி பூவுக்கு செல்லாத அந்த பாடல் போடுங்க சார்.
0: 16 வயசு ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி, அந்த பாடல் உங்களுக்காக உடனே வருது, கேட்டேன்.

ரெயின்போ ஃபார்ம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்த விருப்ப பாடல் யாருடைய விருப்ப பாடலாக வரப்போகுது என்பதை பார்த்துலாம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், தொடர்பு தான் இருக்கீங்க, பேசலாம். நேயர் தொடர்பில் இருந்த நம்மளுடைய நேயர் அவர் கேட்ட பாடல் அந்த 1 நிமிடம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டார். அவருடைய விருப்ப பாடல் அவருக்காக.

0: மகிழ்ச்சியா போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சியில அடுத்ததா யாருடைய விருப்ப பாடல் வரப்போகுது அப்படின்னா, வணக்கம்.
1: வணக்கம், பேசுறேன்
0: கலீல் அகமது. உங்க விருப்ப
1: எனக்கு படம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் படம், தர்மதுரையில இருந்து ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன என்ன விவிச்சு கங்கை அம்மரை எழுதியிருப்பாரு. சொந்தம் பந்தம் சேர்ந்திருந்தான் சொத்து பத்து தேவையில்லை, ரொம்ப அழகா இருக்கு அந்த வரிகள்லாம்.
0: நல்லா சொன்னீங்க, உங்களுக்காக அந்த பாடல் நமக்காகவும்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நமக்கான பாடல் நம் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்த நேயர் யாருடைய விருப்ப பாடல் நாம் கேட்க போறோம்னு பார்த்தலாம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராணிப்பேட்டை மாவட்டம் கீவி சாரம் செல்வம் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க செல்வம்.
1: படம் வந்து மைதில் என்னை காதலி, அதுல வந்து ராக்கால வேலையில ராசாத்தி ஆடையில் அந்த பாட்டு, அந்த பாட்டு சார்.
0: உங்களுக்காக அந்த பாடல் கேட்டேன்.

0: ரெயின்போ எஃப்எம் 104.4 நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம். யாரேங்கிறது?
1: வணக்கம் மணி சார்.
0: வணக்கம்.
1: நான் போரூர் பொன்ராஜ்.
0: சொல்லுங்க பொன்ராஜ்.
1: படம் பேர் வந்தீங்கன்னா தோடி ராகம்.
0: தோடி ராகம்?
1: ஆமா.
0: சொல்லுங்க, அதுல இருந்து எந்த பாடல்?
1: அது குன்னக்குடி குன்னக்குடி வைத்திய இசையமைப்பாளர் இருக்காரு இல்லையா?
0: ஆமா.
1: அவர் இசையமைச்சு பாடி நம்ம அறிவுறு கேட்டுக்க மாட்டாங்க. இந்த பாட்டு அவர் தான் பாடியிருப்பாரு. கொட்டாம்பட்டி ரோட்டிலே குட்டி போற சோக்குலே ரொட்டியே தான் தின்பனா குட்டியே தான் பாப்பனாங்கிற பாட்டு.
0: மகிழ்ச்சி. அந்த பாடல் உங்களுக்காக கேட்டு
1: நன்றி.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மனதுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ். ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நாம் வந்தாச்சு. நிறைவான நேயராக ஒரு நேயர் வராங்க, யாருன்னு கேட்டலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: கலா பேசுறேன் சார்.
0: வணக்கம் கலா, சொல்லுங்க. ஆஹா, வா மேகம். எஸ் ஜானகி அவங்களுடைய குரல்ல உருவான பாடல் தானே? மகிழ்ச்சி வாலி வரிகள்ல இளையராஜா இசையில 1988 வெளியான படம் மௌனராகம். உங்களுக்காக அந்த படத்திலிருந்து பாடல். நேர்களே, இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியிலும், அதைத் தொடர்ந்து ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியிலும் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூள்,

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்றைய விசாரணையை முடித்துவிட காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் திரு உதயநிதியை நீதிமன்ற காவலில் வைக்கும் எண்ணம் இல்லை என்றும், விசாரணைக்கு பிறகு காவல் நிலைய ஜாமீனில் விடுவிப்பதாக தமிழக அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இன்றைய விசாரணை மேற்கொள்ளுமாறும் திரு உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. ஏற்கனவே திரு உதயநிதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்ஜாமீன் மனு ஏற்புடையது அல்ல என்றும், அரசின் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்த உத்தரவாதத்தை ஏற்று வழக்கை முடித்து வைப்பதாகவும் கூறியுள்ளது. தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான போராட்டத்தின் போது பெண்கள் குறித்து அவர் அவதூறாக பேசியதாக கூறி இன்று காலை சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் தஞ்சாவூர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேளாண் நிலங்களுக்கான மின் வசதி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழகத்திற்கு 5187 சூரிய மின்சக்தியில் இயங்கும் பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் மத்திய நிதியுதவி திட்டத்தின் கீழ் சூரிய சக்தியில் இயங்கும் மின் வசதிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளுக்கான நிதியுதவி 30-50% வரை மாநில அரசு வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் வேளாண் தொடர்பான அமைப்புகள் மத்திய அரசின் இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று திரு ஸ்ரீபத் யசோ நாயக் வலியுறுத்தினார். உடல் எடையை குறைப்பது தொடர்பான விளம்பரங்களில் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில மருந்து வகைகள் விளம்பரம் செய்யப்பட்டு வருவதாகவும், அரசு இதனை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மருந்து விற்பனையாளர்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும், இதனை மீறுவோர் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். இவை அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போலி மருந்து உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனங்கள் மீதும், விளம்பரங்களை வெளியிடும் போலி நிறுவனங்கள் மீதும் மருந்து உற்பத்தி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. தாவேக தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. நாளை மறுநாள் வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பேரவை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்று நாளை பிற்பகல் நடைபெறும் சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கொள்கை விளக்க குறிப்பு, சட்டப்பேரவை மானிய கோரிக்கை அறிவிப்புகள் தொடர்பான ஆய்வுக்கூட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது.

0: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான செயல்திட்ட மாநில மன்றக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதி திராவிடர் நலத்திட்டத்திற்காக 5,903 கோடி ரூபாயும் பழங்குடியினர் நலத்திட்டத்திற்காக 349 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி பயனாளிகளுக்கு முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும், திட்டத்தின் செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் இதில் கலந்து கொண்ட அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும், சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். எல் நினோவினால் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து கண்காணிக்க அமைக்கப்பட்ட குழுவின் முதல் கூட்டம் மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்மேற்கு பருவமழை வழக்கமாக 133.75 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில், நடப்பு நிதியாண்டில் இதுவரை 111.19 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் 24 மாவட்டங்களில் வழக்கத்தை விட குறைவாகவே தென்மேற்கு பருவமழை பெய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. இப்போட்டிகளை ஆவடியில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் போர் வாகன ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தின் இயக்குநர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ண பிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: Let's go!

தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் அண்ட் ஆனந்த முருகன் ஃப்ரம் பூலிவாபாளையம் அண்ட் திருமலிஷை அஸ்வினி நாகராஜ் மயிலை பட்டாபி அண்ட் ஃபார் பாபு முல்லைக்காடு ஐம் கோன் டு ப்ளே சியாஸ் ப்ரோக்கன் கிளாஸ். லிசன் டு த மியூசிக் அண்ட் என்ஜாய் மை டியர் லிசனர்ஸ், ஹியர் கோஸ் த ட்ராக்.

வெல்கம் பேக். டைம் இஸ் 8:12 ஆன் த க்ளாக் அண்ட் ஐ ஹாவ் அ ரிக்வெஸ்ட் ஃப்ரம் ரத்னவேல். ஹாய் அஜய் ரேகா மேம், ஹாய். ரிக்வெஸ்ட் ஃபார் மைக்கேல் ஜாக்சன்ஸ் பிளாக் ஆர் ஒயிட், ப்ளீஸ். வை ப்ளீஸ்? ஐ எம் ஹியர் டு ப்ளே ஃபார் யூ மை டியர் லிஸ்னர்ஸ். ஹியர் கோஸ் அ ட்ராக், மைக்கேல் ஜாக்சன் பிளாக் ஆர் ஒயிட் ஃபார் யூ ரத்னவேல், ஒன் ஆஃப் அவர் பிலவ்ட் லிஸ்னர்ஸ். ஹியர் கோஸ் அ ட்ராக், லிசன் டு த மியூசிக் அண்ட் என்ஜாய்.

வெல்கம் பேக். டைம் இஸ் 8:16 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு த மியூசிக் பை த பே. வெஸ்டர்ன் மியூசிக் லிஸ்னர்ஸ் சாய்ஸ் அண்ட் த நெக்ஸ்ட் ரிக்வெஸ்ட் டு ஹூம் ஐ அம் அஷுத்லே. எஸ், ஐ ஹவ் காட் அ ரிக்வெஸ்ட் ஃப்ரம் புனியம்மன் மேடு வனை கணேஷன். குட் ஈவினிங் ரேகா மேம். குட் ஈவினிங். கேன் யூ ப்ளே மீ அ ட்ராக், மை ஹார்ட் வில் கோ ஆன் பை செலின் டியான். தேங்க் யூ. எஸ் நவ் த ட்ராக் வாட் ஐம் கோன் ப்ளே இஸ் My heart will go on from Celine Dion for you. Just listen to the track and enjoy. Love you lots. Here goes the track.

ஸ்விஃப்ட் க்ரூவல் சம்மர் ஃபார் பத்மாவதி ஃப்ரம் புதுச்சேரி. லிசன் டு த மியூசிக் பத்மாவதி அண்ட் என்ஜாய். லவ் யூ லாட்ஸ்.

உடமா பற்றி குட் நைட் ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ, தேங்க்யூ ஸோ மச். தென் ஐ ஹாவ் வாய் ராஜா, ஆல் த சென்னை ரேடியோ ஸ்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ப்ளசன்ட் டு லிசன் டு ஆன் த ஏர். மதுரை நான் மத கூடல் வாய் ராஜா. ஃபைன். அண்ட் ஐ ஹாவ் சாய் மனோகர். குட் ஈவினிங் ரேகா மேடம். குட் ஈவினிங் சாய் மனோகர். கேன் ஐ கெட் ஒன் வே டிக்கெட்? எஸ் யூ கேன். எவ்ரிபடி கெட்ஸ் ஒன் வே டிக்கெட் ஒன் டே ஆர் அதர் ஃப்ரம் எரப்ஷன். தேங்க்யூ எஸ் மனோகர். ஹீஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். வா கோயம்புத்தூர் லிசனர் சாய் மனோகர். அண்ட் ஹியர் கோஸ் த ட்ராக் ஃபார் யூ. அண்ட் ஒன் மோர் பர்சன் ஐ ஹாவ் ஹியர், அ குட் லிசனர், அண்ட் ஹீ இஸ் ஃப்ரம் ராஜேஷ் ஃப்ரம் பெரியார் நகர். ஹலோ, ஹாய் மேமம், how are you? Fantastic evening show. I am enjoying to the full. That's nice. You have to enjoy. We are here to make you enjoy, my dear lovable listeners. Please play any song. Fine, I'm going to play this for Sai Manohar and for Rajesh Periyar Nagar. Eruption, one way ticket. Here goes the track. Listen to the music and enjoy. Listener, I'm coming to you now. Right now I'm going to pick up the call.

0: ரெயின்போ ராகங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4. நேரம் 9:01. நேர்களை, நாம் கேட்க இருக்கிற இந்த பாடல் வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வர இருக்கிற இந்த ராகம்.

ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. தொடரும் பாடல் ஹரிச்சரன் குரலில் வாயை மூடி பேசவும் திரைப்படத்தில்.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நேயர்களே. தொடர்ந்து நமக்காக வர இருக்கிற பாடல் சிகரம் தொடு திரைப்படத்திற்காக ஜிதன்ராஜ், ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல், யோகபாரதி வரிகளில், டி இமான் இசையில்.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 9:25. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். தொடரும் பாடல் நினைத்தது யாரோ திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 தொடர்ந்து வரும் பாடல் 10 என்றதுக்குள்ள திரைப்படத்திலிருந்து நிறைவு பாடல்.

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சி. காலத்தை வென்ற காவிய பாடல்களின் தொகுப்பு. வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து தொடரும் பாடல்.

நேர்களே, ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்கள் நம் மனதுக்கு மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் தந்தது. இயல்பாகவே பழைய பாடல்கள்

அப்படின்னு இதை சொல்கிறத காட்டிலும் நம் மனதை என்றைக்குமே புதிதாக வைத்திருக்கக்கூடிய பொற்கால தமிழ் திரை இசை பாடல்கள்னு சொல்லி சொல்லி நம்ம கொண்டாடலாம். அப்படியான பாடல்கள் நம் மனதிற்கு பக்குவத்தையும் மன அமைதியும் தரக்கூடிய பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கவிதா திரைப்படத்திலிருந்து. கேட்டிணைந்திருங்கள் இது ரெயின்போ பண்பலை. மற்றொரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல தருணத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட். ரெயின்போ எஃப்எம் 101.4 அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 11:05. ஆகாஷவாணி சென்னை வானொலி வித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்புத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும், அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எல்லையில்லா ஆனந்தம். உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக எஸ்பி பாலசுனும் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், பாடல் வைரமுத்து, இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் சிப்பிக்குள் முத்து. ஆம் நேயர்களே, உங்கள் மனதை மயக்க வருகின்றது மனசு மயங்கும்.

அன்பு நேயர்களே, என்ன இசையில் மனசு மயங்கியதா? நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி சுசிலா பாடியுள்ள பாடல், வைரமுத்து ஏற்றி வி எஸ் நரசிம்மன் இசையில் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

நேயர்கள் மனசு மயும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். ஆம் நேயர்களே, இசையை ரசித்துக் கொண்டு விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். நேரம் 11:13. நேயர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் கங்கை அமரன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் அம்மன் கோவில் கிழக்காலே படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

அன்பு நேயர்களை மனசுமயம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். விவித் பாரதி தமிழகம் 102.3 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மனசுமயம் நிகழ்ச்சியின் வாயிலாக சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்து வரும் பாடல் தர்மபத்தினி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடிய பாடல். பாடலுக்கு பாடல் இயற்றியவர் கண்மணி சுப்பு. நேயர்களே, இதோ இந்த செவ்வந்திப்பூ தேடுகின்றதா நேயர்களை

என்ன நேயர்களே, செவ்வந்தி பூவின் வாசத்தை முகர்ந்தீர்களா? நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும். உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். மனசு மயம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடியுள்ள பாடல். வைரமுத்து இயற்றிய பாடல் இது. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் கடலோர கவிதைகள். வாழ்வில் நமக்கு சந்தோஷம் வந்தால் இப்படியும் பாட தோன்றுமோ இந்த இரவு வேளையில்?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மந்திர புன்னகை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. பாடலை பாடியவர் எஸ் ஜானகி. நான் காமராசன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் கேட்போமா?

என்ன நேயர்களே, தாலாட்டு பாடல் கேட்டதா? நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். உடனிருந்து கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இசையை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மனசு மயம் நிகழ்ச்சியின் வாயிலாக. நேரம் இப்பொழுது 11:33:20. இந்த நேரத்தில் அடுத்து வரும் பாடல் மெல்ல தெரிந்தது கதவு படத்திலிருந்து எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கின்றது. கங்கை அமரன் ஏற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜ இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. நேயர்களே, இந்த நேரம் ஒரு சனம் தூங்கியாச்சா என்ன? நீங்கள் விழித்து கொண்டிருக்கிறீர்களே, எப்படி?

என்ன நேயர்களே, விழித்து கொண்டே இசையை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆம் நேயர்களே, இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இதோ மனசு மகிழ் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் இளையராஜா இசையமைத்து பாடியுள்ள பாடல். முத்துலிங்கம் இயற்றிய இந்த பாடல் முதல் வசந்தம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. மனிதர்களின் மனதை அறிந்து கொள்ள எவ்வளவோ சூட்சமங்கள் இருக்கின்றன. ஆனாலும் இவர் பாடுகின்ற இந்த பாடல் இப்படியாய் சொல்கின்றது, மனசு ரொம்ப ஆழம் என்று. கேட்கலாமா?

நேரம் 11:43:50. நேயர்கள் இணைந்திருப்பது மனசு வாங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் நீதானா அந்த குயில் படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல், இளையராஜா இசையமைப்பில். கேட்கலாமா?

முகநூல் வாயிலாக ஒவ்வொரு அன்பு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அம்பத்தூரிலிருந்து முத்துலட்சுமி என்ற அன்பு நேயர், அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், மனசு மயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், தருமபுரியிலிருந்து முனிராஜ் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், அதனைத் தொடர்ந்து செந்தில்நாதன் அவர்களும் இரவு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், பெரியார் நகர் ராஜேஷ் அவர்களும் இசை பயணத்தோடு நானும் இருக்கிறேன் என வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து குமரன் நகர் திருச்சியிலிருந்து லட்சுமி என்ற அன்பினேயரும், மனசு மயங்கித்தான் போய்விட்டேன், மனசு மயங்கும் பாடலை கேட்டு நன்றி என சொல்லியிருக்கின்றார். சாந்தி ரமேஷ் அவர்களும் இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். முள்ளக்காலது பாபு என்ற அன்பினேயர், வெரி குட் நைட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் என பாராட்டியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும், சிப்பிக்குள் முத்து படத்தில் ஒரு மனசு மயங்கும் பாடல், நிகழ்ச்சிக்கு பொருத்தமான பாடல், தொடர்ந்து வந்த பாடல் அனைத்தும் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து ஸ்ரீ

ஹரியராம் என்ற அன்பினிய தேனியிலிருந்து மனதை மயக்கிடும் இசையால் இணைவோம் வாழ்த்துக்களும் இரவு வணக்கங்களும் என பதிவிட்டிருக்கின்றார். மாதவரத்திலிருந்து வீரராகவன் என்ற அன்பினேயர், இனி இசை தோரணம் இன்பம் தரும் காரணம், இரவின் பூபாட ராகம், இதயம் மகிழ் மனசு மயங்கும் கீதம், இருந்தது சிப்பிக்குள் முத்து நாதம், இன்னிசை தவழ பண்பலை காணும், இன்னொரு தேனிலை அலங்காரம், இனிக்க தொகுப்பின் சாரம், இனிமை மனதில் நின்று சேரும் என சொல்லியிருக்கின்றார். நன்றி. அதனைத் தொடர்ந்து புரட்சவாக்கம் சவுந்தரராஜன் அவர்களும் மனசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பி சுசிலா பாடிய பாடல் சூப்பர், அருமை, மகிழ்ச்சி என சந்தோஷமாய் பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து பர்வதவர்த்தினி என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடல் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் மௌனகீதம் என சிப்பிக்குள் முத்து பாடலை பாடி ஆயிரம் பூக்கள் மலரட்டும் என சொல்லி ஒவ்வொரு பாடல்களின் முதல் வரியை பதிவிட்டு அருமை மிக்க நன்றிகள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை திருஞானம் தினா ரமேஷ் சாந்தி ஞானசாரதி பவித்ரா என்ற அன்பு நேயர்களும் மனதில் என்றென்று முழுமையான கொண்டாட்டமாய் அருமை வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் என்ற அன்பினேயரும் மனசு மயங்கும் தலைப்புக்கேற்ற பாடலோடு ஆரம்பித்து தொடர்ந்து ஒழித்து கொண்டிருக்கும் பாடல் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கோவை ஆணைக்கட்டி பணப்பள்ளி குணசேகரன் என்ற அன்பினேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் மிக மிக அருமை என பதிவிட்டிருக்கின்றார். நன்றி. இனி இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லி அல்லிநகரம் எஸ் மகாதேவன் அவர்களும் பதிவிட்டிருக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து தேனி சிலமலை வீசி பிச்சைமணி புஷ்பம் குடும்பத்தினர் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். சின்ன காஞ்சிபுரம் சீனிவாச வரதன் அவர்கள், இரவின் மடியில் கதை படுத்திரு அழைத்தேன், நீயோ மேகத்தில் சிறையில் மறைந்திட துடித்தேன், தென்றலை தவிழும் தேவதை வடிவை கண்டிட கனவினை கைது செய்தேன், காலம் முழுவதும் காட்சியா நினைவினை நீயாக்கி மூழ்கினேன், நீந்தும் உன்னழகில் இன்னும் தனிமையில் இசையோடு நான் என பதிவிட்டிருக்கின்ற ஹேமலதா அவர்களும் நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து ஷகிரா ரசூல் என்ற அன்பினேயரும் இரவு வணக்கம் சார் என பதிவிட்டிருக்கின்றார். சரி நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பகுதி பாடல் என்று சொல்லலாமா அல்லது இன்னொரு பாடலை போடலாமா என்று சொல்லி அவருடன் நான் காத்திருக்கின்றேன். சரி வாருங்கள். ஊமை விழிகள் படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர் பி எஸ் சசிரேகா பாடியுள்ள பாடல், மனோஜ் கியான் இசையமைப்பில் ஆபாவான் இயற்றிய பாடல் இது. இதோ இந்த மாமருத்துப்பூ உங்களுக்காக.

நிகழ்ச்சி நிறைவாக பூக்களை பறிக்காதீர்கள் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. பாடலை பாடியவர் மலேசியா வாசுதேவன், பாடலை ஏற்றி இசையமைத்திருக்கின்றார் டி ராஜேந்திரன். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் மனசுமக நிகழ்ச்சியில் இதோ பூக்களை பறிக்க வேண்டுமா பறிக்கக்கூடாதா?

0: நேயர்கள் இணைந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி வித் பாரதி தமிழப்பம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களே, தொடர்ந்து காற்றின் மொழியை கேட்கலாம். ஒரு மணிக்கு நீங்காத ரீங்காரம், இரண்டு மணிக்கு தூங்காத விழிகள், மூன்று மணிக்கு இன்னிசு இரவு என சொல்லி இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. வாருங்கள், இசையால் இணைவோம் இந்த நாள் முழுவதும்.
2: காற்றின் மொழி.
3: காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க, ஆட்டம் போட்டு மயிலக்கால தோட்டம் மேய பார்க்குதடா, மாட்டுக்கார வேலா உம்மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்கார வேலா உம்மாட்ட

கொஞ்சம் பாத்துக்கடா, காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பாத்திருக்க, ஆட்டம் போட்டு மயில கால தோட்டம் மேய பாத்துதடா, மாட்டுக்கார வேலா சொமாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா, மாட்டுக்கார வேலா சொமாட்ட.

கூடாது மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா, மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா. காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பாத்திருக்க, காட்டம் போட்டு மயில கால தோட்டம் ஏய பாத்துடடா. மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா, மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேயர்கள் இதுவரை கேட்டது இன்னிசு இரவு. நேரம் 4 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி விவித் பாரதி தமிழ்எஃப்எம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சிகளை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். லக்ஷ்மி கல்யாணம் படத்திலிருந்தும் திருமலை தென்குமரி படத்திலிருந்தும் பாடல்கள் உங்களுக்காக ஒலிக்கின்றன.

0: எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
0: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
2: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
3: பண்ணாதீங்க தம்பிகளா.
2: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
3: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
2: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
3: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
2: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
3: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
2: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
3: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
2: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
3: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
4: பாட்டு கேக்குறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும், அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் 1 மணியிலிருந்து 2 மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி வழங்குவது ஆகாஷவாணியின் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.
5: நேரம் 4:10:10. நேயர்கள் இனி கேட்கலாம்.
6: பொங்கும் மங்கலம் திருத்தணி CS வெங்கடேஷ் லு அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். KS திருநாவுக்கரசு அவர்கள் தவில். முதலில் வந்தே நிசமகம் ஹம்சத்வனி ராகத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம் ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை
1: திருத்தணி சி எஸ் வெங்கடேஷ் ப்ளூ அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே எஸ் திருநாவுக்கரசு அவர்கள் தவில்.
2: நேரம் 5:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம்
3: அருள்மணி மாலை.
2: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இரருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒப்பிலியப்பன் சுப்பிரபாதம், பாடியவர் ஷியாம்லா சிவராமன்.